வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்தியாலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்டலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 16 நாள், பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 20 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 3 தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் 5:57.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நித்தி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் வீரம் போற்றத்தக்கதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினாத் ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் காங்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் மரணமடைந்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 6:02. காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். காலை தென்றல் நிகழ்ச்சியில் முதலாவதாக குறளும் விளக்கமும் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். அறத்துப்பாலில் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, குறள் எண் 5, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இக்குறளுக்கு மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை, கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இரு வகை வினையும் சேர்வதில்லை. குறள் மீண்டும் அறத்துப்பாலில் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, குறள் எண் 5. இதற்கு மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று. கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இரு வகை வினையும் சேர்வதில்லை.

இடத்தில் நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் காலை தென்றல் நிகழ்ச்சி. காலை தென்றல் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன. முதலாவதாக சூலமங்கலம் சகோதரிகள் பாடியிருக்கும் பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் காலை தென்றல் நிகழ்ச்சி. பக்தி பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக மைசி சுஜாதா பாடியுள்ள பாடல்

நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் காலை தென்றல் நிகழ்ச்சியில். பக்தி பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக எஸ் சௌமியா பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் இனி கேட்கலாம் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் இன்று நடக்கவிருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 11:02 கேட்ட பாடல்களும் கேட்காத தகவல்களும், அதனைத் தொடர்ந்து 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி. பிற்பகல் 1:00 மணி 1, மலர் 1. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் இருதய நாள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் இருதய நல மருத்துவர் மற்றும் இருதய நலத்துறை பேராசிரியர் தர்மராஜன் அவர்கள். 4:02 ஆர்கொண்டார் நாடகம், எழுதியவர் முனைவர் பி ஆறுமுகம் அவர்கள், அமைப்பு வி சக்கரவர்த்தி. 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து காங்கேயம் மாடுகள் மரபியல் முன்னேற்றத்தில் பாரம்பரிய ரேக்லா வண்டிகளின் பங்களிப்பு குறித்து உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விலங்கின மரபியல் மற்றும் இனவிருத்தி துணை பேராசிரியர் டாக்டர் எஸ் வினோத்ராஜ் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, நமது நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்க தவறாதீர்கள்.

0: இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்திலிருந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும்.
2: அடுத்து வரும் நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது.
1: அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 75% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 25 முதல் 30% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரைகள். கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழையுடன் இடி மின்னல் மற்றும் அதிக காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் பயிர்கள் மற்றும் கால்நடைகளை பாதுகாக்க தகுந்த முன்னேற்பாடு செய்ய வேண்டும். கரும்பு சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, மழை எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பு பயிருக்கு நீர் பாய்ச்சுவதை தள்ளி போட வேண்டும் அல்லது மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து நீர் பாய்ச்ச வேண்டும். காய்கறி பயிர்கள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, தற்போதைய வானிலையில் காய்கறி பயிர்களில் சிலந்தி பூச்சி தாக்குதல் வர வாய்ப்புள்ளது. எனவே அடிக்கடி கண்காணித்து பென்சாகுயின் மருந்தினை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். வாழை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, இடி மின்னல் மற்றும் அதிக காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 7 மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு சரியாக முட்டு கொடுத்து சாயாமல் பாதுகாக்க வேண்டும். தென்னை விவசாயிகளின் கவனத்திற்கு, கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னை மரத்தை சுற்றி உள் உட்சாய்வு வட்ட வடிவ பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேர் பகுதிகளில் சேமிக்க முடியும். இலைக்கருகள் தென்பட்டால் வேர் மூலம் 3 மில்லி ஹெக்ஸோகோனசோல் 200 மில்லி தண்ணீருடன் கலந்து செலுத்த வேண்டும்.
3: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
4: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்து ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான 2 பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவோம். ஒன்று இட வசதி, இன்னொன்று காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்குள்ள

0: காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காற்றோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது, இடவசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில் நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டியே கூரை மேலே வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம் அல்லது பெயிண்ட் அடித்தாலும் சரி. இதனால் வந்து அந்த வெப்பநிலை உள்ளே உட்கரைப்பது குறைஞ்சி செட்டுக்குள்ளே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு அதில் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் மாதிரி பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி அல்லது பைப்பில் வச்சு தண்ணி அடித்தாலும் சரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ளே என்ன பண்ணலான்னா, கறவை மாடுகளுக்கு முக்கியமாக பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால் வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியாக மாடுகளை மேலே படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வழக்கமாக விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 இடம் 3 இடங்கள் வந்து தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனால் அந்த வெப்ப காலத்தில் வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும். இரவு நேரம் உட்பட தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் இது மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னென்னா, நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை, நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது 1-21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகளை பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை, மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைகால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வமாக. நன்றி.
1: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். காலைத்தன்றல் நிகழ்ச்சியில் நேரம் காலை 6:44 நேர்களை இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். போர்க்களம் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் பாதுகாப்பு படையினரின் வீரம் போற்றத்தக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் வீரம் போற்றத்தக்கதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த நடவடிக்கை ராணுவ வீரர்களின் ஒப்பிட முடியாத துணிச்சலை எடுத்துக் காட்டுவதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு படையினரின் அர்ப்பணிப்பு மிக்க சேவை மற்றும் நாட்டு பற்று ஆகியவை தேசமே முதன்மையானது என்ற கொள்கைக்கு உதாரணமாக திகழ்கிறது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதிலும் மொத்தம் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நாளை காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என்றும் அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாக்கு எண்ணும் பணிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி அலுவலர்கள் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணிக்காக மொத்தம் 10,545 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணிக்கை வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் 4,624 நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கையை மேற்பார்வையிடுவதற்காக ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிக்கும் தலா ஒருவர் என 234 பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை எவ்வித இடையூறுமின்றி நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களது அடையாள சான்றுகளை சரிபார்க்கவும் முறையான உடல் பரிசோதனை செய்வதற்கும் நுழைவு வாயில்களில் போதிய காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பாதுகாப்பு பணிகளில் மாநில ஆயுதப்படையினரும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணும் மையங்களில் அலைபேசி மற்றும் பிற தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் கூடுதலாக மத்திய ஆயுத காவல்படையின் 65 கம்பெனிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். ECI நெட் செயலி வாயிலாக QR குறியீட்டுடன் கூடிய புகைப்பட அடையாள அட்டை வைத்துள்ள நபர்களுக்கு மட்டுமே வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனுமதி அளிக்கப்படும் என்ற நடைமுறை முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகளை ஒவ்வொரு சுற்றின் முடிவில் உடனுக்குடன் அந்தந்த மையங்களில் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரால் அறிவிக்கப்படுவதுடன் தேர்தல் ஆணையத்தின் ECI நெட் செயலியிலும் results.ECIGOV.in என்ற இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பான புரிதல்கள் மற்றும் அவர்களது அனுபவம் நிதிசார் கொள்கைகளை வகுப்பதில் வலு சேர்ப்பதாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் அவர்களது பங்களிப்பு பெரிதும் உதவிடும் என்று பிரதமர் கூறியுள்ளார். அவர்களது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு தாம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன்

0: வெளியிட உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தின் மையப்பகுதியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த செண்பகாதேவி அம்மன் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி தினத்திற்கு மறுநாள் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான குற்றால மலைப்பகுதிகளில் அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு நடுவே பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான செண்பகாதேவி அம்மன் திருக்கோவிலில் உள்ளது. திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு இங்குள்ள அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஆண்டுக்கு ஒருமுறை மஞ்சள் நீராட்டு விழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் செண்பகாதேவி அம்மன் திருக்கோவிலில் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. முன்னதாக சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாதரணை நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு மலை மீது ஏறி இங்குள்ள அம்மனை வழிபாடு நடத்தி தரிசனம் செய்தனர். மேலும் அன்னதானம் உள்ளிட்டவைகள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருந்ததால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெப்பம் காரணமாக எலுமிச்சை பழத்தின் விளைச்சல் குறைந்துள்ளது. இதன் காரணமாக எலுமிச்சையின் விலை உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக எலுமிச்சை பழத்தின் விலையானது உயர்வை கண்டுள்ளது. ஒரு எலுமிச்சை 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையும் ஒரு கிலோ 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. சிறுமலை, வெள்ளோடு, பழனி, தாண்டிக்குடி என சுமார் 2500 ஹெக்டேர் பரப்பளவில் எலுமிச்சையானது சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக வெப்பநிலை அதிகரித்துள்ளதால் குளிர்பான கடைகள் மற்றும் உணவகங்களில் எலுமிச்சைக்கான தேவையும் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. திருச்சி, சென்னை, மதுரை போன்ற நகரங்களில் இருந்து வியாபாரிகள் அதிகளவில் எலுமிச்சையை கோரினாலும் போதிய விளைச்சல் இல்லாததால் தட்டுப்பாடு நீடிப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். குறைந்த கட்டணத்துடன் கூடிய விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் ஸ்பிரிட் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. ஜெர்மனியில் உள்ள பெருமளவிலான அமெரிக்க படைகள் விலக்கிக் கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக திரு ரோஹித் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். திரிபுரா தலைநகர் அகர்தலாவில் அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தலைமையில் நகர்ப்புற மேம்பாடு மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. தேர்தல்களின் போது பல்வேறு இடங்களில் சுவரொட்டிகள் மற்றும் பேனர்களை சட்டவிரோதமாக அமைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹரியானா மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் திருப்பத்தூர், தருமபுரி, ஈரோடு மாவட்டங்களில் காவல்துறையினர் சார்பில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் மலத்தான்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். திருவண்ணாமலையில் உள்ள கிரிவலப்பாதையில் உணவுக்காக வனப்பகுதியில் இருந்து வரும் மான், மயில் போன்ற வன விலங்குகளுக்கு பக்தர்கள் உணவளித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புனித சூசையப்பர் ஆலய திருவிழாவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி புனித தேர்வு பணி நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே வயல்வெளியில் மேய்ச்சலுக்காக சென்ற 2 மாடுகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தன. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்தது. இதனையடுத்து 160 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 18.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 160 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் குஜராத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்ள உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போர்க்களம் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் பாதுகாப்பு படையினரின் வீரம் போற்றத்தக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக

0: மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: வணக்கம்
2: நண்பர்களே, நலமே விளை. இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, நாம வந்து ப்ரே பண்ணுனா, நான் நேற்றே சொன்னிருந்தேன் ப்ரேயர் எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் நாம் ப்ரே பண்ணாலும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். பொதுவாக நிறைய பேருக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு 100% நம்பிக்கைங்க இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சமோ

0: ஆனால் நாம் ப்ரே பண்ணாலும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். பொதுவாக நிறைய பேருக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு 100% நம்பிக்கைங்க இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சமோ இல்லை கடவுளோ இல்லை நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்தியோ அப்படி தான் நம்மளை வழி நடத்துதுங்கிற ஒரு நிதர்சனமான உண்மை எல்லாத்துக்குமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கிறவங்களுக்கு இது அல்ல, மற்ற மேக்சிமம் இருக்கிறவங்களுக்கு நம்ம பேசும்போது இதெல்லாம் என்னென்னா நமக்கு ஒரு நேர்மறை சிந்தனை உருவாக்கும். நமக்கு ஒரு பெரிய நமக்கு நாமே அப்படிங்கிற சொல்லுவோம் இல்லையா, நமக்கு நாமே திட்டம் மாதிரி நமக்கே நம்ம ஒரு பூஸ்ட் ஆகிக்கிறதுக்கு பல விஷயங்களில் இந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் நமக்கு உதவும். பொதுவாக ப்ரே பண்ணும்போது நான் முதலே சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் ஒரு சின்ன கேப்பாக கொடுத்தோம்னா ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நன்றியுடையவர்களாக இருக்கணும், ரெண்டாவது விஷயம் இந்த உலகத்திற்கும் மற்றவர்களுக்குமான ப்ரேயராக இருக்கணும், மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராமிசஸ், நாம் என்னென்ன பண்ணுவோங்கிற ப்ராமிஸ் பண்ணி இந்த பிரபஞ்சத்துக்கோ நமக்கு மேல் இருக்கிற சக்திக்கோ கொடுக்கணும், நாலாவது வந்து நமக்கு வேணுங்கிறத நம்ம கேட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளேயர் வந்து என்னைக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ இதில் என்னன்னா நம்ம கேட்டால் கிடைக்குமா அப்படிங்கிற நம்பிக்கையின்மை தான் நிறைய இடத்துல இருக்குது. மழை வரும்னா மழை வருமானா, தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு 10 பேர் ப்ரே பண்ணும்போது ஒரு கூட்டு பிரார்த்தனை இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கான பலன் இருக்கவே செய்யும். எதுவுமே சுயநலம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும்போது அந்த ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மற்றவர்களுக்காக பண்ணும்போது இந்த உலகத்திற்கு நாம் வந்ததுக்கு, இந்த உலகத்தில் நம்ம குடியிருக்கிறதுக்கு நாம் கொடுக்குற வாடகை அப்படிங்கிறது நம்மளை நோக்கி ஒரு மிருகம் வரும்பொழுது என்ன சொல்லுவோம், பயந்துக்குமா? ஏன்னா நம்மகிட்ட சூப்பர் கன் இருக்குது, அடிச்சா 10 மிருகம் விழுகக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட கன் இருக்கும்போது நாம பயப்படுவோமா? அதே மாதிரிதான் இந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்கும் பொழுது நம்முடைய என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு தாய்மானம் சொல்றாரு. நம்ம நம்ம வேலைகளை சிறப்பா செஞ்சுட்டே இருப்போம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம வேலைகளை சிறப்பா, நம்மளோட உழைப்பை சரியா, நம்ம அன்பை சரியா, நம்முடைய பணிகளை சரியா, எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிட்டு வரும்பொழுது எல்லாரும் 100% பர்ஃபெக்டான ஆள் கிடையாது, பட் மேக்சிமம் பர்ஃபெக்ஷனை நம்ம அடாப்ட் பண்ணும் பொழுது, அது ஒரு கொள்கையாக நம்ம வைத்துக் கொள்ளும் பொழுது பெரிய பிரச்சனைகள் நமக்கு வராது. அப்போ நம்ம மாதிரி ஆட்கள் வந்து ப்ரே பண்ணும் பொழுது கண்டிப்பாக அது கேட்கப்படும், அதற்கான பலன் இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பே, ஒரு நல்ல ஒரு நேர்மறை சிந்தனையை உங்களுக்கு உண்டாக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது. நன்றி நண்பர்களே, நாளை மீண்டும் சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமே விளைக. நேயர்களை இன்று பிற்பகல் 2:30 நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையில் ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் இருதய நலன் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் இருதய நல மருத்துவர் மற்றும் இருதய நலத்துறை பேராசிரியர் தர்மராஜன் அவர்கள்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
1: குட் மார்னிங், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM 7:15 நாம இணையோம் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இந்த ஒரு சண்டே உங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டேவா அமையட்டுங்கிற விஷயத்தோட இன்னைக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல உங்க கூட ஜாயின் பண்றேன் ஆர்ஜே பிரகதி.

0: வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல பேக் டு பேக்கா மூன்று பாடல்கள் கிட்ட முதல்ல கேட்ட பாட்டு மெல்ல திறந்தது கதவு படத்துல இருந்து கே எஸ் சித்ரா பாடியது. ரெண்டாவதா கேட்ட பாட்டு அழியாத கோலங்கள் படத்துல இருந்து ஜெயச்சந்திரன் பி சுஷீலா பாடியது. மூன்றாவதா கேட்ட பாட்டு நெஞ்சத்தை கிள்ளாதே படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. 7:14. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இந்தியாவில் பிரெய்லி மற்றும் சைகை மொழி சேவைகளை தொடங்கி இருக்கக்கூடிய முதல் மண்டல கடவுச்சீட்டு அதாவது ரீஜனல் பாஸ்போர்ட் அலுவலகம் எது, அது எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத உங்களுடைய பதிலா நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். 9585800103 வாட்ஸ்அப் நம்பர். அப்படி இல்லைனா ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நம்மளுடைய எஃபி பேஜ்ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போஸ்ட் இருக்கும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்லயும் உங்களோட பதில பகிரலாம். ஒன்னு வாட்ஸ்அப் இல்லைன்னா பேஸ்புக், ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல மட்டுமே உங்களோட பதில உங்க பேரோட நீங்க பகிர்ந்துக்கலாம். நேரம் 7:54. நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வணக்கம் ஆகாஷ்வாணி.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர் நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப் பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில்

0: 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான முன்பதிவு 99% உள்ளது என்றும் ஓடிபி அடிப்படையில் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்களிடம் சிலிண்டருக்கான பற்றாக்குறை இல்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது 1700 அதிகமான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கள்ள சந்தையில் விற்பனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டு சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதம் முதல் இதுவரை 200,000 மெட்ரிக் டன்னுக்கும் கூடுதலான வர்த்தக எரிவாயு சிலிண்டர்களும் 22.78 லட்சத்துக்கும் அதிகமான 5 கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டர்களும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவுக்கு சொந்தமான MT சர்வசக்தி வர்த்தக கப்பல் 46,313 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு மற்றும் 18 இந்திய மாலுமிகள் உட்பட மொத்தம் 20 மாலுமிகளுடன் நேற்று பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளதாகவும் இந்த கப்பல் இம்மாதம் 13 விசாகப்பட்டினம் துறைமுகம் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது இந்த பயணம் இருதரப்பு நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதாக அமையும் என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இதற்கென வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என்றும் அதனைத் தொடர்ந்து காலை 8:30 அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக அம்மாநிலம் முழுவதும் 43 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் பணியில் 15,465 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அசாமில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலம் முழுவதும் 40 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 5,981 அலுவலர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்கத்தில் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிப்பதற்காக ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள பார்வையாளர்களுடன் கூடுதலாக 165 பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை எவ்வித இடையூறுமின்றி நடைபெறுவதற்கும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் கூறியுள்ளது. ECI நெட் செயலி மூலமாக புகைப்படம் மற்றும் QR குறியீட்டுடன் கூடிய அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. இதனிடையே மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நேற்று அமைதியாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மறு வாக்குப்பதிவில் சுமார் 90% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது கடுமையான தேர்தல் விதிமுறை மீறல் மற்றும் ஜனநாயக நடைமுறைகளுக்கு எதிரான செயல்கள் காரணமாக மறு வாக்குப்பதிவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த மறு வாக்குப்பதிவு இம்மாதம் 21 நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 24 நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதி

0: ஏற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. பிற்பகல் 1:30 வரை மாணவர்கள் தேர்வு மையங்களில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மொத்தம் 22.79 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுத உள்ளதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது. இதற்கென நாடு முழுவதிலும் 551 நகரங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற உள்ளது. மாணவர்களின் வசதிக்காக மொத்தம் 5432 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சத்தீஸ்கரில் காங்கர் நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீர மரணமடைந்தனர். மாவட்ட ரிசர்வ் காவல் படையினர் இப்பகுதியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடிகளை கண்டறிந்து செயலிழக்க செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இச்சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சரணடைந்த நக்சல் தீவிரவாதிகள் அளித்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது ஏராளமான வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டதாக பாஸ்டர் கோட்டை காவல்துறை தலைவர் திரு சுந்தர்ராஜ் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கேரளா, மாஹே, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இமயமலையை ஒட்டிய மேற்கு வங்க பகுதிகள், சிக்கிம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. லடாக், ஜம்மு காஷ்மீர் ஆகிய இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும், தில்லி, பீகார், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், உத்தரகாண்ட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. டென்மார்க்கில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் 3-0 என்ற போட்டிக் கணக்கில் இந்தியாவை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்தது. இதனையடுத்து 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 18.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 160 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் குஜராத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற தில்லி பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர் நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணமடைந்தனர். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நான் மேனேஜருக்கும் சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பின்படி நம்ம கோயம்புத்தூர்ல இன்னைக்கு வானிலை நிலவரம் எப்படிமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமா 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்துல 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸும், ஈரோட்டில் 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸும், சேலத்தில் 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸும், ஊட்டியில 18 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும், பாலக்காட்டில் 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு சென்னை மெட் சென்டர்ல இருந்து அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கேட்டிருந்த கேள்வியில ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நினைக்கிறேன், ஏன்னா வந்து பதிலாம் விதவிதமா ரகரகமா வந்துட்டு இருக்கு. இன்னொரு தடவை வந்து கேள்வி சொல்லிடுறேன். இந்தியாவில முதல் முறையா வந்து ரீஜனல் பாஸ்போர்ட் ஆபீஸ் எங்க தொடங்கப்பட்டிருக்குன்னு கேக்குறீங்க. கேள்வி என்னன்னா, இந்தியால பிரெய்லி மற்றும் சைகை மொழி சேவைகளை தொடங்கின முதல் மண்டல கடவுச்சீட்டு அலுவலகம் எது, அது எங்க இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். இதற்கு நிறைய நண்பர்கள் அவங்களுடைய பதில வாட்ஸ்அப் மூலமா பகிர்ந்துட்டு இருக்காங்க. யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா.

0: பாட்டு டார்லிங் டார்லிங் டார்லிங் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. இசை சங்கர் கணேஷ். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இனி கேட்கலாம்.
1: இன்று
2: உலக பத்திரிகை சுதந்திர தினம். மனித உரிமைகளை பாதுகாப்பதிலும் ஜனநாயக விழுமியங்களை நிலைநிறுத்துவதிலும் ஊடகங்களின் முக்கிய பங்கை இந்நாள் வலியுறுத்துகிறது. அதிகரிக்கும் தகவல் முறைகேடுகளை எதிர்கொள்ளும் உலகில் அமைதி, நிலையான வளர்ச்சி, பாதுகாப்பினை உறுதி செய்தல், சுதந்திரமான பத்திரிகை திறனும் தகவல் அணுகலும் இன்றியமையாத கருவிகளாக விளங்குகின்றன என்பது குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 3ஆம் தேதி உலக பத்திரிகை சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு அமைதியான எதிர்காலத்தை உருவாக்குதல், மனித உரிமைகள், வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பிற்காக பத்திரிகை சுதந்திரத்தை மேம்படுத்துதல் எனும் மையக்கருத்தில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. உலக பத்திரிகை சுதந்திர தினம் இன்று. உலக சிரிப்பு தினம் இன்று. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை உலக சிரிப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்பது பழமொழி. சிரிப்பு என்பது வெறும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு மட்டுமல்ல, அது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. மன அழுத்தம் குறைந்து மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துகிறது. சமூகத்தில் மற்றவர்களுடன் இணைந்து சிரிப்பது உறவுகளை வலுப்படுத்தும் விதமாகவும் அமைந்துள்ளது. உலகளாவிய சிரிப்பு யோகா இயக்கத்தை தொடங்கிய டாக்டர் மதன் கட்டாரியா என்பவரால் உருவாக்கப்பட்ட இந்நாளானது உலக அமைதி, சகோதரத்துவம், நல்லுறவை வளர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. சிரிப்பின் மூலம் உலக அமைதி என்பது கருப்பொருள். உலக சிரிப்பு தினம் இன்று.
1: இன்று
0: வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இணைஞ்சிருக்கோம். நிறைய நண்பர்கள் அவங்களுடைய பதில வாட்ஸ்அப் மூலமா இன்னைக்கு நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. யார் யாரெல்லாம் வாட்ஸ்அப்ல இணைஞ்சு சரியான பதில் கொடுத்திருக்காங்கன்னா, அள்ளிநகரத்துல இருந்து மகாதேவன், அவங்களை தொடர்ந்து ராமன் ரகுராமன் முல்லை நகர் கோவிலிருந்தும், பார்வதி கணபதியிலிருந்து, ஏ கே பிரகாசம் ஞானாம்பிகை போகம்பட்டியிலிருந்து, மனோ கிரிஷ் ரெட்ஃபீல்ட்ஸ் பகுதியிலிருந்தும், பிரமிளா சென்னையிலிருந்து, கவுண்டம்பாளையத்திலிருந்து லாவண்யா, கணேஷ் சிறுமுகையிலிருந்து, செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முக நகர் மூக்கனூர்லேருந்தும், வசந்த்குமார் சிற்றாலேருந்து ஒரு ட்ரை பண்ணியிருக்கீங்க, எனக்கு கரெக்டான பதில் அதுவா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி கேட்டுக்கலாம். கோவை தேவராயபுரத்திலிருந்து ராஜா, இவரும் வந்து இல்லையே பதில் கேள்விக்கு சம்மந்தமாவே இல்லையேங்கிற மாதிரி இருக்கு. சிங்காநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி மனோகரன், பூலுவப்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், வீரதுரை அரியலூர்லேருந்தும், அந்தோணிராஜ் சென்னையிலிருந்து, நங்கவலையிலிருந்து ராஜாராம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய் மீனாட்சி, மணிநகரம் மதுரையிலிருந்தும், நெல்லிமேட்டிலிருந்து பூங்கொழி நாகராஜ சோழன், சிறுமுகையிலிருந்து சோமு கலைவாணி, ஆலங்கொம்பு தண்ணீர் தடத்திலிருந்து விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெய் கணிஷ்கர். அது நீங்கள் ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் கேட்டீங்கனாலும் நாங்கள் ஒரு பக்கத்துக்கே பதில் அனுப்புவோங்கிற மாதிரி ரொம்ப விரிவாக விளக்கமாக வந்து பதில் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் பதில் அனுப்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா நீங்களும் வாட்ஸ்அப் பண்ணலாம். 9585800103. இந்தியாவில் பிரெய்லி மற்றும் சைகை மொழி சேவைகளை தொடங்கின முதல் மண்டல கடவுச்சீட்டு அலுவலகம் எங்கே அமைஞ்சிருக்குங்கிறது தான்.

0: പാട്ട് എസ് പി ബാലസുബ്രഹ്മണ്യം, എസ് ജാനകി പാടിയത്. ചിന്ന പസങ്കനാഗ പടത്തിലിരുന്നു ഈസൈ ഇളയരാജ. നേരം 7:40 ഇനി കേൾക്കലാം. നമ്മെ ചുറ്റി സുറ്റുചൂഴൽ വിളിപ്പുണർവ് തകവുകൾ.
1: திருமண நிகழ்வுகள், பள்ளி கல்லூரி விழாக்கள், பொது இடங்களில் நடைபெறும் குதூகூல நிகழ்ச்சிகள்ல டிஜே பார்ட்டி நடத்துறது இன்னைக்கு புதுவிதமான கலாச்சாரமா மாறிட்டு இருக்கு. டிஜே அதாவது டிஸ்க் ஜாக்கின்னு சொல்லக்கூடிய நபர் அனைவரையும் மகிழ்விக்கும் விதமா

0: அரங்கமே அதிரும்படி பாடல்களை மாத்தி மாத்தி ஒலிக்க விட கூடியிருக்கும் அத்தனை பேரும் பரவச நிலையில ஆடிப்பாடி உற்சாகம் அடையறாங்க. ஆனா இதனால பெருமளவு ஒலி மாசு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சாதாரண அளவை விட அதிகமாயிருந்து மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் இடையூறு தரும் ஒலியை ஒலி மாசுன்னு சொல்றோம். டிஜே பார்ட்டிகளில் பயன்படுத்தப்படும் ஸ்பீக்கர்கள் 90 முதல் 120 டெசிபல் வரை சத்தத்தை உண்டாக்குறதால இது நம் காதுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அளவாகும். நீண்ட நேரம் டிஜே சத்தத்தை கேட்கறதால கேள்வித்திறன் குறைபாடு, தலைவலி, மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதா மருத்துவர்கள் சொல்றாங்க. ஒலி மாசு ஏற்படுறதால மனிதர்களுக்கு மட்டுமல்ல பறவைகள், விலங்குகள் ஆகியவற்றுக்கும் தீங்கு ஏற்பட்டு நம் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுகிறது. பறவைகள் தங்கள் வழியை இழக்கின்றன, அவற்றின் இனப்பெருக்கம் பாதிக்கப்படுகிறது. நாய்கள், மாடுகள் போன்றவை பயந்து நடுங்குகின்றன. இயற்கையின் அமைதியான சமநிலை குலைகிறது. மகிழ்ச்சி அவசியம், ஆனா அது மற்றவங்க அமைதியை கெடுக்கக்கூடாது. அதனால பொதுமக்களுக்கும் சுற்றியிருக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் தீங்கு ஏற்படாதவாறு டிஜே பார்ட்டிகளில் ஒலிக்கப்படும் அதிக அளவு ஒளியை குறைச்சு நமக்கும் நம் சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பான சூழலை உருவாக்குவோம்.
1: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு கேட்டிருந்த கேள்விக்கு நிறைய பேர் பதில் கொடுத்துருக்காங்க. பரிமளம் வெங்கடாபுரத்துல இருந்து, தேவகிருஷ்ணா கோவில் இருந்தும், ராயப்பன் ரஜி ஜெஃப்ரி ரீனா கேஜி சாவடியில இருந்தும், எல் சங்கர் ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரியிலிருந்து, மேனகா விஜயகுமார், ரோஹித் நிரஞ்சன் மடத்துக்குளத்துல இருந்தும், ஹோப் காலேஜ்ல இருந்து பிரணயா குகன், பி கே பூபாலன் பூபால் கோவை மாவட்டம் கண்ணம்பாளைய பிரிவிலிருந்தும், பீடம்பள்ளியிலிருந்து வாசுதேவன், குஹன் அஞ்சுண்டாபுரத்திலிருந்தும், பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் திரவியம் பதில் அனுப்பியிருக்காங்க. வி என் இளங்கோ சாமிசெட்டிப்பாளையத்திலிருந்து, மேலும் செலக்கரிச்சலிருந்து பொன்ஸ் விஜயகுமார், கோகிலா வஞ்சிகா, லோகேஷ், கருமத்தம்பட்டியிலிருந்து பிரேமா வெள்ளிங்கிரி, தாசர்பட்டியிலிருந்து பாலசுப்ரமணியம், வாழ்த்துக்களுங்க பதில் எல்லாரும் சொல்லிட்டு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு இருக்காங்க. கீதா அவங்களும் வந்து நிகழ்ச்சியை இணைஞ்சு வாழ்த்துக்களை தான் பகிர்ந்துருக்காங்க. கிருஷ்ணாபுரத்திலிருந்து சஹானா, யோக வர்ஷினி, ஆதி, நெபுலா அவங்கள தொடர்ந்து, கஞ்சம்பட்டியிலிருந்து சண்முக ஆனந்தம், சகாதேவன், சரசு, பெரியநாயக்கன் பாளையத்திலிருந்தும், கனியூர்லேருந்து அண்ணாதுரை, தொட்டம்பாளையத்திலிருந்து திவ்யபாரதி, கலைவாணன், ஹர்ஷா, எவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ அதுக்கேற்ற மார்க் குறைச்சிட்டு மீதி மார்க் கொடுத்துருங்கிற மாதிரி அனுப்பியிருக்காங்க. திருப்பூர் கணபதி பாளையத்திலிருந்து யசோதா, கோவிந்தராஜ், விஜயகுமார், சசிகலா, அர்ச்சனா, இறை எழிலன் இவங்க வரதராஜபுரத்திலிருந்தும், மூக்கனூர்லேருந்து பூபதி, ராஜேந்திரன், ராஜாமணி, அகல்யா, ஓகே சூலூர்லேருந்து செல்லானந்த் இவங்க பதில் கொடுத்துருக்கீங்க. ஆனால் புதுமையான பதிலாக இருக்குதே. அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர்லேருந்தும், சிவானந்த காலனிலிருந்து பழனி, இரும்பாலையிலிருந்து வெங்கடேஷ், மல்லேகவுண்டன் பாளையத்திலிருந்து விமலா, வேணுகோபால், பூபனா, மகேஸ்வரி, கனகராஜ், இந்து, மல்லீஸ்வரன், அபி, மூக்கனூர் சாமுண்டிபுரத்திலிருந்து மேலும் பதில் அனுப்பியிருக்கிறாங்க. வேறு யாரெல்லாம்னா, தொட்டம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி, ஜெகநாதன் பூளக்கட்டு பாளையத்திலிருந்தும், துரைசாமி ஜமீன் ஊத்துக்குழியிலிருந்து ஜவஹர், ரமண முதலிப்புதூர்லிருந்து சுதாகர் ஜீவா, பாரதி மகாலிங்கம் கல்லிவலசிலிருந்தும், கோத்தகிரியிலிருந்து குணவர்

பாட்டு மனோஸ்பி ஷைலஜா பாடியது ராஜாதி ராஜா படத்திலிருந்து. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நாம நினைஞ்சிருக்கோம். நிறைய நண்பர்கள் பதில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க. எங்க பேர்லாம் எப்பங்க படிப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. தோ படிச்சிடலாம். கோணமலையிலிருந்து ஆனந்தன், கேரளா அண்ணா நகர்லேருந்து செல்வராஜ், ராமகிருஷ்ணன் குழம்பு குண்டானிலிருந்தும், குஹன் சிந்து கோதகிரியிலிருந்து கலை ஹேமா, சண்முக சுந்தரம் ராஜேஸ்வரி, தெக்களூர் ஏரிப்பாளையம் பகுதியிலிருந்து மனோகரன், கரையம்பாளையத்திலிருந்து பரிமளம், வெங்கடாபுரத்திலிருந்தும் அடுத்ததா பதில் கொடுத்துருக்குறாங்க மனவை சந்திரசேகர். மேலும் வேற யார் அப்படின்னா சண்முக சுந்தரம், இவங்க ரமண முதலிப்புதூர்ல இருந்தும், சௌமியா பூப்பனா கொழுமங்கொண்டான்ல இருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இவங்க எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்ல இணைந்தது போலவே ஃபேஸ்புக்லயும் நிறைய பேர் வந்து இணைஞ்சு பதில் அனுப்பியிருக்காங்க. யார் யாரெல்லாம் கேட்டீங்கன்னா, மதுரையில இருந்து சண்முக சுந்தரம், நச்சுப்பிள்ளை இவரும் வந்து நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. ஜஸ்டின் திரவியம் அவங்களை தொடர்ந்து, சிறுமுகையிலிருந்து சவுடேஸ்வரி நகர்லேருந்து சங்கீதா குணசேகரன், உமா கணேஷ், சத்யசீலன் மந்தனையிலிருந்தும் ஜெய மனோகரனும் வந்து பதில் கொடுத்துருக்காங்க. பூபதி ராஜேந்திரன் அள்ளிநகரத்துலேருந்து, மகாதேவன், இப்படி நிறைய பேர் பதில் அனுப்பியிருக்காங்க. நீங்களும் உங்களுடைய பதிலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.

பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நாம் இணைஞ்சிருக்கோம். நேரம் 7:55. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். கரூர் மாவட்டம் அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை பெருவிழாவின் 11 திருநிழா சேவை செய்திகள். கரூர் மாவட்டம் அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவில் சித்திரை பெருவிழாவின் 11 திருநாளான இன்று இரவு சுவாமி ரிஷப வாகனம் புஷ்ப பல்லக்கு

0: கவனம் வருதல் நடைபெறும். கோவை ஆரஸ்புரம் அர்ஷ வித்யா குருகலம் மற்றும் பாரதிய வித்யா பவன் சார்பில் இன்று மாலை 6:30 உத்தவ கீதை 9 பாகம் ஆன்மீக உரை பவன் வளாகத்தில் நடைபெறும். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இணைஞ்சிருக்கோம். கிட்ட கேள்விக்கு இத்தனை பேர் பதில் சொன்னமே, கரெக்டான பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லாருமே கொடுத்தது வந்து மிகச்சரியான பதில் தான். கேள்வி ஒரு முறை சொல்லிடுறேன், என்னன்னா, இந்தியாவில பிரெய்லி மற்றும் சைகை மொழி சேவைகளை தொடங்கின முதல் மண்டல கடவுச்சீட்டு அலுவலகம், அதாவது ஃபர்ஸ்ட் ரீஜனல் பாஸ்போர்ட் எது, அது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் அப்படிங்கறத விடவும் இந்தியாவில பிரெய்லி மற்றும் சைகை மொழி சேவைகளை தொடங்கி இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எங்க இருக்கிறதா, இதுக்கு

0: 7:56 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இணைஞ்சிருக்கோம். கேட்ட கேள்விக்கு இத்தனை பேர் பதில் சொன்னீங்க, கரெக்டான பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லாருமே கொடுத்தது வந்து மிகச்சரியான பதில் தான். கேள்வி ஒரு முறை சொல்லிடுறேன், என்னன்னா, இந்தியாவில பிரெய்லி மற்றும் சைகை மொழி சேவைகளை தொடங்கின முதல் மண்டல கடவுச்சீட்டு அலுவலகம், அதாவது ஃபர்ஸ்ட் ரீஜனல் பாஸ்போர்ட் எது, அது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் அப்படிங்கறத விடவும் இந்தியாவில பிரெய்லி மற்றும் சைகை மொழி சேவைகளை தொடங்கி இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எங்க இருக்குதா? இதுக்கு சரியான பதில் எதுன்னு கேட்டிங்கன்னா, மத்திய பிரதேச மாநிலத்தில் போபால் இருக்கக்கூடிய மண்டல கடவுச்சீட்டு அலுவலகம் ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் தான் முதல் முறையாக இந்தியாவிலேயே பிரெய்லி எழுத்துமுறை மற்றும் சைகை மொழி சேவைகளை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதன் மூலமாக மாற்றுத்திறனாளிகள் அங்கே போய் அதை வந்து அந்த சேவைகளை ரொம்ப எளிதில் பெறுவதற்கான முன்னேற்பாடுகள்லாம் வந்து அங்கே செய்யப்பட்டிருக்கு. ஸோ மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் தான் இந்த சேவைங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. இதற்கு சரியான பதில் கொடுத்த அத்தனை நண்பர்களுக்குமே பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 பண்பலையில் இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் இருதய நலன் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் இருதய நல மருத்துவர் மற்றும் இருதய நலத்துறை பேராசிரியர் தர்மராஜன் அவர்கள். இன்று பிற்பகல் 3:02 அமன்டியாவை டிஎம்டி கம்பிகளின் டீ டைம், 7:30 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து காங்கேயம் மாடுகளின் மரபியல் முன்னேற்றத்தில் பாரம்பரிய ரேக்லா வண்டிகளின் பங்களிப்பு குறித்து உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விலங்கின மரபியல் மற்றும் இன விருத்தித்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் வினோத்ராஜ் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையில் நாளை காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நேரம் 7:59. இவ்வளவு நேரமும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ஆஜி பிரகதி எங்க கூட தான் கேட்டீங்க. இன்னும் சில நொடிகள்ல தொடர்வது செய்தி சுருக்கம். அதை தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கண்டினியூ பண்றதுக்காக இங்க ஆஜி சாரு கேஸ்னி வெயிட் பண்ணிருக்காங்க. நீங்க ஸ்டே டியூன்டா இருங்க. இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் சேவை போற்றத்தக்கதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம் மற்றும் டிரினிடா ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில

0: தலைவர் திரு செல்வ பரந்தகை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் கான்பூர், நாராயண்பூர், கான்கர் ஆகிய மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:02.
2: ஆகாஷ்வாணி ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள்.
3: எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் 1935 மே மாதம் 3 நாள் சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணியில் பிறந்தவர். இவரது பெற்றோர் ஸ்ரீனிவாச ராகவன் கண்ணம்மாள். இவரது சொந்த ஊர் ஸ்ரீரங்கம். இவரது இயற்பெயர் ரங்கராஜன். மனைவி பெயர் சுஜாதா. மனைவியின் புனை பெயரில் 100 மேற்பட்ட நாவல்கள், 250 மேற்பட்ட சிறுகதைகள் மற்றும் சில அறிவியல் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். பிரியா, விக்ரம், பாய்ஸ், இந்தியன், ரோஜா போன்ற பல படங்களுக்கும் இவர் திரைக்கதை மற்றும் வசனம் எழுதியுள்ளார். தமிழ் இலக்கியத்தில் நவீன பாணிக்கு வித்திட்டவர்களில் இவர் சிறந்தவர். திருச்சி பிஷப் ஹீபர் பள்ளி மற்றும் புனித ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் வகுப்பில் படித்து இளங்கலை பட்டம் பெற்றவர். திருச்சி பெல் மற்றும் பெங்களூரு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றியவர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உருவாக்கிய குழுவில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியவர். சிறுகதை, நாவல், நாடகம் மற்றும் திரைக்கதை என பல தளங்களில் எளிய நடையில் புதுமைகளை புகுத்தி தடம் பதித்தவர். மக்கள் நெஞ்சில் இடம் பிடித்தவர். யாகம், நகரம், அம்மா மண்டபம், கடவுளுக்கு கடிதம், கணினி, நிஜத்தை தேடி, புது டெல்லி, ஓலைப்பட்டாசு, அதிர்ச்சி, குதிரை, ஸ்ரீரங்கத்து கதைகள், ஆட்டக்காரன் போன்ற சிறுகதைகள் மிகவும் அற்புதமானவை. அத்தனையும் எளிய நடை, விறுவிறுப்பான உரையாடல் மற்றும் சிறப்பான முடிவுகளை கொண்டவை. பல சிறுகதைகள் நடுத்தர மக்களின் வாழ்க்கையை அழகாக சித்தரிக்கின்றன. இவரது யாகம் சிறுகதை மனிதனின் ஆழமான நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சார பரிமாற்றங்களையும், கண்மூடித்தனமான நம்பிக்கை சார்ந்த கிராமத்து பெண்ணின் தவிப்பையும் யதார்த்தமாக விவரிக்கும் ஒரு அற்புதமான படைப்பாகும். ஓலைப்பட்டாசு என்ற சிறுகதை எப்படி ஒரு சிறுவனின் வாழ்வை மாற்றியது என்பதை அழகாக விவரிக்கிறது. இதில் மனிதர்களின் எளிய வாழ்க்கையும் ஆசைகளும் விதையின் முடிவுகளும் எப்படி திடீரென பட்டாசுகள் போல் வெடித்து சிதறுகின்றன என்பதை மிக நுட்பமாக விளக்குகின்றார் கதாசிரியர் சுஜாதா. இவரது கடவுளுக்கு கடிதம் ஒரு உணர்வு பூர்வமான சிறுகதை. இதில் மனநலம் பாதித்த கோவிந்து என்பவன் தினமும் போஸ்ட் கார்டு வாங்கி டியர் காட் என்று தொடங்கி கடவுளுக்கு கடிதம் எழுதுவதை அழகாக சித்தரிக்கின்றார் எழுத்தாளர் சுஜாதா. சுஜாதாவின் ஆட்டக்காரன் சிறுகதை மனித உறவுகளின் சிக்கல்கள், வன்முறை மற்றும் சமூக பின்னணியை மையமாக கொண்ட ஒரு அற்புதமான படைப்பு. இவரது நகரம் என்ற சிறுகதை கிராமத்திலிருந்து மதுரை மருத்துவமனைக்கு தன் மகளின் காய்ச்சலுக்காக வரும் வள்ளியம்மாள் மருத்துவமனையில் உரிய சிகிச்சை கிடைக்காமல் படுகின்ற துன்பங்களை அழகாக சித்தரிக்கின்றது. சுஜாதாவின் நாவல்கள் மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றன.

சுஜாதாவின் நூற்றுக்கும் மேற்பட்ட நாவல்களும் பொதுவாக அறிவியல் நிகழ்வுகள், துப்பறியும் தன்மைகள் மற்றும் அன்றாட சமூக நிகழ்வுகள், அதில் மனிதர் சந்திக்கும் ஏமாற்றங்கள், தோல்விகளை நவீன நடையில் சொல்லுகின்றன. என் இனிய இயந்திரா, மீண்டும் ஜூனோ போன்ற நாவல்கள் மூலம் எதிர்கால தொழில்நுட்பம், ரோபோக்களின் செயல்பாடுகள் மற்றும் கணினியின் பயன்பாடுகளையும் தொழில் முன்னேற்றங்களையும் கதைகளில் கருவாக்கி வாசகர் நெஞ்சங்களில் வியப்பை உண்டாக்குகின்றார். சுஜாதாவின் கரையெல்லாம் செண்பகப்பூ நாவல் தொடர்கதையாக வெளியாகி மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. நாட்டுப்புற பாடல்கள், மர்மம், பழிவாங்குதல் மற்றும் காதல் அத்தனையும் கலந்து கிராமத்து பின்னணியில் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான நாவல். இந்த நாவல் கரையெல்லாம் செண்பகப்பூ என்ற பெயரில் திரைப்படமாகவும் வெளிவந்து மக்களின் பாராட்டை பெற்றது. சுஜாதா அவர்களின் கொலையுதிர்காலம் என்ற நாவல் தொடர்கதையாக வெளிவந்த மிகவும் விறுவிறுப்பான துப்பறியும் கதை. இதில் லீனா என்ற பெண் ஒரு கொலை செய்ததாக கூறப்படும் சூழலில் கணேஷ் மற்றும் வசந்த் அந்த புதிரை அவிழ்க்க முயலுகின்றனர். அறிவியல் மற்றும் மாயாஜாலங்களுக்கு இடையில் நடக்கும் மிகுந்த விறுவிறுப்பும் எதிர்பாராத திருப்பங்களும் நிறைந்த அற்புதமான கதை. சுஜாதா அவர்களின் பிரியா என்ற நாவல் லண்டன் மற்றும் ஜெர்மனியை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு விறுவிறுப்பான துப்பறியும் கதை. இந்த நாவலும் பிரியா என்ற பெயரில் திரைப்படம் ஆனது. சுஜாதா அவர்களின் 24 ரூபாய் தீவு வெளிவந்து மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. இது அரசியலும் மர்மமும் நிறைந்த விறுவிறுப்பான நாவல். ஒரு அப்பாவி பத்திரிகை நிருபரின் கையில் கிடைக்கும் ஒரு டைரி அவனை எப்படியெல்லாம் ஆபத்தான நிலைக்கு இழுத்து சென்றது என்பதை விளக்கும் விறுவிறுப்பான கதை. சுஜாதா அவர்களின் காந்தளூர் வசந்தகுமாரன் கதை ராஜராஜ சோழனின் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் நைலான் கயிறு என்பது அவரது முதல் நாவல். இது தமிழில் துப்பறியும் கதை பாணியில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்த படைப்பாகும். நைலான் கயிறு நாவல் சுஜாதாவை ஒரு முக்கிய எழுத்தாளராக மக்கள் மத்தியில் நிறுத்திய படைப்பு ஆகும். சுஜாதாவின் ஜன்னல் மலர் என்ற நாவல் சிறையிலிருந்து விடுதலையாகும் சோமு, அவனை அலட்சியம் செய்யும் மனைவி, அவரை கண்டு பயந்து நடுங்கும் அவரது குழந்தை மற்றும் அவரை பழைய குற்ற செயலுக்கு அழைக்கும் தோழர்கள், இவர்களின் மன போராட்டங்களை அழகாக சித்தரிக்கின்றன. எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் காகித சங்கிலிகள் நாவல் சமூகம் மற்றும் குடும்ப உறவுகளின் சிக்கல்களை பற்றி பேசும் ஒரு சிறந்த நாவல். இந்த நாவல் பொய்முகங்கள் என்ற பெயரில் திரைப்படமாக வந்தது. எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் கனவு தொழிற்சாலை நாவல் 1979 தொடர்கதையாக வெளியாகி மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நாவல் நடிகர்கள் மற்றும் திரைப்பட கலைஞர்களின் கனவுகள் போராட்டங்களை மிக அருமையாக படம் பிடித்து காட்டிய ஒரு அற்புதமான படைப்பாக மக்களின் பாராட்டை பெற்றது. சுஜாதா அவர்கள் 22 அருமையான நாடகங்களையும் எழுதியுள்ளார். அன்புள்ள அப்பா, டாக்டர் நரேந்திரநாத்தின் வினோத விளக்கு, ஊஞ்சல், பாரதி இருந்த வீடு, அடிமைகள் ஆகியவை இவரது சிறந்த நாடகங்களாகும். இவரது அன்புள்ள அப்பா நாடகம் தந்தை மகன் உறவில் இருக்கும் மென்மையான பாசத்தையும் சொல்லப்படாத அழகான அன்பையும் வெளிப்படுத்துகிறது. சுஜாதாவின் பாரதி இருந்த வீடு நாடகம் பலமுறை மேடையில் நடிக்கப்பட்டு மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. சுஜாதாவின் அடிமைகள் நாடகம் அன்றாட வாழ்வில் மனிதர்கள் தங்களை அறியாமலேயே எத்தகைய மனநிலை மற்றும் மனித உறவுகளுக்கு அடிமைகளாக இருக்கின்றார்கள் என்பதை அழகாக விளக்குகின்றது.

0: எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அறிவியல், தொழில்நுட்பம், அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த ஏராளமான பொது கட்டுரைகளையும் மிக எளிய நடையில் எழுதியுள்ளார். இவரது கற்றதும் பெற்றதும், தலைமைச் செயலகம், ஏன், எதற்கு, எப்படி போன்ற அற்புதமான கட்டுரைகள் வாசகர் நெஞ்சில் மல்லிகையாய் கொட்டின, அறிவு கண்களை தட்டின. சுஜாதாவின் கற்றதும் பெற்றதும் தொடர் கட்டுரை அறிவியல், இலக்கியம், சமூகம், சினிமா மற்றும் தொழில்நுட்பம் என்று பலதரப்பட்ட அறிவுபூர்வமான செய்திகளை மக்களுக்கு எளிமையாக எடுத்து படைத்தது, அறியாமையை துடைத்தது. கற்றதும் பெற்றதும் கட்டுரைகள் பல பாகங்களாக வெளிவந்து வாசகரை அழகு பார்த்தது, ஆசிரியர் சுஜாதாவுக்கு புகழாரம் சேர்த்தது. சுஜாதாவின் தலைமைச் செயலகம் கட்டுரை நிர்வாகத்துறையை நன்கு அலசி ஆராய்ந்து அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் நல்ல ஆலோசனை வழங்கும் மிகச்சிறந்த அறிவியல் பாடமாக மக்களின் பாராட்டை பெற்றது. எழுத்தாளர் சுஜாதாவின் ஏன், எதற்கு, எப்படி என்பது அறிவியல், பொது அறிவு, சமூக நிகழ்வுகள், தொழில்நுட்பம் மற்றும் அன்றாட வாழ்வில் மக்களுக்கு உள்ள சந்தேகங்களுக்கு சுஜாதா அளித்த அறிவுபூர்வமான, நகைச்சுவை உணர்வு கலந்த நல்ல பதில்களாகும். எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் நவீன போக்கு, அறிவியல் புனைவுகள், எளிய உரைநடை, சுருக்கமான விறுவிறுப்பான எழுத்து முறை என்று தமிழ் இலக்கிய துறையில் ஜனரஞ்சகமான பல புதுமைகளை செய்து சிறந்தவர், எழுத்துலகில் கொடிகட்டி பறந்தவர். நாவல், சிறுகதை, நாடகம், கட்டுரை, திரைக்கதை வசனங்கள் என்று பன்முக திறமை கொண்டு தமிழ் இலக்கிய உலகில் ஆல்ரவுண்டர் என்று புகழ் பெற்று சென்றவர், வாசகர் மனங்களை வென்றவர், இலக்கியத்தில் அழியாத இடம் பெற்று நின்றவர். இவரது எழுத்து அறிவியல், தொழில்நுட்பங்களையெல்லாம் எளிய நடையில் கொண்டு பாமர மக்களுக்கும் காட்டியது, இலக்கிய வானம் சுஜாதாவுக்கு பொன்மாலை சூட்டியது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் 2008 இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் தமிழ் இலக்கிய துறையில் இன்னும் மறையாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்.
1: ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி, சென்னை.

0: நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை. இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.
1: நேர்களை, இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். சில நாடுகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சாய்ரா முஜ்தபா. த ஹெட்லைன்ஸ். Election Commission orders re-polling across all 285 polling stations at Bhalta Assembly constituency in West Bengal on the 21st of this month. Operation Sindhu reflects government's unwavering resolve to eliminate terrorism through decisive action, says Defence Minister Rajnath Singh. Another India-bound LPG tanker safely crosses Strait of Hormuz. United States to pull over 5,000 troops out of Germany. IMD forecasts heavy rainfall over some parts of northeastern and peninsular India. Central plains to witness thunderstorms and lightning today. And Madhya Pradesh pole vaulter Kuldeep Kumar breaks national record at Bhubaneswar. And now the news in detail. The Election Commission has

0: attempt, surpassing the previous national record of 5.4 meters set by Dev Kumar Meena and also improving the indoor record of 5.3 meters set earlier in March by Regan G of Tamil Nadu. In IPL cricket, Chennai Super Kings defeated Mumbai Indians by 8 wickets at the M.H. Chidambaram Stadium in Chennai last night. Batting first, Mumbai Indians made 159 runs for 7 in the stipulated 20 overs. In reply, Chennai scored 160 for 2 in 18.1 overs to win the match. Chennai players Ruturaj Gaikwad at 67 and Karthik Sharma at 54 remained not out. Today there will be two matches. Sunrisers Hyderabad and Kolkata Knight Riders will clash at Rajiv Gandhi International Stadium in Hyderabad at 3:30 this afternoon. In another match, host Gujarat Titans will face Punjab Kings at the Narendra Modi Stadium in Ahmedabad at 7:30 in the evening. Today is World Press Freedom Day. It serves as an occasion to encourage and develop initiatives in favor of press freedom and to assess the state of press freedom worldwide. This year, the World Press Freedom Day offers a critical moment to reaffirm freedom of expression and to align journalism, technology including AI, and human rights actors around practical ways to strengthen information ecosystems for the future. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
1: Thank you, Saira. Newspapers have noticed developments in West Asia as well as developments after polling was held in some states and the Union Territory of Puducherry. Hindustan Times writes, Iran says ball in US court but ready for talks or war. Sunday Pioneer headlines, Iranian official hints at renewed conflict. Supreme Court's no to TMC plea against central staff accounting, writes the Sunday Tribune, while the Asian Age writes, Election Commission appoints 242 additional observers for West Bengal counting. Papers have also widely noticed the disaster alert mechanism. The Sunday Tribune writes, phones buzz as government tests disaster alert mechanism, Himachal Pradesh corps fastest to respond, Chandigarh fourth. All papers have widely noticed the appointment of lyricist Prasoon Joshi as Prasar Bharati chairman. The Times of India says Prasoon Joshi appointed Prasar Bharati chairman. The Hindu, in an exclusive titled The Phantom That Flies, writes about fiber optic drones. The small first-person view attack machines have emerged as a disruptive force in the Russia-Ukraine war and parts of the West Asia conflict. And finally, in the age of YouTube and Netflix, a folk theatre play has not just survived but thrived for 25 years. The Hindu writes about a play called Swang Jani Chor, led by Satish Joji Kashyap. A pioneer artist takes Swang, a folk art from village gatherings to international audiences. And with that, it's back to you, Saira.
0: Thanks, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Election Commission orders re-polling across all 285 polling stations at Palta Assembly Constituency in West Bengal on the 21st of this month. Operation Sindhu reflects government's unwavering resolve to eliminate terrorism through decisive action, says Defence Minister Rajnath Singh. Another India-bound LPG tanker safely crosses Strait of Hormuz. United States to pull over 5,000 troops out of Germany. IMD forecasts heavy rainfall over some parts of northeastern and peninsular India. Central plains to witness thunderstorms and lightning today. And Madhya Pradesh pole vaulter Kuldeep Kumar breaks national record at Bhubaneswar. And with that, we end the morning news. Have a great day.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
3: எட்டு மணி 30:15 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கோம். இந்தியாவுடைய காய்கறி கூடை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாநிலம் இருக்கு. எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேற்கு வங்க மாநிலம் தான் இந்தியாவுடைய காய்கறிகளின் கூடை அப்படின்னு அழைக்கப்படுது. மேற்கு வங்கத்துடைய பெரும் பகுதி கங்கை டெல்டா பகுதியில தான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய வண்டல் மண் கனிமச்சத்துகள் நிறைஞ்சது. இந்த மண் காய்கறி பயிரிடுறதுக்கு ரொம்பவே ஏற்ற ஒரு மண். வருஷம் முழுக்க நல்ல மழை பெய்யறதும் ஈரப்பதமான காலநிலையும் விவசாயத்துக்கு உதவுது. தேசிய தோட்டக்கலை வாரியத்துடைய தரவுகள் படி இந்தியாவில் அதிக காய்கறி உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் இதுதான். இங்க உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, காலிஃபிளவர், கத்திரிக்காய், பல வகையான கீரைகள், காய்கறிகள்னு அதிக அளவில் விளையுது. இதனால இந்த மாநிலம் அதனுடைய தேவையை பூர்த்தி செய்யறது மட்டும் இல்லாம மற்ற மாநிலங்களுக்கும் காய்கறி அனுப்பக்கூடிய முக்கியமான மையமா இருக்கு. மேற்கு வங்க விவசாயிகள் ஒரு வருஷத்துல 3-4 பயிர்கள் வரைக்கும் பயிரிடுறாங்க. இதனால நிலத்தை சிறப்பா பயன்படுத்த முடியுது. நெல் சாகுபடியோடு சேர்த்து காய்கறிகளையும் பயிரிடக்கூடிய பழக்கம் அங்க இருக்கு. இது அந்த பகுதியுடைய வேளாண் அமைப்பை இன்னுமே

வலுப்படுத்தது. மேற்கு வங்கத்தில் விளையக்கூடிய காய்கறிகள் அண்டை மாநிலங்களுக்கும் பெரிய நகரங்களுக்கும் அனுப்பப்படுது. அங்கே நல்ல போக்குவரத்து வசதிகள் இருக்கிறதால பெரிய அளவில் காய்கறிகளை எடுத்துட்டு போக முடியுது. கொல்கத்தா அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய சந்தைகள் காய்கறி வர்த்தகத்துடைய முக்கிய மையங்களாக இருக்குது. இங்கிருந்து புது காய்கறிகள் இந்தியாவில் பல பகுதிகளுக்கும் அனுப்பப்படுது. சில காய்கறிகள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது. இதனால் அங்கே நல்ல வருமானமும் கிடைக்குது.

கல்யாணம் நிக்கா படத்துல இருந்து சாருலதா மணி, சாதனா சர்கம், விஜய் பிரகாஷ், டாக்டர் ஆர் கணேஷ் பாடின பாடல் கேட்டோம். கேட்டுட்டு இருக்கீங்க வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நைட்டு பேய் படம் பார்த்தாலே வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு பயமாக இருக்கும். அந்த ஊர்லேயே நம்ம மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு ஆரம்பிக்கும் போது கேட்க நல்லாயிருக்கும். அந்த ஊரில் ஒரே ஒருத்தர் இருக்கிறது நாமளாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் ஒருத்தங்க இருக்காங்கங்க. நம்ம ஒரு கிராமத்தை நினச்சோன்னா நமக்கு என்ன தோணும்? பசுமையான வயல்கள், நிறைய வீடுகள், அங்கே வாழக்கூடிய பல பேர் எல்லாம் நம்ம நினைவுக்கு வந்துட்டு போவாங்க. ஒரு சின்ன கிராமத்தில் கூட குறைஞ்சது 100 இல்லைன்னா 150 பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு நபர் மட்டும் வசிக்கக்கூடிய ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. அந்த கிராமத்துக்கு பேர் மோனோவி. இது அமெரிக்காவுடைய நெப்ராஸ்கா மாகாணத்தில் இருக்குது. உலகத்துடைய மிகச்சிறிய கிராமம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்ட இந்த கிராமத்தில் பல வருஷமாக ஒரே ஒரு பெண் மட்டும்தான் வாழ்ந்து வராங்க. அவங்க பேர் எல்சி எய்லர். அவங்களுக்கு இப்போது கிட்டத்தட்ட 90 வயசு இருக்கும். 2010-2020 மக்கள் தொகை கணக்கெடுப்புகளையும் மோனோவில குடியிருக்கிறது ஒருத்தங்க மட்டும்தான் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிராம நிர்வாகம் சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிறதும் அவங்க தான். மேயர், எழுத்தர், நூலகர், டாக்ஸி ஓட்டர் அப்படின்னு எல்லா பொறுப்பையும் ஒரே ஒருத்தி மட்டும் தனியாக ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து வராங்க. ஒரு காலத்தில் இந்த கிராமம் வந்து கலகலப்பான கிராமமாக தான் இருந்துச்சு. சுமார் 54 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட இந்த கிராமத்தில் 1930 123 பேர் வரைக்குமே வாழ்ந்துருக்காங்க. காலம் அப்படியே போக போக வேலைவாய்ப்பு, நல்ல வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி பல காரணங்களுக்காக மக்கள் அங்கிருந்து பெரிய நகரங்களுக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. இதனால வருஷம் அந்த மக்கள் தொகை வந்து குறைய ஆரம்பிச்சு 1980 அங்க 18 பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. 2000 வருஷத்துல எல்சியும் அவருடைய கணவரான ரூடி எய்லர் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த கிராமத்துல கடைசி குடியிருப்பாளர்களா இருந்தாங்க. 2024 அவங்களுடைய கணவரும் இறந்து போக வேறு நகரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் தான் பிறந்து வளர்ந்த கிராமத்தை வந்து விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்குமே அங்கே வாழ்ந்து வராங்க. ஒரு கிராமத்துடைய மேயர் அப்படிங்கிறனால சட்டப்படி வரி அவங்களுக்கு தான் செலுத்தணும். அதே நேரத்தில் கிராமத்துடைய தெருவிளக்குகள், சாலைகள், இதோடைய பராமரிப்புக்காக அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மானியத்தையும் அவங்க சரியாக பயன்படுத்துகிறாங்க. தன்னோட கணவருடைய நினைவாக சுமார் 5000 புத்தகங்களோட ஒரு சின்ன நூலகத்தையும் நடத்தி வராங்க. இந்த கிராமம், அதாவது மோனோவி கிராமம், வெறிச்சோடு இருக்கிற மாதிரி இருந்தாலும் கோடை காலத்தில் பல சுற்றுலா பயணிகள் அங்கே வராங்க. உலகத்துடைய மிகச்சிறிய கிராமம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஆர்வமாக பலர் பார்த்துட்டு போகிறாங்க. எல்சி நடத்தக்கூடிய கஃபேக்கும் அவங்க வந்து சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அன்றாட வேலைகளையும் உதவி செய்கிறாங்க.

0: கேட்ட பாடல் கே எஸ் சித்ரா, ஸ்ரேயா கோஷல், யுவன் சங்கர் ராஜா பாடினது தில்லாலங்கடி படத்துக்காக. 8:44 கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. அதாவது இன்னைக்கு திங்கக்கிழமை வந்துருச்சு, அப்படியே கடந்து போனால் வெள்ளிக்கிழமை வந்துடும். வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் சனிக்கிழமை, சனிக்கிழமைக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எல்லாருமே வாரம் முழுக்க வேலை செஞ்சாலும் ஓய்வு எடுக்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமைக்காக காத்திருப்போம்.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய படைப்பாக ஆகாஷ்வாணி கொடைக்கானலிலிருந்து

0: நேரம் 8:45.
1: ஆகாஷவாணி
2: வானொலிக்கு 90.
3: வானொலிக்கு 90. மக்களோடு வானொலி, மக்களின் வானொலி.
4: வானொலி வானொலி ஒரு உற்ற நண்பன். எப்படி அப்படி கேளுங்க. நெடுந்தூர பயணத்தப்ப எப்படி ஒரு தோழன் நம்ம கூட உக்காந்து பேசிட்டு வரத ரசிச்சு அனுபவிப்போமோ, அந்த இனிமையான ரசனைய அனுபவத்தை வானொலி நம்ம செவியோட ராகம் பாடும். அதுவும் இனிய பாடல்களோட. என்னப்பா நெடுந்தூர பயணத்துல மட்டும்தான் வானொலியா? அட இல்லைங்க, வானொலியோட 90 வருட வாழ்க்கை பயணத்துல. அதாங்க வானொலிக்கு 90. இந்த 90 ஆண்டுகளும் வானொலியோட வாழ்க்கை பயணத்தை நம்ம வாழ்க்கை பயணத்தோட இணைத்து வசப்படுத்தி

0: வளப்படுத்தி செம்மைப்படுத்தி சிறப்பு படுத்தின இந்த வானொலியை பத்தி வானொலிக்கு 90ல என்ன சொல்ல வராங்கன்னு செவி மடுக்கலாமா?
1: இன்றைய வானொலிக்கு 90ல் தமிழும் தமிழ் கவித்துவமும் கலந்த செவிநுகர் பதிவுகளோடு வானொலிக்கு 90.

0: சொந்தன் சொந்தம் தந்த சொந்தம்
1: இன்றைய வானொலிக்கு 90 சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் இவர். கள்ளிக்காட்டு இதிகாசக்காரர், மிகச்சிறந்த தமிழ் நூலாசிரியர், தமிழ் மொழியை இடைவிடாமல் நேசிக்கும் தங்க தமிழர், கலைமாமணி, பத்மபூஷன் மற்றும் தமிழ் திரைப்பட பாடலாசிரியருக்கான தேசிய விருதை பலமுறை பெற்ற சங்கத்தமிழ் கவிஞர் பைரமுத்து அவர்கள்.

0: அலை திறந்து காவும் நதி அலை நான் மனம் திறந்து கூவும் சிறு குயில் நான் இசைக்கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது
1: இந்திய வானொலிக்கு 90 ஆண்டுகள் என்பது பெருமை கொள்ளத்தக்க செய்தியாகும். வானொலி என்ற அறிவியல் கண்டுபிடிப்பு மக்களுக்கு பொதுவுடைமை செய்யப்பட்ட பிறகு அதனால் நிகழ்ந்த நன்மைகள் அதிகம். அறிவியலுக்கும் அறத்திற்கும் தமிழுக்கும் மேன்மை செய்த வானொலியின் வாயிலாக நல்லன கொண்டு அல்லவை கழித்து பார்த்தால் வானொலி சமுதாயத்திற்கு நன்மையே செய்திருக்கிறது அதிகமாக என்று என்னால் உணர முடிகிறது. இன்றைக்கு சமூக ஊடகங்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் மற்றும் பல அறிவியல் ஊடகங்களும் பல்கி பெருகி வருகிற காலகட்டத்திலும் கூட வானொலி தன்னுடைய மெய்த்தன்மையை சுயத்தை இழக்காமல் இருக்கிறது என்பதே வானொலியின் பெருமையாகும். நான் ஒன்று சொல்வேன், வானொலியை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. புலன்களுக்கெல்லாம் வாசலில் ஒரு கதவு இருக்கிறது, கண்களுக்கு இமைகள் என்ற கதவு இருக்கிறது, வாய்க்கு உதடுகள் என்ற கதவுகள் உள்ளன, மூச்சுக்கும் கூட நீங்கள் மூக்கை முயற்சி செய்தால் சுவாசத்தை நிறுத்திக் கொள்ள முடியும் என்ற முயற்சி உங்களுக்கு வாய்த்திருக்கிறது. ஆனால் காதுக்கு மட்டும்தான் கதவுகள் இல்லை. எப்போதும் திறந்திருக்கிற புலன் செவி புலன்தான். காரணம், செவி வழியாக நுழைகிற அறிவே பேரறிவு. கற்றலில் கேட்டலே நன்று என்று தமிழர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள். எனவே திறந்திருக்கிற செவியின் வழியாக அறிவு புகுந்து, மொழி புகுந்து, வாழ்வியல் புகுந்து மனிதனை செம்மை செய்கிறது என்றே நாம் கருத வேண்டியிருக்கிறது. உலக புகழ் பெற்ற நம் தலைவர்களின் உணர்ச்சி மிகுந்த உரைகள், நல்ல கலைஞர்களின் பயன்மிக்க கலை கருவூலங்கள், நல்ல நாடகங்கள், சிறுகதைகள், சமுதாயத்தை உரட்டி போட்ட கவிதைகள், இன்னும் நல்ல செவ்விகள், இவைகளெல்லாம் வானொலியின் வாயிலாக சமுதாயத்திற்கு கிடைக்கிற பெரும் கொடைகளாகும். என்னுடைய கவிதைகளெல்லாம் நான் கல்லூரி மாணவனாக இருக்கிற பொழுது வானொலி என்ற வடிவத்தில்தான் மக்களை சென்றடைந்தன. நான் என் கவிதைகளை அச்சில் கொண்டு போய் சேர்த்தது கொஞ்சம், வானொலி என்ற வாகனத்தின் மீது ஏற்றி கொண்டு சேர்த்ததுதான் அதிகம். எனவே வானொலிக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். முதன் முதலில் சென்னை வானொலியின் புது கவிதைகள் என்ற வடிவத்தை அரங்கேற்றம் செய்து எதிர்ப்பையும் புகழையும் ஒரு சேர சம்பாதித்தவன் நான் என்ற ஒரு குறிப்பை என்னால் மறக்க முடியவில்லை. வானொலி வளரட்டும். புலவர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல இந்த வானொலி, உழவர்களுக்கும் பயன்படுகிறது, செல்வந்தர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல.

0: வானொலி உழைக்கும் மக்களுக்கு பயன்படுகிறது. முதியவர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல வானொலி, பள்ளி பிள்ளைகளுக்கும் கல்லூரி பிள்ளைகளுக்கும் வானொலி பயன்படுகிறது. வானொலி என்ற நிறுவனத்தின் மூலமாக தோன்றி வளர்ந்த கலைஞர்கள் இந்த மண்ணில் எத்தனையோ பேர் என்று என்னால் சொல்ல முடியும். வளமான கவிஞர்கள், வளமான படைப்பாளிகள், வளமான நாடகாசிரியர்கள் வானொலியால் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார்கள். வானொலி வாழ்க, அதன் பயன்கள் தொடர்க. 90, 80, 800 ஆண்டுகளாய் வளர்க. வானொலிக்கு என் வணக்கம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி வானொலிக்கு 90.
2: இன்றைய வானொலிக்கு 90 தமிழ் மொழியிலும் தமிழர் நலனிலும் அதீத அக்கறை கொண்டவர். இவரது கவிதைகளாலும் சிறுகதைகளாலும் இலக்கிய உலகில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியவர். திரைப்பட உரையாடல் எழுத்தாளர் மற்றும் பாடலாசிரியர், மிகச்சிறந்த பண்பாளர், தமிழ் செறிந்த பாடலாசிரியர். முத்தமிழே முத்தமிழே என்று சங்க தமிழ் முழங்கும் அன்னாரின் கவிவரிகள் என்றென்றும் தேனில் நனைத்த பலா சுளையாய் தித்திக்கும் பாடல்களுக்கு சொந்தக்காரரான கவிஞர் அறிவுமதி அவர்கள்.
3: அன்பான தமிழ் உறவுகளே, உங்கள் அறிவுமதி பேசுகிறேன். வானொலிக்கு 90 அகவை நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை அந்த பெற்றெடுத்த வளர்த்தெடுத்த அந்த தாய்க்கு நன்றி சொல்லுவதைப் போல் இந்த ஒலித்தாய் வானொலி 90 நான் நன்றி சொல்ல நெகிழ்ந்த மகிழ்வோடு நன்றி சொல்கிறேன். சின்னஞ்சிறிய ஓர் ஊரில் ஏறக்குறைய பட்டிக்காட்டில் பிறந்த ஒரு தமிழ் பிள்ளைக்கு அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் எப்படி தமிழை அள்ளி ஊட்டினார்களோ அதே உணர்வுகளில் அந்த சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஊராட்சி மன்றத்தில் இருந்த வானொலி பெட்டிதான் என் போன்ற இளையோர்களுக்கு என் காலத்தில் தமிழை உரைகளாகவும் பட்டிமன்றங்களாகவும் கவியரங்குகளாகவும் இசைப்பாடல்களாகவும் எங்களுக்கு ஊட்டிவிட்டு வளர்த்த ஒலித்தாய்தான் வானொலி. அந்த நெகிழ்ந்த நன்றியை என் ஒலித்தாய்க்கு 90 அகவையில் சொல்ல கிடைத்த வாய்ப்பு சொல்ல முடியாத மகிழ்ச்சியின் வாய்ப்பாக கருதி நான் என் உணர்வுகளை அள்ளி தெளிக்கிறேன். கடல் கடந்து வருகிற வானொலி வழியான பாடல்களையும் இங்கே நம் வானொலிகளில் இருந்து கிடைத்த பாடல்களும் தான் இன்றைக்கு அறிவுமதியை ஒரு பாடலாசிரியர்கள் பட்டியலில் சேர்த்திருக்கிறது என்றால் அதற்கு முதல் காரணம் வானொலி என்பதை இங்கே நான் நெகிழ்ந்த நன்றியோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சென்னை வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்த காலங்களில் இளைய பாரதம் என்ற நிகழ்விற்கு எங்களை அம்மா லீலா அவர்கள் அழைத்து என்னையும் வைரமுத்துவையும் பழனி பாரதியையும் எஸ் அறிவுமணி போன்றவர்களையும் நல்ல நல்ல கவிதைகளை எழுதி வாருங்கள் என்று சொல்லி எங்களை எழுத வைத்து எங்களை வானொலிக்கு அழைத்து பதிவு செய்து தமிழர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திய தாய் ஊடகம்தான் வானொலி ஊடகம் என்பதை இன்று நினைக்கையிலும் நெகிழ்ச்சியோடு அந்த நினைவுகளை ஈர நிழற்படங்களாய் எங்களுக்குள் உதிர்த்து மகிழ்கிறோம். அந்த வானொலி எங்களை வளர்த்தெடுத்த அந்த வரலாற்றின் நினைவுகள்தான் இன்றைக்கு எனக்கு முதன்மையாக படுகிறது. காட்சி ஊடகங்களை விட ஒலி ஊடகங்களே மக்கள் மனதில் எண்ணங்களையும் பண்பை வளர்ப்பதிலும் முதன்மை ஊடகம் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவன்தான் அறிவுமதி. அத்தகைய எங்களை வளர்த்தெடுத்த, எங்களை கவிஞர்களாக பாடலாசிரியர்களாக வளர்த்தெடுத்த அந்த ஒலி ஊடகமாம் வானொலிக்கு 90 அகவை என்கிற போது எங்களை வளர்த்த தாய்க்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளாக இந்த ஒலி ஊடகம் வானொலி 90 எங்கள் நன்றிகளையும் எங்கள் வாழ்த்துக்களையும் அள்ளித்தருகிறோம். நீண்ட நீண்ட காலம் வானொலியே நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் வானொலி.

0: வழியிலேயே நீ வளர்ந்து வாழ வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது செயலை நிலவு தாளில் எழுத வேண்டும். சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம் வானொலியே. வாழ்க. நன்றி. வணக்கம். என்றைக்கும் என் ஒலி ஊடகம் வானொலியே உன் பிள்ளை அறிவுமதி.
1: இதுவரை வானொலியோடு காற்றலையில் கைகோர்த்து விடைபெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் ஒரு துணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு விக்னேஸ்வரன். படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் வானொலி நிலையம்.

0: அறிவுமதி.
1: இதுவரை வானொலியோடு காற்றலையில் கைகோர்த்து விடைபெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பு உறுதுணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு விக்னேஸ்வரன். படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் வானொலி நிலையம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ஆ ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் சேவை மனப்பான்மை போற்றத்தக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய

0: தாக்குதலில் 4 பெண்கள் ஒரு குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நிலையத்தில் நேரம் 9:02. நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் திரைப்பட பாடல்கள். முதலாவதாக பிளாசி மற்றும் வசுந்தரா தாஸ் பாடியிருக்கும் பாடல் பாய்ஸ் திரைப்படத்திற்காக.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நித்தி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் சேவை மனப்பான்மை போற்றத்தக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினாட் அண்ட் டொபாக்கோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீர மரணமடைந்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்வாட் பிரிவில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: குட் மார்னிங். நேரம் 10:27 ஆகாஷ்வாணிக்கும் இந்த தோர் 103 FM-ல கேட்க போறோம். கேம் ஷோ கேட்க போறோம் அப்படின்னு சொல்றதை விட விளையாட போறோம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதுல நேயர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து பதில்களை அனுப்பலாம். சரி, இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு தமிழ் எழுத்து வந்து சொல்லுவாங்க. இப்ப ஒரு பாட்டுக்கு பாட்டு கேம் எப்படி நம்ம விளையாடுவோம், இப்ப வந்து மா அப்படிங்கிற எழுத்துல முடியுது அப்படின்னா நம்ம வந்து மம்மா மீ மீ அப்படி வந்து பாட்டு பாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் விளையாட போறோம். இப்ப நான் வந்து மா அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்து சொல்றேன்னா அதை வச்சு நீங்க ஒரு வாக்கியத்தை உருவாக்கி எனக்கு வந்து அனுப்பணும். அது எப்படி அனுப்பணும் அப்படின்னா, மழை மாலை நேரம் வந்தது, அதன் முன் மின்னல் வெட்டியது. இப்ப புரிஞ்சுதுங்களா? மா மா மி, மழை மாலை மின்னல், அது மாதிரி லைனா வந்து வரணும் அப்படிங்கறதான் கேம் ஷோ. ஓகேங்களா? மா நான் சொல்லிடுவேன், மா மா மி மீல வந்து

0: நீங்கள் வச்சு வார்த்தைகளை தொகுத்து அனுப்பணும். அதுதான் இன்னைக்கான கேம் ஷோ. சரி ஓகே, அப்படி வந்து உங்களுக்கு முதல் எழுத்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா கா. நீங்கள் அனுப்பக்கூடிய வாக்கியத்தில் கா இருக்கணும், காவும் இருக்கணும், கீயும் இருக்கணும், அதில் இருக்க வார்த்தைகளெல்லாம் சேர்த்து அனுப்புங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்கள் கூட நான் ஆர்ஜே சாருகேசினி.
1: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு, பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு, எட்டூர் எட்டும்படி

கேம் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன், நான் ஒரு எழுத்து சொல்லுவேன், அதுல இப்ப நான் கா சொல்றேன்னா கக்கா கி அந்த மாதிரியான எழுத்து இருக்கு இல்லையா, அதை வச்சு வார்த்தைகளை உருவாக்கி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. எஸ் என் ராமே சத்யபிரபா சிறுமுகையில இருந்து நினைச்சிருக்காங்க, காக்கா காக்கா என்று கட்டிக்கொண்டு கிளியை துரத்தி கொண்டு சென்றது அப்படின்னு. பாத்தீங்களா, கா சொல்லிட்டீங்க, கீ சொல்லிட்டீங்க, வெறு கா வந்து வரலையா, அதுதான் விஷயம். அடுத்தது காலை எழுந்ததும் காஃபி அருந்தினேன், இங்கேயும் காவை காணமே வெறும் கா மட்டும்தான் இருக்கே பாலசுப்ரமணியம். அடுத்தது பாண்டிய நகர் சிவசங்கர் இந்திராணி, கண் காது கிழக்கு கீறி குன்று கூர்மை கெட்டி மேளம் கேள்வி கைகள் கொக்கு கோழி அப்படின்னு சொல்லி கக்காங்கி கீழிருந்து கவு வரைக்கும் அனுப்பிச்சாச்சு, நீங்களே படிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வாசுதேவன் வந்து அனுப்பியிருக்காங்க, திருப்பூர் பாலா, கன்று குட்டி காட்டில் கீழே விழுந்தது அப்படின்னு இருக்காங்க. பாத்தீங்களா, காக்கப்புறம் கூ வந்துருச்சு, அப்படி வரக்கூடாது, காக்கப்புறம் காதா வரணும் சரிங்களா, அந்த மாதிரி. அடுத்தது ராமகிருஷ்ணன் கொழும்பங்கொண்டான்ல இருந்து இந்த மாதிரி வார்த்தையை மட்டும் கண்டுபிடிச்சு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன், கடலோரத்தில் காட்டு பறவைகள் கீச்சென்று சத்தமிட்டது அப்படின்னு இருக்காங்க. இவங்க கீயை ஸ்கிப் பண்ணிட்டு கீக்கு வந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது வியன் இளங்கோ சாமி செட்டிப்பாளையத்திலிருந்து, கண் காணாமல் கிளிகள் கீச்சிடுகின்றன. பாத்தீங்களா சூப்பர், இப்படிதான் கா கா கி மூணுமே வந்துருச்சு இல்லையா, கண் காணாமல் கிளிகள் கீச்சிடுகின்றன, சூப்பருங்க. இந்த மாதிரிதான் வந்து நம்ம பதில எதிர்பார்க்கிறேன் ஓகேங்களா. அடுத்ததா கதவை திறந்து காத்திருந்த நேரத்தில் கிடைத்தது நட்பு அப்படின்னு சொல்லி ஜேவியர் ஜிஎன் மில்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க, சூப்பராக இருக்கே பரவாயில்ல. கருப்பு காகம் கிழக்கு திசையில் இருந்தது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க பரிமளம் வெங்கடாபுரம்லேருந்து, சூப்பர் சூப்பராக பதில் வருதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது காரில் கிளம்பி செல்கையில் கனமழை பெய்ய தயாராக கார்மேகம் திரண்டு வந்தது, நீங்கள் சொன்னீங்க அதை நான் வந்து இப்படிக்கா அப்படிக்கா போட்டு அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் எப்படிக்கோ படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பிரேம்நாத் பெரியநாயக்கன் பாளையத்துலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ரைட், இந்த மாதிரி தான் கா கா கி இந்த மாதிரி தான் அனுப்பணும் சரிங்களா, அப்படியே வந்து ஒரு ஆர்டரா. அடுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எழுத்து சா, இதை வச்சு அனுப்பலாம், சா சா சி, இதை வந்து அந்த வார்த்தையில வாக்கியத்தில் வார்த்தைகளாக வரணும், அதுதான் விஷயம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பத்து மணி 17 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல வந்து கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். சா அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்து கொடுத்துருந்தேன். சந்தைக்கு சாப்பாடு சீக்கிரம் கொண்டு போகணும் கணேஷ் அனுப்பியிருக்காங்க. அடுத்ததான் வந்து என்னாது இது அப்படிங்கிற மாதிரி திருப்பூர் பாலா அனுப்பிச்சிருக்காங்க. சட்டியில் சாம்பல் சிதறல் சீக்கிரம் எடு அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அட்டடா, ஓகே. அடுத்தது சட்டென்று அடிக்கும் சாரலில் சிட்டென்று சிரிக்கின்றன சிட்டுக்குருவி. அடடா, ஆச்சரியக்குறிங்கிற அளவுக்கு சூப்பராக இருக்கேன். சாலையில் சாக்கு பையிலிருந்து சில்லறை சிதறி கிடந்ததுன்னு சூப்பராக அனுப்பிச்சிட்டு பார்த்தீங்களா, பேரை விட்டுட்டீங்க. இதுதாங்க பிரச்சனை. அனுப்பும்போது நம்ம பேரையும் ஊரையும் சேர்த்து அனுப்பணும் இல்லையா. அடுத்தது சாப்பாடு சாப்பிட்டு விட்டு சத்தம் போட்டு சிரித்தேன் அப்படின்னு நினச்சிருக்காங்க பார்த்தீங்க. இவங்களுமே பேரை வந்து விட்டுட்டாங்க. அதே மாதிரி சாவத்துக்கு பின்னாடி போட்டாங்க, சாவத்துக்கு முன்னாடி போட்டு அனுப்பணும் சரிங்களா. சரித்திரம் படைக்கும் சாதனையாளரை மாதிரியாக்கி சிந்தித்து வெல்வோம்னு சேவியர் அனுப்பியிருக்காங்க. சம்மதம் சொல்ல சாயங்காலம் சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லுங்க. காலையில் சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்களா, இல்லை மதியானம் சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்களா. ராமகிருஷ்ணர் கொலுமங்கடலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. பாண்டிய நகர் சிவசங்கர் இந்திராணி சந்தனத்தில் சாந்து போட்டு சிறப்பாக கலந்தது அப்படின்றங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கோங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்க சந்தைக்கு சாப்பாடு சீக்கிரம் கொண்டு போகணும்னு வாசுதேவன் நினச்சிருக்காங்க.

சத்துள்ள சாதம், சீரான ஆரோக்கியம், அன்னபூரணி, கோபாலகிருஷ்ணன். சற்று முன் சாப்பிட்டு விட்டு சீக்கிரம் கிளம்பினேன். திருப்பூர் அம்பிகாதேவி சண்முக சுந்தரம். ஜன்னலோர சாரல் சில்லென்று சீறி சுற்றி சூடேற்றி சென்றது அப்படின்னு சொல்லி வேலுமணி கருமத்தை மட்டும் கோயம்புத்தூர்லேருந்து அழைச்சிருக்காங்க. பரவாயில்லையே, நம்ம எதிர்பார்க்காத பதில்கள் எல்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கு. அடுத்தது, சன்னிதானத்தில் சாமிக்கு சிறப்பு பூஜை சீக்கிரம் நடைபெற்றதுன்னு கேரளா அண்ணநகர் கே செல்வராஜ் அனுப்பிச்சிருக்காங்க. நான் வந்து பேர் அனுப்பிச்சிட்டேங்க, அதை சேர்த்து படிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பாலசுப்ரமணியம் தாசர்பட்டியிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பதில் அனுப்பும்போதே சேர்த்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. அடுத்தது, சாகச சாதனை புரிந்தவருக்கு சிறப்பு விருந்தினர் சிறந்த பரிசை கொடுத்தார் அப்படின்னு இருக்காங்க. அந்த சாவ காணமே சாலிருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க பிரேம்நாத். ரமா கோடம்பாக்கத்துலேருந்து, ஆஹா இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம சா கொடுத்தோன்னா அவங்க கால் ஆரம்பித்து காலை போய் கீழே முடிச்சிருக்காங்க. நம்ம அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த எழுத்துக்கே வந்துட்டோம். ஓகே, அடுத்த எழுத்து கொடுத்துடலாம். அதில் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு பாட்டை கேட்டுட்டு கேட்கலாம். அடுத்த எழுத்து உங்களுக்காக தா, இதில் தான் நீங்கள் அனுப்பணும். த தா தி இதை வச்சு நீங்கள் அனுப்புங்க. கேட்டுட்ருக்கீங்க கேம் ஷோ.

சூப்பரான ஒரு பாட்டு கிட்ட கேம் ஷோக்குள்ள திரும்ப நாம வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கோம். நான் ஒரு எழுத்து சொல்லுவேன், அதை வச்சு நீங்க ஒரு சென்டென்ஸ் உருவாக்கி சொல்லணும். எப்படின்னா, இப்ப நான் வந்து கடைசியா தா அப்படின்னு சொல்லியிருந்தேன், தத்தா தி அது வர மாதிரி சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்து, தம்பி தானாக தினம் தீபம் ஏற்ற துவங்கினான் அனுப்பியிருக்காங்க. தன்னைத்தானே தீப்பெட்டி உரசி பற்றி கொள்கிறது கணேஷ். கேரளா நகர் செல்வராஜ்னு சொல்லியிருக்காங்கன்னா, தட்டில் தாளம் போடாதே திட்டி தீர்த்தாள் அக்கா அப்படின்னு. தமிழ் செல்வி திருமலையாம்பாளையம் அப்படின்னு சொல்லி என்னமோ அனுப்பிச்சிருக்காங்களே, என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தான். தாமரை பூவுக்கு தாகம் எடுத்தாலும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. சரி ஓகே, அந்த மூணு எழுத்து வந்தால் போதுங்க. இப்போ நான் தா சொல்கிறேன்னா, த தா தி அந்த மூணு எழுத்து, அதை வச்சு நீங்கள் ஒரு வாக்கியத்தை உருவாக்கி அனுப்புனா போதும். தமக்கை தாளத்திற்கேற்ப தக்க திமித்தான் என ஆடத் தொடங்கினாள் அப்படின்னு சொல்லி பெரிய நாயக்கின் பாளையத்துலேருந்து பிரேம்நாத் அனுப்பிச்சிருக்காங்க. தண்ணீர் கொடுத்து தாகத்தை திருப்தியாக முடித்து கொண்டேன் ராமகிருஷ்ணன். பாண்டியன் பக்கத்தில் பீங்கான் அப்படின்னு இருக்காங்க. பாவத்தூக்கி முன்னாடி போட்டு பாவத்தூக்கி ரெண்டாவதாக போட்டிருக்கேன், படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனிமையின் தாகம் தின்று தீயில் துன்பத்தில் தூக்கி வீசப்பட்டேன் வேலுமணி கருமத்தமட்டி கோயம்புத்தூர்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. தனம் தானியம் தீமையின்றி சம்பாதிக்க வேண்டும் அன்னபூர்ணி கோபாலகிருஷ்ணன். பள்ளியில் பாடம் பயின்று திரும்பினேன் இளங்கோ நகர் சண்முக சுந்தரம். முள்ளக்காடு பாபு என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, தாகம் கொண்ட பறவை தண்ணீரின்றி தவிக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. முன்னாடி இருக்கிறத பின்னாடி, பின்னாடி இருக்கிறத முன்னாடி போட்டு அனுப்பிச்சாச்சு, நீங்கள் படிச்சுக்கோங்க, அதை நீங்கள் எப்படி படுத்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்லை, நம்ம வந்து சொல்கிற இப்போ தா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் அப்படின்னா, த தா தி அப்படி லைனாக வர மாதிரி அனுப்புங்க சரிங்களா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. யார், கோவை தேவராயபுரத்துலேருந்து ராஜா அனுப்பிச்சிருக்காங்க, கூடவே செங்கல்பட்டு லட்சுமணன். என்ன அப்படியா அப்படின்னா, கேம் ஷோவே அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க போல. தண்ணீர் தாகம் ஏற்பட்டு மண்பானையில் உள்ள தண்ணீரை குடித்தேன் அப்படின்னு இருக்காங்க. பார்த்தீங்களா, அங்குரு தா இங்குரு தா வந்துருச்சு. அடுத்தது, தத்தி தாவி துள்ளி குதித்தது தவளை அப்படின்னு சொல்லி வரதராஜ் கீதா சண்முக நகர் மூக்கனூர்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. சூப்பராக அனுப்பியிருக்காங்க. ஓகே, அடுத்த எழுத்து உங்களுக்கானது நா, நத்தைக்கு வரும் இல்லையா அந்த நா. ஓகேங்களா, நீங்கள் இப்போ வாக்கியத்தை அனுப்புங்க, என்ன அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி அவளோட நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கேன். ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
0: நமது ஆகாஷ்வாணி 103 கோயம்புத்தூரில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.

0: நாளை காலை மணி 9:05 முதல் பகல் மணி 1:45 வரை மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் இடையிடையே செய்தி அறிக்கையோடு சென்னையிலிருந்து நேரலையாக கேட்கலாம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: 10:40 கேம் ஷோல விளையாடிட்டு இருக்கோம். நான் ஒரு எழுத்து சொல்லுவேன், அதை இப்ப நான் வந்து தா அப்படின்னு சொல்லுன்னா தா தி இந்த மூணு எழுத்து வர மாதிரி நீ இங்க வார்த்தைகள் வாக்கியம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நான் வந்து நா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதழினி பிரியா குமார் உடுக்கம் வளையத்துல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. நம் நாட்டில் நிம்மதியாக நீடித்து வாழலாம் அப்படின்னு இருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டம் பீமக்குளம் சிவகுமார். நதியில் சென்று தண்ணீர் எடுத்து வரும்போது ஒரு நத்தை இருந்தது அப்படின்னு இருக்காங்க. நான் புது நேயருங்க, எனக்கு கேம் புரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்ப நான் நா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நா நீ இப்படி வந்து லைனா வர மாதிரி அனுப்பணும். இப்ப எப்படின்னா, நீங்க வந்து நதியில் சென்று தண்ணீர் எடுத்து வரும்போது நத்தை இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, நத்தையை பார்த்தேன் நான் எப்போ அப்படின்னா இந்த மாதிரி டைம். அடுத்தது வந்து நீ வரணும் இல்லையா, அதுக்கு ஒரு எழுத்தை அதுக்கு ஒரு வாக்கியத்தை போட்டு நீங்கள் வந்து அனுப்பலாம். அந்த மாதிரி இப்போ நான் அடுத்தவங்களோட மெசேஜ்லாம் படிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். இப்போ பாருங்க, எழுத்த ஆர் அனுப்பிச்சிருக்காங்க. சங்கரலிங்கம் ராஜேஸ்வரி. இந்த புள்ளி கமால வைக்கிறதுனால ரெண்டு பேரும் இணைச்சனால ஒரு புது பேரோ அப்படின்னு நானே வந்து நினச்சிட்டேன். நல்லவை நாளும் நிலைத்திட நீ காத்திரு அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. புரிஞ்சுங்களா இந்த மாதிரி. அடுத்து நல்ல நாள் பார்த்தால் நாணயம் செழிக்கும்னு ராமகிருஷ்ணன் அனுப்பியிருக்காங்க. நம்பிக்கை நாளும் நிமிர்ந்தால் நீண்டு நுண்ணுயிரும் வாழும் அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. வேலுமணி கருமத்தம்பட்டை கோயம்புத்தூர்லேருந்து. நதியில் நகர்ந்து ஓடியது நண்டு அப்படின்ட்டு இருக்காங்க. நாவை காணமே வரதராஜ் கீதா பிரதர்ஷனா குமரன் சண்முகாநகர் மூக்கனூர்லேருந்து. ரமா நங்கை நாணயத்தோடு நீராடினாள் அப்படின்னு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்களா, இங்கே அந்த கம்மா புள்ளிதாக குழப்பிருச்சு. அவங்க பேரு ரமா, இவங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க. நங்கை நாணத்தோடு நீராடினாள் அப்படின்னு இருக்காங்க. அந்த நீயை ஸ்கிப் பண்ணிட்டு நீக்கு வந்து நான் போயிடுறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பொறுமையாக செயல்படு ஆனால் செயல்படாமல் இருக்காதே அப்படின்னு நினைச்சிருக்காங்க. எதுக்கு அனுப்பியிருக்காங்க, கோணமலை ஆனந்தன். நவதானியம் நாள்தோறும் உண்டால் நிரந்தர ஆரோக்கியம் அப்படின்னு சேவியர் அனுப்பியிருக்காங்க. நாய்க்குட்டியுடன் நடைப்பயணம் சென்றேன் அப்படின்னு சொல்லி ஜெயந்தி பரிதிவேல் அனுப்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த நாவை விட்டுட்டு நான் நாவே எடுத்துக்கிறேங்க, ஆனால் நீங்களும் அதை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பரிமளம் வெங்கடாபுரம் நகுலன் இங்கே இருந்தாங்க. இந்த கம்மா புள்ளியே பிரச்சனையா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நகுலன் நாடி நின்றான் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து நம் நாட்டிற்கு நிகருண்டோ அப்படின்னு சொல்லி விஸ்வம் அறந்தாங்கியிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. சொக்கலிங்கம் தேசிங்க ராஜபுரத்திலிருந்து. நல்லதா நண்பன் நடந்து நகரம் சென்றான் அப்படின்னு இருக்காங்க. நண்பன் நல்லாதான் நடந்து போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களோ என்னவோ. பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு. நல்லது நாளை நினைப்பது நடக்கட்டும் அப்படின்னு இருக்காங்க. என்னது இது, அதாவது நல்லதே நினை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அப்படி இப்படி போட்டு நான் வந்து அனுப்பிச்சிருக்கேன், அதை நீங்கள் எப்படியோ படிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நண்பன் 4 நிமிடம் நீங்கி சென்றான் திருப்பூர் பாலா. மனோ ரெட்ஃபீல்ட் இருந்து. நன்னெறி நாடு நித்தமும் நீங்கா புகழுடன் வாழ்வாய் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. பாபு நண்டு வரும் என்று நான் நீந்தினேன் நதியில் அப்படின்னு இருக்காங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா, நண்டு வரும் என்று நான் நீந்தினேன் நதியில். அந்த நான் நீ மூணுமே வந்துருச்சு இல்லையா. அந்த நீந்தினை தூக்கி பின்னாடி போட்டு நதியில் தூக்கி முன்னாடி போட்டு நீங்கள் அனுப்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் இன்றைக்கி நம்ம கேம் ஷோ. அப்படியே செம சூப்பராக போயிட்டுருக்கு. நாம் எதிர்பார்க்கறத விட சூப்பர் சூப்பராக பதில்கள்லாம் வந்துட்டுருக்கு. படிக்கவே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஓகே, அடுத்ததாக உங்களுக்கு என்ன எழுத்து கொடுக்கலாம்

அப்படின்னா வ வா வி இந்த மூணு எழுத்து இருக்க மாதிரி வாக்கியத்தை நீங்கள் வந்து அமைச்சு அனுப்புங்க. கேட்டுட்டு இருக்கீங்க கேம் ஷோ எதுக்கு அனுப்பணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரான 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு.

10:39 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேம் ஷோ கேட்டுட்டு இருக்கோம். நான் வந்து வா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து ரமா கோடம்பாக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, வடையை வாசலில் நின்று விற்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வட்டநிலா வானத்தில் விண்மீன் கூட்டத்திலே அப்படின்னு சொல்லி சூப்பராக அனுப்பியிருக்காங்க. வல்லவன் வாழ்கிறான் விழுப்புரம் நகரில் அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரத்துல நினைச்சிருக்காங்க. பொருத்தப்படாத வாலிபர்கள் விரைந்தார்கள் வீதியில் ஊர்வலமாய் அப்படின்னு விஸ்வ மரநாகிலிருந்து வசதியான வாழ்க்கைக்கு வித்திடுவது உழைப்பே சேவியர் அனுப்பியிருக்காங்க. வருண பகவான் வானிலிருந்து விழுந்தது மழையாக அப்படின்னு அம்பிகாதேவி சண்முக சுந்தரம். வசந்தம் வாழ்வில் வந்தால் வியக்கத்தக்க முன்னேற்றம் உண்டாகும் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன். மனோ என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, வந்ததும் வாசலில் விட்டான் காலணிகளை. வனிதா வாஞ்சையோடு விருந்து ஏற்பாடு செய்து வீட்டிற்கு அழைத்தேன் அப்படின்றிருக்காங்க. ஓகே, ஆஹா, வனிதாவே வாஞ்சையோடு விருந்து ஏற்பாடு செய்து வீட்டிற்கு அழைத்தேன். பிரமிளா சென்னையிலிருந்து அழைச்சிருக்காங்க. கரெக்டாக படிக்கணுமா இல்லையா? அடுத்தது வாழ்க்கை வாழ விருப்பம் அப்படின்ட்டு இருக்காங்க. வெறும் வா விட்டுட்டாங்க, வா மட்டும் நான் எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி வெள்ளியங்காடு ஹரிஷ் அக்ஷயா அஜய் அனுப்பியிருக்காங்க. வாசுதேவன் வந்தாரை வாழ வைக்கும் விருந்தோம்பல் சிறந்தது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அட்டடா, சூப்பர் சூப்பராக அனுப்பியிருக்காங்களே நம்ம லிசனர்ஸ் எல்லாம். அடுத்தது வந்தவரை வாங்க என்று சொல்லி வீட்டுக்குள் அழைத்து சென்றோம் தாசர்பட்டி பாலசுப்ரமணியம். வீயை விட்டுட்டாங்க, வீயை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வருக வாருங்கள் வீடு வரை சுமதி கவுண்டம்பாளையத்தில். இவங்களும் அப்படிதான் வீ சொல்லிடுறேங்க, வீ வேணாம் அதை விட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. பாலா வட்ட வானத்தில் விமானங்கள் வீதி உலா. பாண்டிய நகர் சிவசங்கர் இந்திராணின்னு சொல்லியிருக்காங்க. வரிசையாக வாசலில் விருந்தினர் வீச்சிருந்தனர் அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது கருணாகரன் சத்தியமங்கலத்திலிருந்து, நம்ம இதுக்கு முன்னாடி நாளை கேட்டோம் இல்லைங்களா, அது வந்து அனுப்பிச்சிருக்காங்க. நதியில் நான் நிம்மதியாக நீந்தி கொண்டிருந்தேன் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, வந்தார் விரைவு விருந்து விழுந்து வந்தது அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அங்கிருந்து இங்கே இங்கிருந்து அங்கேங்கிற மாதிரி இருக்கே, என்னன்னே புரியலையே. கோணமலை ஆனந்தன் வண்டி வாடகை வீணாய் போனது அப்படின்னு நினச்சிருக்காங்க. இவங்களும் அப்படிதான், நான் வீ மட்டும் எடுத்துக்கிறேன், வீயை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி. அன்னபூர்ணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர்லேருந்து, குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்து, வண்டி வாகனம் விலை வீழ்ச்சி வருமா அப்படின்னு நினச்சிருக்காங்க. சூப்பர். அடுத்தது திருப்பூர் மாவட்டம் முடுக்கம்பாளையம் சண்முக வடிவேல் அஸ்வின் யோகேஷ்குமார் மாரியப்பன் யாழினி அப்படின்லாம் எல்லாம் சேர்ந்து அனுப்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒன்று அனுப்பல, பேரை மட்டும் தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஆஹா, அடுத்தது வந்தேன் வாழ்ந்தேன் வியந்தேன் அப்படின்னு சொல்லி அவினாசி பிரபு தேவி ஸ்ரீசாய் அனுப்பிச்சிருக்காங்க. பரவாயில்ல, இது கூட சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஓகே, அடுத்து இன்னும் வந்து வந்துகிட்டே தான் இருக்கு. இதை பிடிச்சிருங்க, இதை பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பிரேம்நாத் பெரியநாயக பாலத்திலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. வஞ்சி ஒருவர் தன் வாழ்வில் சிறந்து விளங்கியதில் வீழ்ச்சி அடையாமல் வீரநடை போடலாம் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. இளங்கோ சாமி செட்டிப்பாளையத்திலிருந்து வண்ண வண்ணமாய் வாகனங்கள் விடியலில் வீரிடுகின்றன அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஓஹோ, அடுத்தது வளையல் வாங்கி விலைக்கு விற்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. சூப்பர் அனுப்பியிருக்காங்க. யாரு அப்படின்னா வரதராஜ் கீதா பிரதர்ஷனா குமரன் சண்முகாநகர் மூக்கனூர்லேருந்து. சூப்பராக நம்ம கேம் ஷோ போயிட்டு இருக்கு, தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு பாட்டு கேட்கலாம். ஸ்டேட் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

நேரம் 10:48 நொடி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM ல கேம் ஷோ உட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். அப்பாடா தப்புச்சோம், நாளைக்கு பார்க்கலாம் சகோதரி அப்படின்னு சொல்லி பாண்டியநகர் சிவசங்கர் இந்திராணி அனுப்பிச்சிருக்காங்க. எப்படா பீரியட் முடியும், எப்படா பெல் அடிக்கும், எப்படா வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கிறது. ஒரு மணி நேரம் உங்ககிட்ட இப்படி கேள்வி கேட்டாதான் நீங்க அப்படியே மூளையெல்லாம் கசிக்கி பதில் சொல்லுவீங்க சரிங்களா, அது வந்து ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். அதுக்காக இப்படி ஒரு கேம் ஷோ வந்து எடுத்து வந்தது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம நேர்கள் வந்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் வழியாக அனுப்பியிருந்தாங்க, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாம். பாத்தீங்களா, உங்களுக்காக நாங்க கையெல்லாம் தட்டி இருக்கோம். ஆனா நீங்க என்னன்னா தப்பிச்ச நாளைக்கு பாக்கலாம்னு சொல்றீங்க, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா. கேம் ஷோ இருந்துச்சா அப்படி ஜாலியா பார்ட்டிசிபேட் பண்ணி ஜாலியா இருக்கணும். ஓகே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இது வரைக்கும் கேம் ஷோ கேட்டீங்க. நிகழ்ச்சி தொகுப்புல இது வரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாரு கேசினி. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்னும் சில நொடிகள்ல செய்தி சுருக்கம் சென்னையில இருந்து அஞ்சலாகும். அதை தொடர்ந்து படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஒரு கதையோட பிரகதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேட் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் சேவை மனப்பான்மை போற்றத்தக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட்வார் பிரிவில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல

பதினோரு மணி ரெண்டு நிமிஷம் முப்பத்தஞ்சு நொடியில நாம இடையும் இந்த நிகழ்ச்சி படித்ததில் பிடித்தது வித் மீ ஆர்ஜி பிரகதி தான். இன்னைக்கு கேட்க போறீங்க, இன்னைக்கு என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கதை தான். ஆனா பொதுவா வந்து மனுஷங்க சொல்லக்கூடிய இல்ல மனுஷங்களை சம்பந்தப்பட்ட கதைங்கிறத விட இந்த கதையில ஒரு மரம் பேச போகுது. ஏன்னா தலைப்பே குளத்தங்கரை அரசு மரம் தான். வாவி சுப்பிரமணிய ஐயர் அவருடைய படைப்பு தான். இந்த கதையை சொல்லுவாங்க என்னன்னா தமிழ் இலக்கியத்துல பார்க்கும்போது இதுதான் வந்து முதல் சிறுகதை அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. அப்படி பார்க்கும்போது சிறுகதை வடிவத்துக்கான ஒரு முன்னோட்டமாக கூட இந்த ஒரு கதை இருந்திருக்கலாம். பொதுவா வந்து கௌதம் வாசுதேவ் மேனனுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி யாரோ ஒரு கதை நமக்கு சொல்லிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த கதை முழுக்க ஒரு மரம் அதனுடைய நினைவுகளை அதனுடைய ஞாபகங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போகுது. என்னெல்லாம் சொல்ல போகுது கேட்கலாமா?

சுவையருடைய படைப்பான குளத்தங்கரை அரசமரம் இந்த கதையை தான் கேட்க போறோம்னு சொல்லியிருந்தேன். மரம் நம்ம கிட்ட கதை சொல்ல ஆரம்பிக்குது, வாங்க கேட்கலாம். பார்க்க போனா நான் என்னமோ ஒரு மரம்தான், ஆனா என்னோட மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் பத்தவே பத்தாது. இந்த ஆயுசுக்கெல்லாம் நான் கண்ணால பார்த்தத, காதால கேட்டத, என்னுடைய நிழல்ல வந்து மக்கள் உட்கார்ந்துட்டு அவங்க புறம் பேசினது, மற்றவங்க கிட்ட ரகசியமா சொன்னதுன்னு இப்படி எத்தனையோ கதைகள் என்னுடைய கிளைகளுக்குள்ளயும் வந்து ஒளிஞ்சுதான் இருக்கு. உங்களோட பாட்டிக்கு பாட்டியெல்லாம் வந்து தவுந்து விளையாடுறது எல்லாத்தையும் நான் கண்ணால பார்த்திருக்கேன். நீங்க நினைக்கலாம் பாட்டிக்கு பாட்டியா என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஆமா, அந்த மரத்தோட வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வயசை தாண்டி இருக்கும்னு இந்த கதை எழுதப்பட்ட காலத்துல சொல்லியிருக்காங்க. இந்த கதை எப்ப வெளிவந்ததுன்னா 1915 1915 அந்த மரத்தோட வயசு 100, அப்ப இன்னைக்கு கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு பழைய மரம் தர கதை தான் நாம இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம். சரி, அந்த மரம் என்னதான் சொல்லுதுன்னா, இப்படி நம்ம பாட்டியோட பாட்டியெல்லாம் வந்து தவிர்த்து விளையாடுறதெல்லாம் பாத்திருக்கேன்னு சொல்லுதே, இப்படி ஒரு 100

வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு முந்தைய மரம் வந்து பல தலைமுறைகளை பார்த்த மரமா இருக்கு. சில பேர் குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்னுடைய நிழல்ல வெட்டுட்டு அவங்க போய் குளத்தங்கரையில் உட்காந்து அவங்க கொண்டு வந்த துணிகள் எல்லாத்தையும் வந்து துவைச்சு குளிச்சுட்டு அழகா அவங்க ரெடியாகி அந்த குழந்தைங்களையும் ரெடி பண்ணி கூப்பிட்டு போவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நிழல் ஓரமா இருக்க வந்து ஒரு பவள மல்லிகை செடி. அந்த பவள மல்லிகை செடியை கடந்து போற யாருமே ஒரு செகண்ட் நின்று அதை பார்க்காம போனதே கிடையாது. ஏன்னா அந்த குளத்தங்கரை முழுவதுமே அந்த மல்லிகைப்பூ சீசன் வந்துருச்சுன்னா அவ்வளவு ஒரு வாசத்தை வந்து அந்த மல்லிகை செடி வந்து பரப்பும். நிறைய குழந்தைகளும் வந்து அதை சுத்தி சுத்தி வந்து விளையாடுவாங்க. அந்த வாசம் எங்கிருந்து வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதே அந்த குழந்தைங்களுக்காக ஒரு விளையாட்டா தான் இருக்கும். ஆனா இப்படி இந்த மாதிரியான சந்தோஷ நினைவுகள் நான் பார்த்ததெல்லாம் தான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேனான்னு கேட்டீங்கன்னா இல்ல, வேற ஒரு கதை தான் சொல்ல போறேன். என்னன்னா, 7-8 நாளா எனக்கு ருக்மணியோட ஞாபகமாகவே இருந்துட்டு இருக்கு. இந்த சம்பவம் நடந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனாலும் நேத்து நடந்த மாதிரியே என்னோட மனசுல பதிஞ்சிருக்கு. பொதுவாவே சொல்லுவாங்க பசு மரத்தாணின்னு, ஆனா மரத்தோட மனசுலயும் எப்படி ஒரு நினைவு இருக்கு. என்ன நினைவு அப்படி? என்ன அந்த ருக்மணியோட கதை கேட்கலாமே.

பிடித்ததுல நாம இன்னைக்கு குளத்தங்கரை அரச மரம் இந்த கதையை தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 200 வருஷத்துக்கு முந்தைய ஒரு மரம் தன்னுடைய நினைவுகளை நம்ம கூட பகிர ஆரம்பிச்சிருக்கு. பல நினைவுகள், சந்தோஷமான நினைவுகள் எல்லாமே அந்த மரத்துக்கிட்ட இருந்தாலும் தனக்கு ரொம்ப பிரியமான ஒரு குழந்தையிலிருந்து அவளுடைய இளம் பெண்ணா அவ மாறக்கூடிய அந்த தருணம் வரைக்குமே பார்த்து ரசிச்ச ஒரு பெண்ணு, அவளை பத்தின நினைவுகளை தான் நம்ம கூட பகிர்ந்துக்க போகுது அந்த மரம். அந்த பெண்ணினுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ருக்மணி. கிட்டத்தட்ட வந்து நிறைய கதை இருந்தாலுமே நான் வந்து உங்க கூட பகிர்ந்துக்க போறது என்னவோ என் மனசை ரொம்ப உறுத்திக்கிட்டே ரொம்ப அதிக ஞாபகமா இருக்கிற ருக்மணியினுடைய கதையை தான் சொல்ல போறேன். கிட்டத்தட்ட அது நடந்து 15 வருஷம் ஆச்சு, ஆனாலும் நேத்து நடந்த மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு யாருக்குமே ருக்மணியை பத்தி தெரியாது, நான் சொல்லித்தான் நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். பார்க்கும் போது தங்க விக்கிரகம் மாதிரி இருப்பா, குழந்தை பருவத்துல இருந்தே அவ அப்படிதான் இருப்பா. எப்ப பாத்தீங்க அப்படின்னாலுமே ஒரு சிரிச்ச முகத்தோட தான் அவ இருப்பா. பார்க்கும் போதே ஒரு லட்சணமான ஒரு குழந்தையாகத்தான் இருப்பா, நல்ல உயரமா இருப்பா. அது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டயுமே ரொம்ப அன்பா, அவ கூட விளையாட வர்றவங்க கிட்டயும் சரி, அவளை விளையாட்டுக்கு சேர்த்திக்காதவங்க கிட்டயும் சரி, எப்பொழுதுமே வந்து அவ வந்து அன்பாவே இருப்பா, தலையில பூசூடி இருப்பா. அதனாலவோ என்னவோ பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ருக்மணிய ருக்மணின்னு கூப்பிடாம ருக்மணி தங்கமே அப்படின்னே தான் வந்து கூப்பிடுவாங்க. எனக்கும் ருக்மணிய ரொம்பவே பிடிக்கும். அவளுடைய குழந்தை பருவத்துல இருந்தே கடைசி அவளுடைய முகம் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும், ஏன் கடைசியா ஞாபகம் இருக்க அவங்க அது போயிட்டாலா அப்படிங்கிற அந்த ட்விஸ்ட் எல்லாம் வந்து கதையினுடைய கடைசியில தான் நம்ம கேட்க போறோம். 5-6 வயசின் போதுவே பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கூட வந்து அவ வருவா குளத்தங்கரைக்கு. சதா சர்வ காலமே 5 வயசுல இருந்தே அவ எப்பொழுதுமே இங்க இருப்பா. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த குளத்தங்கரை பக்கம் அவ எட்டி பார்க்காம இருந்ததே கிடையாது. எவ்வளவு வெயிலா இருந்தாலும் அவ விளையாடக்கூடிய அந்த இடத்துக்கு மட்டும் நான் என்னுடைய கிளைய நல்லா பரப்பி அவளுக்கு நிழல் படியும் மாறு நான் வச்சுக்குவேன். சூரியன் எவ்வளவு உச்சியில இருந்தாலுமே அவளு மட்டும் இருக்கிற இடம் வந்து எப்பவுமே நிழல் படிஞ்ச மாதிரியே இருக்கும் வகையில தான் நானும் பாத்துக்குவேன் அப்படின்னு அந்த மரம் சொல்லுது. ஏன் ருக்மணி மேல மட்டும் அவ்வளவு ஒரு பிரியம்னா, எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கிறா அப்படிங்கறத விடவும் அவளுக்கும் அந்த மரம்னா ரொம்ப பிடிக்கும். டெய்லியும் அந்த மரத்தோரமா போகும்போது அந்த மரத்து கீழிருந்து மேல வரைக்கும் எவ்வளோ ஆள் உயிர படர்ந்து விரிஞ்சு இருக்கு அப்படிங்கறத அவளும் ரசிச்சுக்கிட்டே போறதுனாலே என்னவோ அந்த அரச மரத்துக்கு ருக்மணி மேல அவ்வளவு ஒரு பிரியமா இருக்கு. இப்படி இருக்கும்போது குழந்தையாவே இருந்து ருக்மணி குழந்தையாவே இருந்துருவாள, அவளுக்கும் திருமணம் செய்ய வேண்டிய பருவம்ங்கிறது வருது. திருமண பேச்சும் நடக்குது. திருமணம் நடந்துதா இல்லையா?

பாட்டு ராகுல் நம்பியா பாடியது கற்றது தமிழ் படத்துல இருந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல படித்ததில் பிடித்ததுன்னு நாம் இன்னைக்கு பாவேசு ஐயருடைய படைப்பான குளத்தங்கரை அரசமரம் இந்த கதையை தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். குளத்தங்கரையில இருக்கக்கூடிய ஒரு அரசமரம் ஒரு ருக்மணிங்கிற ஒரு பெண்ணை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. குழந்தையில இருந்த அவளுக்கு மத்தவங்க மேல இருந்த பிரியமும் சரி, அவ மேல மத்தவங்களுக்கு இருந்த பிரியமும் சரி, அவ வளர வளர இன்னும் அதிகமாயிட்டு தான் இருந்தது. அவளுடைய தந்தை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்போட இருந்தாரு. அதனால எப்போதாவது கடைவீதி பக்கம் போறாரு அப்படின்னா அங்க புதுசா ஏதாவது பட்டு துணி இருக்கு அப்படின்னா, அடடா நம்ம பாப்பா போட்டா எவ்வளவு நல்லா இருக்குது, பொதுவாவே எல்லா பாக்குமே தோணும், உடனே பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. முதல் தரமான வைரமும் சிவப்பும் இழைச்சு நிறைய நகைகள் அவளுக்கு வந்து விதவிதமா பண்ணி வச்சிருந்தாரு. ஒரு பணக்கார வீட்டு பெண் அப்படிங்கறது ருக்மணியோட மனசுல எப்பவுமே எங்கேயுமே பதிஞ்சதே கிடையாது. எல்லாருக்கூடையும் சமமாவதான் பேசுவா. இப்போ ஒரு பக்கம் விளையாட போகணும்னாலும் சரி, இல்ல வெளியே எங்காவது கோயில் குளத்துக்கு போகணும்னாலும் அவ வயசு ஒத்துன பிள்ளைகள் எல்லாம் போகும்போது இருங்க இருங்க ருக்மணி வந்துருட்டும் அப்படின்னு எல்லாரும் ஆவலா காத்திருந்து ருக்மணியை கூட்டிட்டு போவாங்க. ருக்மணியின் மேல எல்லாருக்கும் அவ்வளவு பிரியம், ருக்மணிக்கும் எல்லார் மேலையும் அவ்வளவு பிரியம். இப்படி அவளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய அந்த வயசு வந்த உடனே கல்யாண பேச்சும் வர ஆரம்பிக்குது. அப்போ ருக்மணியோட அப்பாவுக்கு வந்து இவளை ரொம்ப தூரம் தள்ளி கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது போலவே அங்க இருந்தவங்க, அந்த ஊர்ல இருந்தவங்க, அவளை சுத்தி இருந்தவங்க, அவளுடைய தோழிகள் எல்லாருக்கும் இந்த ஒரு எண்ணம் இருந்தது. நம்மளை விட்டு ருக்மணி ரொம்ப தூரம் போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்து. அவங்களுடைய விருப்பத்தின் பேரிலோ என்னவோ தெரியல, அதே ஊர்ல ஒரு நல்ல பையன் நல்ல வரன் வந்து ருக்மணிக்கு வந்து கிடைக்குது. அப்போ அப்போலாம் ரொம்ப குழந்தை திருமணம் தான் நடக்கும் இல்லையா. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த கதை வந்ததுங்கும் போது 1915 வெளிவந்திருக்கு. அப்போ இந்த குழந்தை திருமணம் வழக்கம் இருந்ததுனால என்னவோ ருக்மணிக்கு 12 ஆனதுமே அந்த ஊர்ல இருந்த மணியசுவாமி ஐயர் அவருடைய மகனான நாகராஜனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பேச்செல்லாம் நடந்து கல்யாணம்

வெகு விமர்சையா வந்து நடக்குது. அந்த கிராமத்துல கிராமமா அப்படின்னு வியக்கும் வகையில அந்த ஊரே ஒரு திருவிழா கோலம் பூணும் வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ரொம்ப விமர்சையா வந்து கல்யாணம் பண்ணிருந்தாங்க. அப்போ இந்த மரத்துக்கு மரம் தான் நம்ம கிட்ட கதை சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா. அந்த மரம் சொல்லுது என்னன்னா, அவளை கல்யாண கோலத்துல அவ அந்த ஊர்வலம் வரும்போது பார்க்கும்போது அந்த பார்த்த காட்சி இன்னைக்கும் என்னுடைய மனசுல அப்படியே நிக்குது. நாகராஜனுக்கும் சரி ருக்மணி மேல அவ்வளவு ஒரு பிரியம் இருந்தது. நாகராஜனுடைய அம்மாவும் அப்பாவும் வந்து ருக்மணியை தன்னுடைய மகள் போலவே பார்த்துக்கிட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால நாகராஜன் வந்து அப்போ அந்த ஊர்ல இல்லாம வெளியூர்ல தங்கி இருந்ததுனால ருக்மணி அவளுடைய அம்மா அப்பா வீட்லயே இருந்தா. அப்படி இருந்தாலுமே தன்னுடைய மருமகளை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்துட்டு போய் அப்பப்போ அவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை ஆச்சு அப்படின்னா நாள் தவறாம எல்லா வெள்ளிக்கிழமையுமே பாத்தீங்கன்னா ருக்மணியுடைய மாமியார் வந்து அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய வேலை பெண்ணை பணிப்பெண்ணை அனுப்பிச்சு அவங்க வந்து அவளை கூப்பிட்டுட்டு வந்து அழகா அலங்காரம் பண்ணி கோயிலுக்கு கூட்டிட்டு போறது, புது துணி வாங்கி கொடுக்கறது, அவளுடைய என்னென்னலாம் பிடிக்கும்னு கேட்டு கேட்டு வந்து பக்ஷணம் எல்லாம் பண்ணி கொடுக்கறது, இப்படியாக ரொம்ப வந்து நல்லாவே கவனிச்சுட்டாங்க. நாகராஜன் இல்லாத குறைய தன் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு குறை வந்து ருக்மணிக்கு தோணவே கூடாது அப்படிங்கறதுலயும் ரொம்ப ஸ்ரத்தை எடுத்து அவங்க பாத்துக்கிட்டாங்க. நாட்கள் இப்படியாக போய்கிட்டு இருக்கும் போது இதே மாதிரிதான் கதை தொடருதா, இன்னும் கொஞ்ச நேரம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

நமது ஆகாஷ்வாணி 103 கோயம்புத்தூரில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். படித்ததில் பிடித்ததுல நாம இன்னைக்கு வாவேசு ஐயருடைய படைப்பான குளத்தங்கரை அரசமரம் இந்த கதையை கேட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து இந்த கதைய படிச்சிருப்பீங்க. இதை படித்த உங்களுடைய ஞாபகம் இருந்தாலும் அந்த கதை பத்தின உங்களுடைய கருத்தை கூட நீங்க வந்து வாட்ஸ்அப்லயும் பகிர்ந்துக்கலாம். அப்படி ஒரு நண்பர் ஏற்கனவே வந்து பகிர்ந்திருக்காரு. இது வந்து நிறைய பேரால அதிகம் பாராட்டப்பட்டது அப்படின்னு பெங்களூர்ல இருந்து ஹரிஹரன் சொல்லியிருக்காங்க. ரைட், இந்த கதையில நம்ம எது வரைக்கும் கேட்டோம் அப்படின்னா, ஒரு குளத்தங்கரையில இருக்கக்கூடிய ஒரு அரசமரம், ஒரு கிராமத்துல ஒரு குளத்தங்கரை இருக்கு. அதுல இருக்க அரசமரம் தன்னுடைய நினைவு அங்க, அது குறிப்பா ருக்மணி அப்படிங்கிற அந்த பெண்ணை பத்தின நினைவை தான் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்கு. அவளுடைய அப்பா நல்ல ஒரு செல்வ செழிப்போட தான் இருக்காரு. கொஞ்சம் ஸ்டேபிளா தான் அவங்களுடைய ஃபேமிலி போய்கிட்டு இருக்கு. நல்ல வசதி இருக்கவும் அவளுடைய மகளுக்கு வந்து வரன் பார்க்கும்போது நல்ல பணக்கார வீட்டு பையனாகவும் பாக்குறாரு. அவங்க கேட்டதை விடவும் அதிகமாகவே சீரெல்லாம் செஞ்சு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிடுறாரு. இப்படி எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருக்கும் போது அவர் இந்த மாப்பிள்ளையான நாகராஜன் வெளியூர்ல இருக்காப்ல. அதனால ருக்மணியும் அவளுடைய அம்மா அப்பா வீட்லயே தான் இருக்காங்க. மாமனார் வீடும் அதே ஊர் அப்படிங்கறதுனால அப்பப்போ மட்டும் அவளுடைய மாமியார் வந்து ருக்மணிய வந்து கூட்டிட்டு போவாங்க. வெள்ளிக்கிழமை இரவு கூப்பிட்டு போனாங்கன்னா அவளை நல்லா அலங்காரம் பண்ணி அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கோயிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில தான் பொதுவா வந்து அனுப்புவாங்க. சோ வெள்ளிக்கிழமை ஆகுது அப்படின்னாலே காலையிலே வந்து ருக்மணி ரெடி ஆயிக்குவா அவளுடைய மாமியார் வீட்டுக்கு போறக்கு. இப்படியாகவே காலம் 3 ஓடிடுது. ஆனா அந்த 3 எத்தனையோ மாற்றம் வந்தாச்சு. ருக்மணியினுடைய அப்பாவோட அந்த ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் அதே மாதிரி ஸ்டேபிளா இருந்துதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா அவர்கிட்ட இருந்த பணத்தை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க வெளிநாட்டு கம்பெனில. அது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு அதுக்கு கொடுத்து வட்டி வாங்குற மாதிரி போட்டிருப்பாரு. ஆனா அவர் இன்வெஸ்ட் பண்ண அத்தனை பணமுமே வந்து நஷ்டமாயிடும். அத்தனை பணமும் போக என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க இருந்த வீட்டை விட்டுட்டு வேறொரு வீட்டுக்கு போயிடுவாங்க. ருக்மணியுடைய அம்மா பேர் வந்து மீனாட்சி அம்மாள். பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு ஒரு தெய்வ லட்சணமா இருப்பாங்க. அவங்க உடம்புல இருந்து அவங்க போட்டிருந்த நகைகள் மட்டும்தான் அவங்களுக்கு மீதமாயிருந்தது. வீடு கொஞ்ச நஞ்ச காசு எல்லாமும் போக இப்போ ஒரு ரொம்ப சாதாரணமான வீட்டுக்கு அவங்க வந்துடுறாங்க. இந்த தலைகீழான மாற்றம் வந்து அவங்களுடைய அம்மாவான அந்த மீனாட்சி அம்மாளுக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தல. அவங்க நினைச்சாங்கன்னா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது நல்ல சீரோட செஞ்சாச்சு, இப்ப எந்த ஒரு பிரதி அதனுடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது இருக்க போறது இல்ல. அதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. எப்படி இருந்தாலும் நாகராஜன் வெளியூர்ல இருந்து வந்து ஊர்ல வந்து தொழில் எல்லாம் பண்ண ஆரம்பிச்ச உடனே வந்து தன்னுடைய மகள் வந்து மாமியார் வீட்டுக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் என்ன, தானும் தன்னுடைய கணவரும் தானே இருக்க போறோம், அதனால பெரிய ஏதோ ஒரு வருமானம் வந்தா கூட போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரியே எல்லாரும் நினைச்சிருந்தா பிரச்சனை இல்லையேன்னு நினைக்குது அந்த மரம். அப்படியா, அப்போ யார் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நாகராஜனுடைய அம்மாவும் அப்பாவும் அவங்களுடைய போக்குல கொஞ்சம் மாற்றத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ருக்மணியோட அப்பா ரோட்ல போயிட்டு இருக்காருன்னா எதிரில வந்து நாகராஜ்

நடராஜனுடைய அப்பா பார்த்தாருன்னா ஒண்ணுமே இல்லைனாலும் ஒரு 10 நிமிஷம் நின்று வெயிலா இருக்குல்ல அப்படிங்கறது இல்லாத கதையை எழுத்து போட்டாவது பேசிட்டு போவாரு. ஆனா இப்போ தொழில ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கறது தெரிய வந்த உடனே அவர் அந்த பக்கமா வராருனாலே இவர் வேற ஒரு பக்கமா போக ஆரம்பிச்சுடுறாங்க. இப்படி இந்த கதை, அதாவது ருக்மணியோட அப்பா வந்து தொழில நஷ்டம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ள அப்படியே ஒவ்வொருத்தருக்கா கசிய ஆரம்பிக்கவும் இந்த தகவல் வந்து நாகராஜனுடைய அப்பா அம்மாவுக்கும் போய் சேருது. அந்த வெள்ளிக்கிழமையே என்ன பண்ணிடுறாங்கன்னா, நாகராஜனுடைய அம்மா அதாவது ருக்மணியினுடைய மாமியார் வந்து தன் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பெண் அனுப்பி, இன்னைக்கு எனக்கு வெளியில போற வேலை இருக்கு அதனால ருக்மணி வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லுன்னு முதல் வெள்ளிக்கிழமை சொல்லி அனுப்புறாங்க. அடுத்தடுத்த வெள்ளிக்கிழமைகள்ல அதுவும் சொல்லி அனுப்பல, தானாகவே புரிஞ்சுக்கிறா ருக்மணி. இப்போ தொழில நஷ்டமாச்சு அப்படிங்கறத விடவும் தன்னுடைய மகளை அதாவது மகன் வீட்டார் அதாவது மருமக பையனோட அப்பாவும் அம்மாவும் வந்து பாத்துக்கிற விதத்துல மாற்றம் வந்துருச்சு அப்படிங்கறது தான் ஒரு பெரிய பயத்தை கொடுக்குது ருக்மணியோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். அவங்க ஊருக்குள்ள நடந்து போறது வெளியில நடமாடுறது எல்லாத்துலயுமே ஒரு சோகம்ங்கிறது தென்பட ஆரம்பிக்குது. இதை கவனிச்சுக்கிட்டே இருந்த அந்த மரமோ ருக்மணியோட முகத்திலையும் ஏதாவது ஒரு வாட்டம் வந்துருமா அப்படிங்கறத நினைச்சு மரம் கூட கவலைப்பட ஆரம்பிக்குது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையில் நாளை காலை மணி 9:05 முதல் பகல் மணி 1:45 வரை மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் இடையிடையே செய்தி அறிக்கைகளோடு சென்னையிலிருந்து நேரலை. குளத்தங்கரை அரச மரம் தான் கதை சொல்லுது, வாவைசு ஐயருனுடைய படைப்பு. சரி, கதை எது வரைக்கும் கேட்டோம் அப்படின்னா, ருக்மணிக்கு கல்யாணம் ஆயிருச்சு, மாப்பிள்ள பேரு நாகராஜன். ஆனா மாப்பிள்ள படிக்கிறதுக்காக வெளியூர் போயிருக்கிறாப்ல. குழந்தை திருமணம் போலதான் இந்த கதை வந்து நடந்திருக்கு. அதனால ருக்மணி அவளுடைய அம்மா அப்பா வீட்டுல இருக்கா. ஆனா பினான்சியல் ஸ்டேட்டஸ்ங்கிறது கல்யாணமாயி ஒரு 3 வருஷத்துல அவளுடைய அம்மா அப்பா வீட்டுல தலைகீழா மாறிடுது. கல்யாணம் பண்ணி வைக்கும் போது ரொம்ப வெல் செட்டில்டா இருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவருடைய அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொருளாதார நிலையில ஒரு பின்னடைவு ஏற்படுது. அது அவளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தத்தான் செய்யுது. எப்படின்னா, இவங்களுடைய அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இப்போ இவங்க ஃபேமிலி இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட உடனே நாகராஜனுடைய அம்மாவும் அப்பாவும் சரி, ருக்மணியை வந்து கவனிக்கிறதோ இல்லை முன்பு போல் அக்கறையாக வந்து பார்த்துட்டு போகிறது இல்லை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது எதுவுமே இல்லாமல் ஆயிடுது. இது எல்லாரும் ஊருக்குள்ளே அரசல் புரசலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த மரத்துக்கும் தெரிய ஆரம்பிக்குது. எப்படின்னா, எல்லாரும் ஒன்று கூடி பேசுறது என்னவோ அந்த குளத்தங்கரையில தான். ஆனா அறவார்த்தையும் குறைவார்த்தையுமா தான் பேசுறாங்க. அது அறகுறையா தான் இந்த மரத்தினுடைய காதலியும் விழுது. என்ன பேசுறாங்கன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா ஒவ்வொருத்தர் பேசினதையும் எல்லாத்தையும் சேகரிச்சு பார்க்கும்போது ருக்மணிக்கு ஏதோ கெடுதல் நடக்குதுங்கிறத மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. இத்தனையும் அவ வந்து ஷி டோன்ட் டிசர்வ் திஸ் அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. கடைசியா அப்படி இப்படியுமா இந்த ஒரு செய்தியும் என்னோட மனசை இடிக்கிற அந்த செய்தியும் வந்து கேக்குதுன்னு சொல்லுது அந்த மரம். என்ன செய்தினா, பேசாம நாகராஜனுக்கு இன்னொரு திருமணம் பண்ணி வச்சுட்டாதா என்ன? அதுதான் குழந்தை திருமணம் ஆச்சு, கல்யாணமாயி அவனும் 3 வருஷம் படிக்கிறதுக்காக வெளியூர்ல தானே இருந்துட்டான். அதனால ருக்மணியை விட்டுட்டு வேற ஒரு பெண் பார்த்து திருமணம் செய்து வச்சிடலாம் அப்படின்னு நாகராஜனுடைய அம்மாவும் அப்பாவும் முடிவு பண்றாங்க. இதை கேட்ட உடனே மனத்துக்கு வந்து மரத்தோட மனசே வந்து இடிஞ்சு போயிடுது. உடனே ஞாபகத்துக்கு வந்தது யாருன்னா, நாகராஜனுடைய அம்மாவான ஜானகி. நீயும் ஒரு பெண் தானே, உன்னால எப்படி இதை யோசிக்க முடியும்? அந்த பெண்ண அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தாலே உனக்கு வந்து அவளை ஒதுக்கி வைக்க தோணுமா அப்படின்லாம் வந்து மனசுக்குள்ள திட்டிக்குது அந்த மரம். இனிமேல் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் அண்ட் ஒன்லி ஹோப் யாருன்னா நாகராஜன் தான். வெளியூர்ல படிச்சுட்டு இருக்க நாகராஜன் மார்கழி மாசம் தாண்டி ஒரு லீவ் வரும், கட்டாய வருஷம் அந்த லீவுக்கு வருவான். அந்த 3 வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா நாகராஜனும் ருக்மணியும் சந்திச்சு பேசிக்கக்கூடிய இடமும் அந்த மரத்தினுடைய அடிவாரத்துலதான், அந்த மர நிழல்ல தான் வந்து பேசிக்குவாங்க. அதனால எப்படா நாகராஜன் வருவான்னு ருக்மணி எவ்வளவு ஆவலா காத்திருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாவே அந்த மரமும் காத்திருக்கு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய லாஸ்ட் அண்ட் ஒன்லி ஒன் ஹோப் யாருன்னா நாகராஜன் தான்.

மனசு விவி பிரசன்னா பாடியிருந்த பாட்டு கேட்டும் தாரை தப்பட்டை படத்துல இருந்து படித்ததில் பிடித்ததுன்னு வாவேசு வயருடைய படைப்பான குளத்தங்கரை அரசமரம் இந்த கதையை தான் கேட்டுட்டு இருக்கேன். ஒன்னன் வன்லி ஹோப்பா நாகராஜன் மட்டும்தான் இருக்கேன். மார்கழி போய் தை மாசமும் வந்தாச்சு. நாகராஜனும் ஊர்ல இருந்து அந்த லீவுக்காக அவனுடைய ஊருக்கு வந்திருக்கான். இப்போதான் வந்து முழு கதையும் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அப்பெல்லாம் கடித வழிதான், அதனால ஒரு ஒரு வார்த்தைகள்ல மட்டுமே ருக்மிணி பத்தின செய்தி வரும். இப்போ ஊருக்கு வந்து பார்க்கும்போது தான் வந்து அவங்க வீட்டுக்கும் இவங்க வீட்டுக்கும் வந்து பெரிய அளவிலான தொடர்புங்கிறது இல்லாம தொடர்பே துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் முழுசா கிரகிச்சுக்கிறாப்ல நாகராஜன். ஆனாலும் அம்மா அப்பாவை மீறி எதுவும் செஞ்சிட முடியாத ஒரு நிலைமையும் இருக்கு. அந்த பெண் புதுசா, அதாவது வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறக்கா முடிவு பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த பெண் கூட பிறந்தது ஒரே ஒரு பெண் மட்டும்தான். அவங்க வீட்டுல நல்ல செல்வ செழிப்புன்னும் கல்யாணம் பண்ணும் போதே ஒரு குறிப்பிட்ட தொகை அவங்க கொடுக்கறதா பேசி இருந்ததாகவும் இதுவும் அரசியல் புரசல ஊருக்குள்ள எல்லாரும் பேசவும் அந்த மரத்தினுடைய காதுல வந்து விழுகுது. இப்போ ஊருக்குள்ள எல்லாருமே நாகராஜனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அப்படிங்கறத பேச ஆரம்பிச்ச உடனே ருக்மணியோட அம்மாவும் அப்பாவும் அதிக அளவுல வெளியில நடமாடுறதையே குறைச்சிடுறாங்க. அந்த குளத்தங்கரைக்கு வந்துதான் அந்த ஊர்ல இருக்க பெண்கள் எல்லாம் குளிச்சுட்டு போவாங்கும் போது இந்த மீனாட்சி அம்மாள் ருக்மணியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து விடியறதுக்கு முன்னாடியே வந்து குளத்தங்கரையில தண்ணி எடுத்துட்டு துவைக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு விடியும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிருவாங்களாம். அதனால அவங்க வீட்டை சார்ந்த யாரையுமே வெளியில நடமாடுறத வந்து இந்த மரத்தினாலையும் பார்க்கவே முடியல, என்னாலேயே கேட்டுக்க முடியலையே. அவங்க வீட்டுல அவங்க அப்பா எப்படி தாங்கிட்டு இருப்பாரு, மீனாட்சி அம்மாள் எப்படி இருப்பாங்க, இத்தனையும் தாண்டி ருக்மணி எப்படி இதை ஏத்துக்கிட்டா அப்படிங்கறத நினைச்ச இந்த மரம் வந்து ரொம்ப உருகுது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நாகராஜனும் வந்தாச்சு. எல்லாரும் கேக்குறாங்க, என்னப்பா உனக்கு கல்யாணம் மாமி அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படிங்கறத மட்டுமே பதிலா கொடுக்குறான். அப்ப ருக்மணியோட நிலைமை என்னன்னு யாருமே கேட்கல, ஆனா மரத்துக்கு கேட்கணும்னு தோணுது. எனக்கு மட்டும் வாயிருந்தா நிச்சயமா நாகராஜன் கிட்ட கேட்டிருப்பேன், இந்த கேள்விக்கு பதில் நீ எனக்கு சொல்லியே ஆகணும்னு, ஆனா நீ எதுவுமே சொல்லலையே அப்படிங்கும்போது மனம் வந்து நினைச்சுக்கிட்டு

கல்யாண பத்திரிக்கையை வந்து நிச்சயமெல்லாம் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு நாள் சாயங்காலம் இருக்கும், ஒரு 7-8 மணிக்கு எல்லாருமே போனதுக்கு அப்புறமா அந்த மரத்தோட நிழல்ல வந்துட்டு நாகராஜன் நின்றுட்டு இருக்கான். அப்போ ஸ்ரீனிவாசன், அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பையன், அவன் வந்து வந்து கேட்குறான் நாகராஜன் கிட்ட வந்து, என்ன உனக்கு வேற ஒரு பெண் கூட கல்யாணம் பண்ண போறாங்களாமா அப்படின்னு கேட்கவும், ஆமா எனக்கு வந்து வேற ஒரு பெண் கூட நிச்சயமாயிருக்கு, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து நிச்சயம் செஞ்சது போது நான் என்ன பண்ண முடியும், நான் வேற எதுவும் சொல்ல போறது இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். அவன் மனசரவுல அதை நினைச்சு சொல்றானான்னு கேட்டா இல்ல, வெளியில எல்லாருக்கிட்டையும் இப்படி சொல்றான். ஆனா அவனோட மனசுக்குள்ள வேற ஒரு திட்டம் இருக்கு, என்னன்னா எப்படி இருந்தாலும் நான் இப்போ இந்த திருமணம் வேண்டான்னு சொல்லிட்டா வேற ஒரு பெண் பார்ப்பாங்க, இல்லைன்னா என்னை கட்டாயப்படுத்தியாத அந்த திருமணத்துக்கு வந்து ஒத்துக்க வைப்பாங்க. ஆனா கடைசி நேரத்துல நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னா அது நிச்சயமா அது வந்து ருக்மணிக்கு சாதகமா தான் இருக்கும், அவளுக்கு பாதகமா எந்த ஒரு முடிவையும் நான் எடுக்க போறதில்ல. ஆனா நான் மனசுக்குள்ள முடிவு பண்ணி வச்சிருக்கிறத யார்கிட்டயும் சொல்ல போறதில்ல, அந்த கல்யாண நாள் அன்னைக்கு தான் நான் என் மனசுக்குள்ள இருக்க முடிவை தெரியப்படுத்த போறேன் அப்படிங்கறதுல யாருன்னா நாகராஜன் ரொம்ப உறுதியா இருக்கான். அந்த நேரமா பார்த்து அந்த இடத்துக்கு ருக்மணியும் வரா. ருக்மணி வந்து நாகராஜன் கிட்ட பேசணும்னு நினைக்கிறா. பேசினாலா? அப்படி பேசினா என்னதான் கேட்டிருப்பா?

படித்ததில் பிடித்ததில்ல குளத்தங்கரை அரசமரம் இந்த கதை தான் கேட்டுட்டு இருக்கோம். நாகராஜன் ஊர்ல இருந்து வந்திருக்கான். அவனுடைய சக நண்பர் வந்து கூப்பிட்டு கேட்டு, என்ன நீயே இப்படி பண்ணலாமா, ருக்மிணியும் எவ்வளவு பொருத்தமான ஜோடின்னு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு கேட்கவும், தன்னோட மனசுல அவன் ரொம்ப தீர்க்கமா யோசிச்சு வச்சிருந்ததை யாராச்சும் கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். தன்னுடைய நண்பர்கிட்டயே சொல்லாமே, இல்ல நீ கூட இப்படி தப்பா நினைச்சிட்டே, ருக்மணியை விட்டு எனக்கு வேற யார் இருக்கா, நான் வந்து நிச்சயமா ருக்மணியை விட மாட்டேன், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கதான் போறேன், அதாவது கல்யாணம் பண்ணது உறுதிதான், இன்னொரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ண போறது இல்ல, ஆனா என்னுடைய அம்மா அப்பா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் அவங்க வந்து அதுல ரொம்ப விடாப்பிடியா இருக்காங்க, மேலும் நான் வந்து ஏதாவது சொன்னேன்னா அவங்க வந்து என்னை கட்டாயப்படுத்ததான் செய்வாங்க, அதனால இந்த திருமண நாள் அன்னைக்கு நான் நிச்சயமா எல்லாரும் கூடியிருக்கும் போது என்னுடைய முடிவை நான் சொல்ல போறேன், இதை விட எனக்கு வேற என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு நாகராஜன் சொல்றத கேட்டதுடன்தான் இந்த மரத்துக்கு ரொம்ப ஆசுவாசப்பட்ட மாதிரி இருக்கு. இது இப்படி போயிட்டு இருக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருமணத்துக்காக நாகராஜனுடைய அம்மா அப்பா அவங்க வீட்டுல எல்லாருமே வேற ஊருக்கு போக போறாங்க அப்படிங்கறது அந்த கிராமத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கவும், இதை தெரிஞ்சுக்கிட்ட ருக்மணியோட அம்மாவும் அப்பாவும் என்ன பண்றாங்க, முன்னத்து நாளே கிளம்பி வேற ஒரு ஊருக்கு போயிடுறாங்க, ருக்மணி மட்டும்தான் வீட்டுல இருக்கா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நல்லா இருட்டினதுக்கு அப்புறமா வந்து நாகராஜன் அந்த குளத்தங்கரை அரச மரத்தோடைய அடிவார போய் உட்கார்ந்துட்டு இருக்காப்ல, அந்த இடத்துக்கு வந்து ருக்மணியும் வரா. ருக்மணி ரொம்ப நேரம் பார்க்கல, ஏன்னா மனசுக்குள்ள எதையோ கண்ணை மூடி உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான். திரும்பி ருக்மணியை பார்த்த உடனே, இந்த இடத்துல நீ ஏன் இங்க வந்த, வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னு கேட்கும். இல்ல நான் உங்ககிட்ட பேசணும், உங்களுடைய அம்மா அப்பா சொன்னது போல நீங்க திருமணம் பண்ணிக்க போறீங்களா, நாளைக்கு வெளியூர் போக போறீங்களா கல்யாணத்துக்காக அப்படின்னு கேட்கும். போலாம் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ருக்மணிக்கு வந்து கண்ணில எல்லாம் தண்ணி வந்துருது. நீங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் என்னுடைய முடிவு விபரீதமா இருக்கும் அப்படின்னு அவ சொல்லவும், ஏன் இப்படி எல்லாம் பேசுற, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது வா, நான் என்னோட அம்மா அப்பாவை மீறி எதுவும் செய்ய முடியாது, நிச்சயமா முடிவு நல்லதா இருக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போகவும், மரத்துக்கு தெரியும் இல்லையா, ஏன்னா நாகராஜனுடைய முடிவு என்னவா இருக்கு, அவன் மனசுல என்ன யோசிச்சு வச்சிருக்கான் அப்படிங்கறது, ஆனா ருக்மணிக்கு தெரியாது, அது தெரியப்படுத்த வேணாம், அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னு நாகராஜன் நினைச்சு கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் அங்க மழை வந்துருது, மழை சத்தத்துல அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மரத்துக்கு தெரியல. அடுத்த நாள் காலையில ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் நல்ல சம்பவமா இருந்திருக்குமா இல்ல எதிர்பார்க்காத சம்பவமா இருந்திருக்குமாங்கிறத நான் சொல்ல போறது இல்ல. நீங்க இந்த கதையை படிச்சு பார்த்து ட்விஸ்ட் என்னவா இருந்தது, நாகராஜன் தன்னுடைய மனசுல நினைச்சிருந்ததை செஞ்சு காட்டினானா இல்ல எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்ங்கிறது வந்துச்சா அப்படிங்கறத கதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க வந்து படிச்சு பார்த்து ட்விஸ்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்மளுடைய படித்ததில் பிடித்ததுல குளத்தங்கரை அரசமரம் வவுசி ஐயருனுடைய படைப்பை தான் வந்து கேட்டோம். நிச்சயம் படிச்சு பாத்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு முடிவாதான் உங்க எல்லாருக்குமே இருக்கும். இவ்வளவு நேரமும் கதையை கேட்டீங்க வித் மீ அஜய் பிரகதி. இன்னைக்கு நிகழ்ச்சியில தாரை தப்பட்டை பூ கற்றது தமிழ் இந்த மூன்று படங்கள்ல இருந்துதான் பாடல்கள் கேட்டோம்.

0: ஆனந்தி, ஆனந்தி, ஆனந்த்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பர நிகழ்ச்சி நாளை காலை 9:10 ஒளிபரப்பாகும்.
3: நேரம் 12:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சி கேட்க போகிறோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்ட் லாஃப்டர் டே. அதாவது மே மாதத்துடைய முதல் ஞாயிறு உலக சிரிப்பு தினமாக கொண்டாடப்படுது. அந்த காலத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் சிரிக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருந்தது. அவங்க முன்னாடி சிரிக்கக்கூடாது, இவங்க முன்னாடி சிரிக்கக்கூடாது, சிரிக்கிறதே வந்து தனியாக சிரிச்சுக்கலாம், அதுவும் அளவாக சிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே காலங்கள் கடந்து போக போக இப்போ நம்மளாம் வந்து வாய்விட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். மகிழ்ச்சியா இருக்கிறது வேற, புன்முறுவல் செய்யறது வேற, தன்னையே மறந்து சுற்ற மறந்தெல்லாம் சிரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில வந்து நடந்திருக்கும். அஹஹா அப்படின்னு சொல்லி நீங்க சிரிச்ச ஒரு நிகழ்வை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தோழிகள் பகிர்ந்துக்க போறீங்க. வாட்ஸ்அப் வழியா வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய எண் 9585800103. அதாவது தன்னையே மறந்து சுற்றத்தையும் மறந்து நீங்க வந்து பக்கா பக்கா அப்படின்னு சொல்லி சிரிச்ச ஒரு மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா எங்க கூட பகிர்ந்துக்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த இல்லம் ஹலோ தோழி.

வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். தன்னையே மறந்து சுற்றத்தையும் மறந்து நீங்க சிரிச்ச தருணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஒரு தோழி பகிர்ந்திருக்காங்க, தொட்டம்பாளையத்துல இருந்து கோகிலா பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பழைய படம் பார்த்து மனசு விட்டு சிரிச்சிருக்கேங்க. அந்த காட்சி வந்து என்னால மறக்கவே முடியாது. அதுல வரக்கூடிய ஒரு நடிகர் வந்து முட்டையெல்லாம் குடிச்சிட்டு வாயிலிருந்து கோழி குஞ்சா எடுப்பாங்க. அதை பார்த்து நான் அப்படியே மெய்மறந்து சிரிச்சிட்டேங்க. வீட்டுல யார் இருக்காங்க என்ன இருக்காங்கன்னா பாக்கலாம். அப்படியே ஒரு

மறந்து சிரிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் நம்மளையே மறந்து சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் மறந்து நம்ம வந்து ஒரு சிரிப்போம். அந்த சிரிப்பு முடிக்கும் போது அச்சச்சு நம்ம சிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா தோழிகள் நீங்கள் பகிர்ந்துக்கலாம் நம்ம நிகழ்ச்சியில் 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். கேட்டுட்ருக்கீங்க வசந்த இல்லம், ஹலோ தோழி.

நேரம் 12:16 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். உங்களையே மறந்து சுற்றத்தையும் மறந்து நீங்க சிரிச்ச தருணம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தோம். இன்னைக்கு உலக சிரிப்பு தினத்துல இருக்கோம் இல்லையா, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தன்னிலை மறந்து சிரிச்ச நிகழ்வை பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். பாண்டிய நகர் இந்திராணி சொல்லியிருக்காங்க, எனக்கு மொத்தம் 4 பேரன்கள் இருக்காங்க. கடைசி பேரன் செய்யக்கூடிய குறும்பு ரொம்ப அதிகமா இருக்குங்க, அதை பார்த்தாலே போது கேட்க வைக்கன்னு சொல்லி என்னைய அறியாம எனக்கு வந்து அப்படி ஒரு சிரிப்பு வந்துருங்க. அது அந்த நிகழ்வு எல்லாம் முடிஞ்சு யோசிச்சு பார்க்கும் போது அடனா இப்படி சிரிச்சிட்டவோ அப்படின்னு சொல்லி நானே ஆச்சரியமா பார்த்துருக்கேங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தாங்க ஏதாவது ஒரு மூமெண்ட் வந்து இருக்கும். இப்ப நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு தடவை ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது இந்த சைட்ல வந்து பில்போர்ட் மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, ரெண்டு பேரும் கேஷ்ல அப்படியே பேசிட்டே வரும்போது அவ என்ன பண்ணா வரும்போது தலையை வந்து அதுல இடிச்சுட்டான். இடிச்ச உடனே நானும் பார்த்துட்டேன், அதை வந்து அப்படியே தெரியாத மாதிரி இப்படி சும்மா ஒரு ஹீரோயின் மாதிரி அப்படியே முடிவு கோதி விட்ட உடனே எனக்கு ரோட்ல இருக்கோ அப்படிங்கிறது கூட மறந்து அடடா இவ என்ன இப்படி பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே அவளை பார்க்கும்போது அந்த அடி வாங்கின நிகழ்வு தான் ஞாபகம் வரும். எங்க விழுந்தாலும் சரி, யாரு விழுந்தாலும் சரி, எதானாலும் சரி, அந்த ஒரு நிகழ்வு ஞாபகம் வந்தோடனே என்னையே அறியாம நான் வந்து சிரிச்சிருவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு நம்ம வாய் விட்டு சிரிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க பகிர்ந்துக்கலாம். 9585800303 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில் நீங்க பகிர்ந்துக்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த இல்லம் ஹலோ தோழி.

0: நமது ஆகாஷவாணி 103 கோயம்புத்தூரில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய
1: நல்வாழ்த்துக்கள்.
0: நேர்களே, நாளை காலை 9:05 முதல் பகல் 1:45 வரை மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் இடையிடையே செய்தி அறிக்கைகளோடு சென்னையிலிருந்து நேரலையாக கேட்கலாம்.

வசந்த இல்லம் ஹலோ தோழி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 12:31. இன்னைக்கு உங்களையே மறந்து சுற்றத்தையும் மறந்து வாய் விட்டு சிரிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். வினிதா உக்கடம் பகுதியிலேருந்து சொல்லியிருக்காங்க, நான் எப்பெல்லாம் என்னுடைய நண்பர்கள் கூட இருக்கணும் அப்பெல்லாம் எனக்கு அப்படிதாங்க இருக்கும். நார்மலாக ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருப்போம், ஆனால் அவங்க சொல்கிறத கேட்கும்போது சுற்றம்லாம் மறந்து, இப்போ காலேஜில் இருக்கிற காலேஜையும் மறந்து அப்படி ஒரு சிரிப்பு, காலேஜும் அதிர அளவுக்குலாம் நான் வந்து சிரிச்சிருக்கேங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கனால எப்போவுமே என்னை சுற்றி சிரிப்பு சத்தமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரைட், நம்ம நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்ருக்கீங்க வசந்த இல்லம் ஹலோ தோழி.

103 FM தான் இது வரைக்கும் வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சி கேட்டீங்க. இன்னைக்கு வேர்ல்ட் லாஃப்டர் டே இல்லையா, தன்னையே மறந்து சுற்றத்தையே மறந்து சிரிச்ச தருணம் பத்தி தோழிகள் பகிர்ந்திருந்தாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் சிரிப்பை கொண்டாடணுமா அப்படின்னு கேட்டா இல்லை, எல்லா நாளுமே சிரிப்பை கொண்டாடப்பட வேண்டியதுதான். வாய்விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்றாங்க இல்லையா, அதனால எல்லாத்தையும் மறந்து தன்னையே மறந்து சிரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்தா மறக்காம சிரிச்சிருங்க. எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி தொகுப்புல இது வரைக்கும் உங்க கூட நான் RJ சாருகேசுனி.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல அடுத்தடுத்து உங்களுக்காக என்னென்ன நிகழ்ச்சிகள் காத்திருக்கு அப்படின்னா, ஒரு மணிக்கு மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்க போறோம். அடுத்ததான் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில இருதய நலன் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் இருதய நல மருத்துவர் மற்றும் இருதய நலத்துறை பேராசிரியர் தர்மராஜன் அவர்கள். 3:00-2:00 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் டீ டைம் நிகழ்ச்சி கேட்கலாம். 4:00 ஆட்கொண்டார் நாடகம் எழுதியவர் முனைவர் பி ஆறுமுகம் அவர்கள். இந்த நிகழ்ச்சி வந்து திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சாசையை கேட்கலாம். 5:00-2:00 சித்திர சிவானம் இளமை புதுமை நிகழ்ச்சி கேட்க போறோம். 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து காங்கேயம் மாடுகளின் மரபியல் முன்னேற்றத்தில் பாரம்பரிய ரேக்லா வண்டிகளின் பங்களிப்பு குறித்து விளக்கம் தருகிறார் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் விலங்கின மரபியல் மற்றும் இன விருத்தி துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் வினோத்ராஜ் அவர்கள். 9:15 மயிலிறகு நிகழ்ச்சியை கேட்க போறோம். 10:05 மெலடி மெட்டிக்கல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க போறோம். இந்த நிகழ்ச்சிகளுக்கு உங்களுக்காகவே காத்திருக்கு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்னும் சில நொடிகள்ல தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியுடன் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட்வாட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட்டி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் பதிவிட்டுள்ள செய்தியில், அவர்களின் பரந்த அனுபவமும் பல்வேறு விவகாரங்கள் குறித்த ஆழமான புரிதலும் கொள்கை உருவாக்கத்தில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். பல்வேறு துறைகளில் புத்தாக்கம் மற்றும் வளர்ச்சியை தூண்டுவதற்கு அவர்களின் பங்களிப்பு உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், அவர்களின் பதவிக்காலம் மிகுந்த பயனுள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமைய வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உறுதியான செயல்பாட்டின் மூலம் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு 7ஆம் தேதி தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஷௌர்யா என்ற நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய போது திரு ராஜ்நாத் சிங் இதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டு 22ஆம் தேதி பஹல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக 7ஆம் தேதி இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கியது. இந்த ராணுவ நடவடிக்கை பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இருந்த பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டொபாகோ ஆகிய நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இன்று காலை ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகரை சென்றடைந்தார். ஜமைக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் காமினா ஜே ஸ்மித் தன்னை வரவேற்றதாக டாக்டர் ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார். அடுத்த 2 நாட்களில் ஜமைக்காவின் தலைவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேச ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டொபாகோ நாடுகளுடன் இந்தியாவின் அரசியல் ஈடுபாட்டை தொடரவும் நீண்டகால நட்புறவுகளை மேம்படுத்தவும் இந்த பயணம் உதவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. நாளை காலை 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணிக்கையுடன் தொடங்கி பின்னர் அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்கு எந்திரங்கள் மூலம் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கையையொட்டி தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்

0: ஆணையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேற்கு வங்கம், கேரளம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்துள்ளது. அசாம் மாநிலத்தில் 126 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் 722 பேர் போட்டியிட்டனர். நாளை அங்குள்ள 35 மாவட்டங்களில் 40 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மேற்குவங்க மாநிலத்திலும் வாக்கு எண்ணிக்கைக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அங்கு கூடுதல் நுண்பார்வையாளர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் வாக்கு எண்ணிக்கைக்காக 15,000 அதிகமான அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் சுமார் 4,87,00,000 வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை செலுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான தேர்தலில் 294 வேட்பாளர்கள் தேர்தலை சந்தித்தனர். அங்குள்ள 30 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையும் நாளை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் 3 மையங்களிலும் காரைக்கால், யானம், மாஹே ஆகிய இடங்களில் தலா ஒரு மையத்திலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று முடிந்த வாக்குப்பதிவை ரத்து செய்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இத்தொகுதியில் உள்ள அனைத்து 285 வாக்குச்சாவடிகளிலும் வருகிற 21 தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 24 தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 29 தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது அனுமதி இல்லாத நபர்கள் வாக்குச்சாவடிகளுக்குள் நுழைந்து கள்ள ஓட்டு போட்டது உட்பட கடுமையான தேர்தல் விதிமீறல்கள் நடத்தப்பட்டதாக கிடைத்த தகவல்களை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தனது அறிக்கையில் விளக்கியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 தேதி காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்கா தனது படைகளை வெகுவாக குறைக்கப் போகிறது என்றும் 5,000 அதிகமான எண்ணிக்கையிலான வீரர்கள் குறைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். முன்னதாக ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் பேசுகையில், அமெரிக்காவின் இந்த திட்டமிடப்பட்ட படை குறைப்பு நடவடிக்கை ஐரோப்பா தனது சொந்த பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்று கூறினார். மார்ஷல் தீவுகளின் கொடியுடன் பயணிக்கும் எம்டி சர்வ் சக்தி என்ற எல்பிஜி சரக்கு கப்பல் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளது. இந்தியாவுக்கு கொண்டுவரப்படும் 46,313 மெட்ரிக் டன் எல்பிஜி எரிவாயுவை ஏற்றிவரும் இந்த கப்பலில் 18 இந்தியர்கள் உட்பட மொத்தம் 20 பணியாளர்கள் உள்ளனர். இந்த கப்பல் இந்த மாதம் 13 தேதி விசாகப்பட்டினத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிப்பாதை அமைச்சகத்தின் உயர் அதிகாரி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், அந்த பிராந்தியத்தில் உள்ள அனைத்து இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாக இருப்பதாகவும், அசம்பாவிதங்கள் ஏதும் இதுவரை பதிவாகவில்லை என்றும் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் மோதல்களுக்கு இடையே ஒபேக் பிளஸ் நாடுகள் வரும் ஜூன் மாதத்தில் கச்சா எண்ணெய் உற்பத்தி இலக்கை உயர்த்த கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளன. அடுத்த மாதம் முதல் எண்ணெய் உற்பத்தி இலக்கை நாள் ஒன்றுக்கு சுமார் 188,000 பேரல்களாக உயர்த்த இந்த நாடுகள் ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புவிசார் அரசியல் நெருக்கடி காரணமாக இந்த அமைப்பில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறியுள்ள சூழலில் உற்பத்தி இலக்கு உயர்த்தப்படுவது இது 3 முறையாகும். ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறிய பிறகு ஈரான் உள்ளிட்ட 21 நாடுகள் ஒபேக் பிளஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளன. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று மதியம் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. தேர்வு மையத்திற்குள் நுழைய மதியம் 1:30 வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 22,79,000 பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர். 5,560 மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 31 மையங்களில் 2,00,000 மாணவர்கள் பங்கேற்கின்றனர்.

0: சென்னையில் 41 மையங்களில் 23,000 பேர் தேர்வை எதிர்கொள்கின்றனர். தேர்வு எழுத வரும் மாணவர்கள் தங்களின் அனுமதி சீட்டுடன் சேர்த்து அசல் புகைப்பட அடையாள சான்று ஒன்றை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. டெல்லியின் விவேக் விஹார் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். தீயை அணைப்பதற்காக 14 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டது. இன்று காலை மணி 6:30 தீ முற்றிலும் அணைக்கப்பட்டதாக டெல்லி தீயணைப்புத்துறை அதிகாரி திரு முகேஷ் வர்மா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அடுக்குமாடி குடியிருப்பில் 4வது தளத்தில் தீ பிடித்ததாக அவர் தெரிவித்தார். தீயணைப்பு வீரர்களின் மீட்பு பணியில் 15 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். இதற்கிடையே இந்த துயரமான தீ விபத்து சம்பவத்திற்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு தரன்ஜித் சிங் சந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட் வால்ட் பிரிவில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். ஒடிசாவின் தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.41 மீட்டர் உயரம் தாண்டி இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவை தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட்வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நிலையத்தில் நேரம் 12:50. நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை பாடல்கள். முதலாவதாக எஸ் வசந்தி பாடிய பாடல்

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து டி கே கலா கோவை சவுந்தரராஜன் பாடிய பாடல் கேட்கலாம்.
1: வானத்திலே பறக்கம் போரே நேகத்தேனா கரைக்கம் போரே வறண்ட மண்ணுக்கு மழ ஒழிய வைக்க போறேன்

என்னடி பெரிய வேலை, இருக்கு மேல இருக்கு மூளை. வயசு 100 வரைக்கும் நமக்கு வாலிபம் வரப்போகுது. 3 நாடி நெல்லு விளைஞ்சு 30

என்னடி பெரிய வேலை, இருக்கு மேல இருக்கு மூளை. வயசு 100 வரைக்கும் நமக்கு வாலிபம் வரப்போகுது. 3 நாளி நெல் விளைஞ்சு 30 நாளி தென்னை விளைஞ்சு வேணுங்கிற வசதி எல்லாம் கிடைக்க போகுது. விஞ்ஞானத்தில் வேகமாக வேலையாகுது.

நேரம் 1:01 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி 1 மலர் 1 நிகழ்ச்சி கேட்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில 1948 வெளியான பைசைக்கிள் தீவ்ஸ் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பேச போறோம். ஒரு சைக்கிள், அந்த சைக்கிளை தொலைச்சிட்டு அதை தேடும் போது என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத ஒரு மையக்கருத்தாக வச்சு எடுக்கப்பட்ட படம். உலக சினிமாவுடைய சிகரம் அப்படின்னே இந்த படத்தை எல்லாருமே குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கதையில் நடித்த அந்த ஹீரோ வந்து உண்மையில் ஒரு ஸ்டீல் பட்டறை தொழிலாளி. இது வரைக்கும் சினிமா படப்பிடிப்பு கூட அவங்க பார்த்துடாதவங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அவருக்கு கிடைச்ச ஒரு 2 மாதம் லீவில் இந்த படத்தை நடிச்சிருந்தார். அதே போல் அதில் நடித்த அவங்களுடைய குழந்தை ப்ரூனோ அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே அந்த ஷூட்டிங் பார்க்கறதுக்காக, வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்த பையன் தான் அந்த பையன். அவனை வச்சு தான் அந்த படத்தை எடுத்திருந்தது இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான வெற்றிக்கு காரணமாக இருந்துச்சு. சரி, நாம் வந்து இப்போ கதைக்குள்ளே போகலாம். 19ஆம் நூற்றாண்டில் இது வந்து நடக்குது. இத்தாலியுடைய ரோம் நகரத்தில் நடக்குது. உலக போருடைய தாக்கம் பயங்கரமாக இருந்தனால எங்கே பார்த்தாலும் வேலையில்லா திண்டாட்டம், யாருக்குமே வேலை கிடைக்கல, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ, அவர் பேர் வந்து ரிச்சி இருக்காரு. ரிச்சி தன்னுடைய மனைவி மரியா கூட இருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் ப்ரூனோ. அவங்க வீட்டுக்கு இன்னொரு வரவு ஒன்று வருது, ஒரு குழந்தை. அவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்குது. இந்த மாதிரி ஒரு சமயத்தில், ரொம்ப பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி இதை சமாளிக்கிறது, நமக்கு வேலை வேலை இல்லையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஒரு உச்சக்கட்ட தன்னுடைய நிலையை நினச்சி வருத்தப்படுறாரு ரிச்சி. அப்படி இருக்கும்போது அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி வைக்கிறாங்க. ஏதாவது வேலை கிடச்சிது அப்படின்னா போகலாம் அப்படின்னு சொல்லி வருது. அவங்க ஒரு நாள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு இந்த பையனும் அப்பாவும் போகிறாங்க. அப்படி போகும்போது தண்ணிலே மறந்து அவர் நின்றுட்டுருக்காரு. அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹெட் வந்து இவங்களுடைய பேரை கூப்பிட்றாங்க. அது கூட தெரியல, பக்கத்தில் இருக்கிறவர் வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு, உங்கள் பேர் தான் வந்து கூப்பிட்றாங்க, நீங்கள் போய் என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ போய் கேட்கும்போது இந்த மாதிரி சொல்கிறாங்க, உனக்கு வேலை வந்து கிடச்சிருச்சு, உங்ககிட்ட சைக்கிள் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இவகிட்ட சைக்கிள் வந்து கிடையாது, இருந்தாலும் நான் என்கிட்ட சைக்கிள் இருக்குங்க, நான் வேலைக்கு வந்துடுவேன் அப்படின்னு வந்து ஒரு பொய்யை வந்து சொல்கிறாரு. சரி, ஓகே, வேலை கிடச்சாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா கை கெட்டினது வாய் கெட்டலே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட் தான் நடந்திருக்கு. நம்மக்கிட்ட சைக்கிளே இல்லை, இருந்த சைக்கிளும் கடனில் வந்து மூழ்கி போச்சு. ஆனால் இப்போ சைக்கிள் இருந்தால் தான் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி மரியா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அப்போது அவங்க மனைவி சொல்கிறாங்க, இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மனைவிக்கு வரதட்சணையாக வந்த விலை உயர்ந்த பெட்ஷீட்லாம் இருக்கும் இல்லையா, குவில்ட், அதை கொண்டு போய் விற்று பைசைக்கிள் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில்

அது வந்து 7000 ரூபாய்க்கு போகுது. சரிங்களா, 7000 ரூபாய்க்கு போகுது. ஆனால் சைக்கிளோடைய விலை வந்து 6500 ரூபா தான். அதை நினச்சி ரிச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. ஓகே, நம்ம வந்து சைக்கிள் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை வாங்கிட்டு வராரு. அதை எல்லாருமே சந்தோஷமாக பார்க்குறாங்க. ஸ்கூலுக்கு போக வேண்டிய நிலைமையில் இருக்கக்கூடிய அவங்க பையன் ப்ரூனோ கூட அப்போ வேலைக்கு தான் போயிட்டுருக்கான். அந்த அளவுக்கு ஒரு அவல நிலை அங்கே நடந்துகிட்டு இருக்கு. சரின்னு சொல்லி அடுத்த நாள் அவர் வேலைக்கும் கிளம்புறாரு. வேலைக்கு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் கதையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்ருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று.

0: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை காலை மணி 9:10 ஒளிபரப்பாகும்.
1: நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நெருமொறு மணி 10:27 பைசைக்கிள் தீவ்ஸ் படத்தை பற்றி நாம் பேசிகிட்டு இருக்கோம். ரிச்சிக்கு கிடைச்ச வேலை என்ன அப்படின்னா, தெருவில் போஸ்டர் ஒட்டுறது. சரி, அவனுக்கு சைக்கிள் கிடச்சிருச்சு இல்லையா, அந்த சைக்கிள் வந்த உடனே வறுமையுடைய பிடியிலிருந்து நம்ம எப்படியாவது மீண்டுருவோன்னு ஒரு ஆகச்சிறந்த ஒரு நம்பிக்கை அவனுக்கு வருது. சோகம் இருக்குது, இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியும் கூடவே இருக்குது. சரி, மறுநாள் காலையில் போஸ்டர் ஒட்டுற வேலைக்காக கையில் ஏணியை ஏந்திக்கிட்டு அந்த சைக்கிளை வந்து அங்கே அவன் போவான். என்ன ஆகும் அப்படின்னா, இவன் ஏணியில் ஏறி அந்த போஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்க நேரம் பார்த்து ஒருத்தர் வந்து சைக்கிளை குறுகுருன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்துட்டு இருக்கும்போது இன்னும் இங்கே பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு அவனும் மேலேருந்தே பார்த்துட்டு இருப்பான். கண்ணு மிக்கிற நொடியில் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த சைக்கிளை திருடிட்டு அங்கிருந்து ஓடிடுவான். உடனே ரிச்சி அதை எப்படியாவது சேஸ் பண்ணி போய் நம்ம அதை பிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே ஓடுவான். ஆனால் அவனால் ஓட முடியாது. அப்போ ஒரு ஜீப் மாதிரி ஒரு வண்டி வரும், அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஹெல்ப் கேட்பான். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வண்டியில் ஏற்றிக்கிட்டு அங்கே இங்கே கூட்டிகிட்டு போய் அவங்களுமே ஏமாத்திடுவாங்க. ஒரு டனல் மாதிரி ஒரு இடத்துல இறக்கி விட்டுருவாங்க ரிச்சியை. அவன் மிஸ் ஆயிட்டான், இதுக்கு மேலே அவனை பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன உடனே அந்த டனல் எப்படி இருண்டு நிற்குதோ அவனுடைய மனநிலையும் அந்த இடத்துல அப்படிதான் இருண்டு நிற்கும். சரி, இந்த சைக்கிள் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்மளுடைய ஒய்ஃப் கிட்ட எப்படி சொல்ல முடியும், நம்ம குழந்தைகிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையா இருப்பான் ரிச்சி. சரி, இதை நம்ம சொல்லாம மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லாம மறைச்சிருவான். போலீஸ் ஸ்டேஷன் போய் கேஸ் கொடுக்கறதுக்காக போவான். அங்கே போகும்போது போலீஸ் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, இந்த ஒன்றையனா சைக்கிளுக்காக நாங்கள் வந்து 10 போட்டு தேட முடியுமா, அதெல்லாம் அதுவாகவே கிடைச்சிரும், இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. கேஸே எடுக்க மாட்டாங்க. ரொம்ப மனசடைஞ்சு போய் தன்னுடைய நண்பனை பார்க்க போவான். அவங்களுடைய நண்பன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த நாடக தொழிலில் வந்து இருப்பான். அப்போ ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்க டைமில் ரிச்சி போகும்போது இந்த மாதிரி என்னோடய சைக்கிள் தொலைஞ்சு போச்சுன்னு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போது நண்பன் சொல்லுவான், இதுக்கே நீ வந்து கவலைப்படுற, எப்படியா இருந்தாலும் தொலைஞ்ச சைக்கிள் வந்து விற்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு வரும், அப்படி நீ எங்கேயாவது விற்கிற இடத்துல பார்த்தனா உடனே போலீஸை காண்டாக்ட் பண்ணி அவங்கள வந்து அந்த சைக்கிள் அங்கிருந்து நம்ம எடுத்துக்கலாம், நீ இந்த மாதிரி ரேண்டமாக தேடி எங்கேயாவது விற்கிற இடத்துல வந்து அது வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அந்த சைக்கிளுடைய நம்பர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாங்க. ரிச்சியுமே சரி ஓகே, நாம் வந்து அப்படி முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக போகிறேன். அதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்ருக்கீங்க மணி 1 மலர் 1.

1:18 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி 1 மலர் 1 நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு பைசைக்கிள் தீவ்ஸ் கதையை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். சரி, தன்னுடைய நண்பன் அப்படி சொன்ன உடனே ரிச்சி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடுவான். கூடவே தன்னுடைய பையனையும் அழைச்சிட்டு போவான். ஒரு இடத்துல என்ன பண்ணுவான் அப்படின்னா, திருடனை வந்து பார்ப்பான். ஒரு பெரியவர்கிட்ட அந்த திருடன் பேசிட்டு இருக்கும்போது எப்படியாவது அவனை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓடி போவான். ஆனால் அந்த திருடன் வந்து அங்கிருந்து மிஸ் ஆயிடுவான். உடனே அந்த பெரியவரை பிடிச்சி அவன் எங்கே போயிருக்கான் என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவர் வந்து எனக்கு அவன் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன க்ளூ வந்து கொடுப்பாரு. அந்த க்ளூவை வச்சு தேடி பிடிச்சி ஒரு இடத்துக்கு போவான். அது வந்து சர்ச், அங்கே சர்ச் ப்ரே பண்ணுற இடம். அங்கே என் பார்த்தோன்னா அந்த திருடன் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பான். உடனே இவன் உள்ள ஓடி போவான். அங்கே வந்து பேச முடியாத ஒரு சூழல் வந்து நிலவும். என்னோட சைக்கிளை வந்து எப்படியாவது கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கண்ணாலேயே அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக இருக்கானோ அதை வந்து காட்டுவான். ஆனால் அந்த திருடன் வந்து அங்கே எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருப்பான். ப்ரீஸ்ட்னு சொல்லுவாங்க.

நீங்க சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க. உள்ள வந்துட்டா பிரேயர் முடிகிற வரைக்குமே வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லி அவன் உள்ளேயே மாட்டிக்கிறான். சரி, அந்த பிரேயர் முடியுது. முடிஞ்ச உடனே அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக மறுபடியும் ஓடுறான். எப்படியும் அவன் அங்கிருந்து மிஸ் ஆயிடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பேசலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வந்து பைசைக்கிள் தீவ்ஸ் படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நண்பன் சொன்ன அந்த எங்கேயாவது உதிரி பாகங்கள் இருக்க கடையில் நீ போய் தேடு அப்படின்னு வந்து சொல்லுவான் இல்லையா. அந்த மாதிரி போய் பார்க்கும்போது ஒரு சைக்கிள் பார்ப்பான். அதை பார்த்த உடனே ருச்சிக்கு தோணும், இது நம்ம சைக்கிள் தான் அப்படின்னு சொல்லி. அங்கே ஒரு சின்ன பிரச்சனையாகவும் ஒரு போலீஸ் வருவார். அவர் வந்து இந்த சைக்கிள் இவனோடது இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிப்பாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாரும் அவனை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவனுடைய பையனுக்கு புரிய ஆரம்பிக்கும், ஓகே அப்பா வந்து சைக்கிளை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அப்பா கூட சேர்ந்து அந்த சைக்கிளை தேடுவான். ஒரு கட்டத்தில் என்னாகும் அப்படின்னா தன்னுடைய பையனையே மிஸ் பண்ணிட்டு ருச்சி தேட ஆரம்பிச்சிருவான். ஒரு இடத்துல வந்து பைத்தியக்காரத்தனமாக தேடும்போது ஒரு சவுண்டு கேட்கும், யாரோ ஒரு பையன் தண்ணியில் அடிச்சுட்டு வந்திருக்கான், பார்த்தா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலன்னு எல்லாரும் கூச்சல் போடும்போது தான் அவன் ஒரு நிகழ் உலகத்துக்கு வருவான். பைத்தியம் பிடிச்ச மாதிரி தேடும்போது ஐயோ நம்மளுடைய மகனை காணமே அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியில் அடிச்சுட்டு வந்த பையனை பார்க்கறதுக்காக கூட்டத்தை விளக்கிட்டு உள்ளே ஓடி போகும்போது தன்னுடைய மகன் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு சந்தோஷம் வந்தாலும் என்னதாக இருந்தாலும் யாரோ ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த வருத்தமுமே இருக்கும். அப்போ அவனுக்கு தோணும், சைக்கிள் போனால் நாளைக்கு நம்ம வாங்கிடலாம், ஆனால் தன்னுடைய மகனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப தேடுவான். எப்படா தன்னுடைய மகனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஏங்குவான். அந்த சமயத்தில் தன்னுடைய மகன் கிடைக்கும்போது ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கொஞ்சிட்டு அவங்க அளவுக்கு எப்படி சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்படி போய் சாப்பிடும்போது இந்த கஷ்டத்தையெல்லாம் மறந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பான், தன்னுடைய மகன் கிடைச்சிட்டானே அப்படின்னு சொல்லி. அதில் வந்து சைக்கிள் திருடு போனதையே மறந்துடுவான். சரின்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா எகைன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி உதிரி பாகங்கள் கிடைக்கிற கடையில் போய் நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் தேடும்போது அந்த பாகங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நம்ம சைக்கிளாக இருக்குமோ அப்படின்னு இவனுக்கு தோணும். ஆனால் அது அவனுடைய சைக்கிளாக இருக்காது. ஒரு விரக்தியுடைய விளிம்புக்கே போயிடுவான். என்னது சைக்கிள் இல்லைனா வேலை கிடையாது, வேலை இல்லைனா குடும்பத்தை பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலைப்பட்டு நிற்கும்போது அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக சில கிடைச்ச க்ளூவெல்லாம் வச்சு போகும்போது ஒரு இடத்துக்கு வந்து போவான். அதுக்கப்புறம் கதையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் தொடர்ந்து பேசலாம்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:00 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: என்றும் நீங்கள்
0: மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பைசைக்கிள் தீவ்ஸ் படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓகே, கொஞ்சம் க்ளூ எல்லாம் கிடைச்சிருக்கும் இல்லையா? அதை வச்சு அந்த திருடனை சேஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு வந்து ரிச்சியும் அவனுடைய பையனும் போவாங்க. அந்த இடத்துல வந்து அந்த திருடன் இருப்பான். என்னுடைய சைக்கிள் எங்க அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு உதச்சு கேட்கும்போது அந்த இடத்துல இருக்க எல்லா இருக்கிறவங்களும் கூடி அவனையும் அடிக்கிறான், அவனே ஒரு அப்பாவையும், அவன் எப்படி சைக்கிளை திருடி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்கும்போது ரிச்சினால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ ஒரு போலீஸும் வருவாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, இவனுக்கு இதே வேலையா போச்சு, இப்படிதான் வந்து அன்னைக்கு சைக்கிளை காணணும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதே போல இந்த சைக்கிள் உதிரிபாகம் கடையில எல்லாம் தேட போனப்ப அவருமே வந்து சொல்லுவாரு, இப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த போலீஸ்கார் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீ ஒண்ணு பண்ண, உன்னுடைய சைக்கிளுடைய நம்பரையும் உண்மையான ஒரு ஆதாரத்தையும் காட்டு, அதை யாருனாலும் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த திருடன் போனா இல்லையா, அந்த இடத்துல போய் தேடி பார்க்கும்போது அந்த திருடனுடைய அம்மா இருப்பாங்க. அவங்க கிட்டயுமே வந்து இந்த இங்க இருக்கான் பாரு, அங்க இருக்கான் பாரு, தன்னுடைய வீட்டை சுத்தி காமிப்பாங்க. அங்க சைக்கிள் வந்து இருக்காது, அவனுக்கு சாபமே விடுவாங்க அந்த திருடனுடைய அம்மா. சரி, இதுக்கு மேல நம்ம இங்கிருந்தா நம்மளை டின்னு கட்டிடுவாங்க, நம்மளை முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விரக்தியா ரிச்சியும் அவனுடைய மகனான ப்ரூனோவும் கிளம்பி வெளியே வருவாங்க. அப்படி வெளியே வரும்போது இத்தாலி வந்து கிரிக்கெட்டுக்கு ரொம்ப இத்தாலி வந்து ஃபுட்பாலுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் இல்லையா? அந்த ஸ்டேடியம்ல வந்து ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்கும், எல்லாரும் ஆரவாரமா வந்து கத்திட்டு இருப்பாங்க, சவுண்ட் வந்து அவ்வளோ வரும். அங்க என்னன்னா சைக்கிள் வந்து வரிசையா நிறுத்தி இருப்பாங்க. இதை பார்த்த உடனே ரிச்சிக்கு ஒரு எண்ணம் வரும். உடனே தன்னுடைய மகன் என்ன பண்ணுவானா, அங்கே வரக்கூடிய டிராம்ல ஏற்றி நீ வீட்டுக்கு போ, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்பேன்.

பாரு. அப்படி அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய சைக்கிள்ல ஒரு சைக்கிளை பார்த்துட்டு அங்க எல்லாருமே சிரிச்சு ஆரவாரமா இருக்கிறத பார்த்துட்டு இந்த உலகம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியானதா தான் இருக்கு. அதனால நம்மளும் வந்து நம்மளுடைய சைக்கிள் ஒருத்தன் திருடிட்டு போனா அதே மாதிரி நம்ம திருடினாலும் தப்பில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கிளை திருடி கொஞ்சம் தூரம் தான் ஓட்டிட்டு போயிருப்பான். உடனே அந்த சைக்கிளுடைய ஓனர் வந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்ச உடனே எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ட்ராம்ல ஏறின ப்ரூனோ வந்து ஐயோ தன்னுடைய அப்பாவை யாரும் அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அங்கிருந்து இறங்கி ஓடி வருவான். எல்லாரும் அடிக்கிறத பார்த்துட்டு தன்னுடைய அப்பாவை காப்பாத்துறதுக்காக அவனால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்துக்கிட்டையும் கெஞ்சுவான். அந்த ஓனர் வந்து ரொம்ப இலகின மனசுடையவரா இருக்கனால அவனை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலை அங்கே நடக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பேசலாம்.

ஒரு மணி 40 நிமிஷம் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. தன்னுடைய அப்பா அடி வாங்குறத பார்த்துட்டு அந்த பையன் இருக்கான் இல்லையா போய் காப்பாத்துவான். எந்த ஒரு தந்தையுமே தன்னுடைய மகன் முன்னாடி அடி வாங்குறத விரும்ப மாட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி கூணி குறுகி நிற்கும் போது அந்த பையன் வந்து எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ரொம்ப ஆறுதலா தன்னுடைய அப்பாவுடைய கையை பிடிச்சுப்பான். ஒரு குழந்தை எப்படி தனக்கு பிடிச்ச பொருளை தவற விட்டுட்டு தேடுமோ அந்த மாதிரிதான் ரிச்சி இதுல சைக்கிளை தவற விட்டுட்டு பைத்தியக்காரத்தனமா தேடிட்டு இருப்பான். அப்போ இந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா அப்பாவா மாறி அவனை ஆறுதல் படுத்தும். விடுப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வந்து முடியும். இது ஒரு என்லெஸ் ஆன ஒரு முடிவு தான். இதுக்கான முடிவு என்ன அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஒரு வறுமை நிலையில இருக்கக்கூடியவனுடைய மனநிலை எப்படி மாறுது அப்படிங்கிறத வந்து இந்த கதை காட்டியிருப்பாங்க. ஒரு சைக்கிள் திருடப்படுறதும் திருடு போகிறதும் ஒரு குடும்பத்துல எவ்வளவு பெரிய நிலையை உருவாக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. இப்படிதான் இந்த பைசைக்கிள் தீவ்ஸ் படம் வந்து முடியும். ஒரு மணி 40:35 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது வரைக்கும் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டீங்க. பைசைக்கிள் தீவ்ஸ் படத்தை பத்தி பேசினது ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிவாஜி படத்திலிருந்தும் வாகை சுடவா படத்திலிருந்தும் பாடல் கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாரு கேசினி. நன்றி நேயர்களே.

நேயர்களே, இன்று மதியம் 2:30 மணிக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் இருதய நலன் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் இருதய நல மருத்துவர் மற்றும் இருதய நலத்துறை பேராசிரியர் தர்மராஜன் அவர்கள். இன்று பிற்பகல் 3:02 மணிக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் டீ டைம் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 1:43 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்இல் இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படவுள்ளன. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமைத் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தூய்மை எரிசக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் கடந்த 23 நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி காலை 8 தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகளும் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும். பாதுகாப்பு காரணங்களுக்காக வாக்கு எண்ணும் மையங்களில் அனுமதியில்லாத நபர்கள் நுழைவதை தடுக்க முதன்முறையாக தேர்தல் ஆணையத்தின் QR கோடு குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. மாநிலத்தில் 62 மையங்களில் வாக்கு எண்ணும் பணியில் 10,545 பணியாளர்கள் ஈடுபட உள்ளனர். வாக்கு எண்ணிக்கை வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை உறுதி செய்யும் வகையில் 4,624 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுவாரியான முடிவுகளை ECI நெட் செயலி results.eci.gov.in என்ற இணையதளத்தில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணியில் 100,000 மேற்பட்ட காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கூடலூர் சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெறுகிறது. இதற்காக போலீசார் பாதுகாப்பு ஒத்திகையாக உதகையில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் தொடங்கிய கொடி அணிவகுப்பு சேரிங் கிராஸ், கமர்ஷியல் சாலை, கேசினோ சந்திப்பு, காஃபி ஹவுஸ், மார்க்கெட், நகர பேருந்து நிலையம் வழியாக மத்திய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. வாக்கு எண்ணிக்கை நாளில் எந்த அசம்பாவிதங்களும் ஏற்படக்கூடாது என்ற நோக்கில் இந்த கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சிவகங்கை மாவட்டத்தில் 650 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் கூறியுள்ளார். தூத்துக்குடி வஉசி அரசு பொறியியல் கல்லூரியில் 3 பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெறவுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 9 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 288 CCTV கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக டெல்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் உட்பட தேர்தல் பார்வையாளர்கள் பங்கேற்றனர். வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகள், முடிவுகளை அறிவிக்கும் நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் குறித்து இதில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனிடையே மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா தொகுதியில் நடைபெற்ற தேர்தலை ரத்து செய்வதாக அறிவித்த தேர்தல் ஆணையம் வரும் 21 அங்கு மறு வாக்குப்பதிவு நடைபெற்று 24 வாக்குகள் எண்ணப்படும் என அறிவித்துள்ளது. நித்தி ஆயோக்கின் முழு

0: நேர உறுப்பினர்களாக டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா நியமிக்கப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கான வலுவான கொள்கை முடிவுகளை உருவாக்குவதில் இவர்களின் நீண்டகால ஆழ்ந்த அனுபவங்கள் வழிகோலும் என கூறிய பிரதமர், பல்வேறு துறைகளில் புத்தாக்கத்துடன் கூடிய வளர்ச்சி இதன் மூலம் சாத்தியமாகும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தூய்மை எரிசக்தி பயன்பாட்டில் நாடு குறிப்பிடத்தக்க இலக்கை எட்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், நாடு முழுவதும் 45 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சூரிய சக்தியை பயன்படுத்துவதாக கூறினார். தூய்மையான வலுவான எரிசக்தி பாதுகாப்பு அதிக சுயசார்பை உறுதி செய்யும் மத்திய அரசின் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பிரதமரின் சூரிய சக்தி வீடுகள் இயக்கம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே சர்வதேச சூரிய தினத்தையொட்டி சூரியனுக்காக ஓடு மாரத்தான் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. அதிகரித்து வரும் எரிசக்தி பயன்பாட்டிற்கு மாற்றாக சூரிய சக்தியை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டது. நாடு முழுவதும் கிராமப்புற மேம்பாட்டுத் திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவது தொடர்பாக 2 நாள் தேசிய பயிலரங்கம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. 2026-27 நிதியாண்டில் வலுவான தரவுகளின் அடிப்படையிலான வளர்ச்சி திட்டங்களை அடித்தளத்திலிருந்து நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்படும். மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த பஞ்சாயத்து அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த பயிலரங்கில் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம், சுகாதாரம், குழந்தைகள் நலன் சார்ந்த ஆளுமை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்கான மாதிரி திட்டங்களும் உருவாக்கப்படும். இந்தியாவின் எம்டி சர்வசக்தி திரவ எரிவாயு கப்பல் ஹார்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளது. 46,313 மெட்ரிக் டன் எல்பிஜியுடன் கூடிய இந்த கப்பல் வரும் 13ஆம் தேதி விசாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்தடையும் என கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே வளைகுடா மற்றும் மேற்காசிய நிலவரம் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், அங்குள்ள இந்திய சமூகத்தினரின் பாதுகாப்பு மற்றும் நலன்கள் உறுதி செய்யப்படுவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலக பத்திரிகை சுதந்திர தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. எதிர்கால அமைதியை வடிவமைத்தல் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் பத்திரிகை சுதந்திரத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. தொழில்நுட்ப உதவியுடன் மனித உரிமைகள் மற்றும் கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தி தகவல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் பத்திரிகைகள் முக்கிய பங்காற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. 552 நகரங்களில் நடைபெறும் இந்த தேர்வை 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் இத்தேர்வு நடைபெறுகிறது. தமிழகத்தில் திருச்சி, மதுரை, கோவை உட்பட 30 நகரங்களில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் 9 மையங்களில் 4,000 மேற்பட்ட மாணாக்கர் தேர்வெழுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தருமபுரி மாவட்டத்தில் 9 மையங்களில் நீட் நுழைவுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. 4,800 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுதும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை இத்தேர்வுகள் நடைபெறும். இதற்காக காலை 11 மணி முதல் மதியம் 1:30 வரை மாணவர்கள் பல்வேறு சோதனைகளுக்கு மத்தியில் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: வேலூர் மாவட்டத்தில் 15 மையங்களில் 5,736 மாணாக்கர் நீட் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. இந்தியா மட்டுமல்லாமல் துபாய், சிங்கப்பூர், அபுதாபி உள்ளிட்ட 14 வெளிநாடுகளிலும் நீட் தேர்வு நடைபெறுகிறது. அரசு, தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS, சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி மற்றும் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் நீட் தேர்வு தகுதி அடிப்படையில் நிரப்பப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் வரும் கல்வியாண்டிற்கான BE, BTech பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கு இன்று முதல் வரும் June 2 வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. June 5 ரேண்டம் எண் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 29 தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக சுருளி அருவியில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளதாக எமது தேனி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள சுற்றுலா தலமான சுருளி அருவியில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக தற்போது மிதமான நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். கோடை விடுமுறையை கொண்டாடவும் வெயிலின் தாக்கத்தை தணிக்கவும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவிக்கு சென்று உற்சாக குளியல் போட்டு மகிழ்ந்தனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நாகை அரசு தலைமை மருத்துவமனையில் வெப்ப தாக்குதல் பாதுகாப்பிற்கான சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டத்தில் கோடை வெயில் உச்சக்கட்டத்தினை எட்டியுள்ளது. குழந்தைகள், முதியோர்கள், கூலி தொழிலாளர்கள், நோயாளிகள் அதிக அளவில் பாதிப்படைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் நாகை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை, ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரி,

0: ஹீட் ஸ்ட்ரோக் என்னும் வெப்ப தாக்குதலில் இருந்து பாதுகாத்திட சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கத்தினால் பாதிக்கப்படுவோர் இந்த சிறப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் எலுமிச்சை விலை கிலோ 300 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக எலுமிச்சை பழத்தின் விலையானது உயர்வை கண்டுள்ளது. ஒரு எலுமிச்சை 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையும் ஒரு கிலோ 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. திருச்சி, சென்னை, மதுரை போன்ற நகரங்களில் இருந்து வியாபாரிகள் அதிகளவில் எலுமிச்சையை கோரினாலும் போதிய விளைச்சல் இல்லாதால் தட்டுப்பாடு நீடிப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தூய்மை எரிசக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு தற்போது தொடங்குகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேரம் 1:45. சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்புப்படி கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் இருக்கும். திருப்பூரில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும். ஈரோட்டில் அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸும் இருக்கும். சேலத்தில் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் இருக்கும். ஊட்டியில் அதிகபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸும் இருக்கும். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலக்காட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸும் வானிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி சென்னை மெட் சென்டர்லேருந்து சொல்லியிருக்காங்க.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: திரு இசையில் இனி தில்லுமுல்லு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

0: திரு இசை கேட்டீர்கள்.
1: நான் டாக்டர் கேஆர் அப்பர்ணா பேசுகிறேன், குழந்தை நல மருத்துவர். இப்போ நம்ம வெயில் காலம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த வெயில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ வெயில் காலம் வந்து மெயினாக நம்ம வந்து கண்டிப்பாக நீர் ஆகாரம் நல்லா வேணும், நீர் சத்து குறையும். ஸோ நீர் சத்து வந்து குறையாமல் நம்ம பார்த்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ உள்ள சீசனல் ஃப்ரூட்ஸ்

0: சொல்லுவோம் இல்லையா, மாம்பழம், தர்பூசணி அந்த மாதிரி நல்ல பழங்கள் வாங்கி சாப்பிடலாம். இப்போ வெயில் நல்லா விளையாண்டாலும் வீட்டுக்கு வந்தோன்னே நல்லா குளிச்சுட்டு நல்ல ஒரு பருத்தி துணி ஆடை போட்டுக்கணும். அந்த துணி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ரொம்ப வேர்வையோடு எப்போவுமே இருக்கக்கூடாது. அப்போது வேர்வையோடு இருந்தால் அதுக்குண்டான ஸ்கின் தோல் நோய்கள்லாம் வரும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை சொல்லுவோம் இல்லையா, அந்த வேர்வை அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்தால் வரக்கூடிய தோல் வியாதிகள் அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம நல்லா விளையாடலாம். விளையாண்டுட்டு குளிச்சுட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு உடை, காட்டன் ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து வெளியில் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து மாம்பழம் பலாப்பழம்ல வரப்போ சீசனில் வந்து ஈக்கள் ரொம்ப இருக்கும். ஸோ இந்த ஈக்கள் வரும்போது கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் வரும், டைரியா வரலாம், ஜாண்டிஸ் மஞ்சள் காமாலை நோய் வரலாம், அப்புறம் டைஃபாய்ட் நோய் வரலாம். இப்போ உணவு மூலியமாக தண்ணி நீர் மூலியமாக வரக்கூடிய வியாதிகள் வந்து இந்த வெயில் காலத்தில் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு வந்து சுத்தமாக இருக்கிறதான்னு பார்த்து சாப்பிடணும். தண்ணி வந்து ரொம்ப குடிக்கணும். ஆக்சுவலாக வந்து நம்ம தாகம் எடுக்குதோ இல்லையோ நம்ம தண்ணியை வந்து அட்லீஸ்ட் அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1 லிட்டரோ இல்லை 2 லிட்டர்ஸோ குடிக்கணும். ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம், நீர் சத்து ரொம்ப முக்கியம். வெயில் காலத்தில் நீர் சத்து குறைஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து யூரின் போகிற இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ வயிற்று வலி வரும். ஸோ அதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா நம்ம நீர் சத்து அதிகமாக எடுத்துக்கணும். காரமான உணவு வந்து தவிர்ப்பு நல்லது. எண்ணெய் ரொம்ப ஃப்ரைடு ஐட்டம்ஸும் தவிர்ப்பது நல்லது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். இந்த பாயில் பண்ணினது பொரியல் மாதிரியோ சாம்பார் மாதிரியோ ஒரு சாலட் மாதிரியோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இந்த சில வெயில் காலத்துலேயும் சில நோய்கள்லாம் இருக்குது, அம்மை முதலிய நோய்கள்லாம் இருக்கும். இப்போ தடுப்பூசி போட்டிருந்தா அவங்களுக்கு வரத்துக்கு சான்ஸ் இல்லை. தடுப்பூசி போடாத குழந்தைங்களுக்கு சில நோய்கள்லாம் வரலாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு அறிகுறி தெரிஞ்சால் மருத்துவர் அணுகி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைத்தியம் பண்ணிக்கணும்.
1: நிலையத்தில் நேரம் 2:30. இனி தொடர்வது
2: ஆகாஷவாணி கோயமுத்தூர் 103 FM. நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் இருதய நலன் குறித்து விளக்கம் தருகிறார் கோயமுத்தூர் இருதய நல மருத்துவர் மற்றும் இருதய நலத்துறை பேராசிரியர் தர்மராஜன் அவர்கள்.
3: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன். எல்லாரும் நலமா?
3: நாங்களும் இங்கே எல்லாருமே நலமா இருக்கிறோம். நலம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இருதய நலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துட்டு இருக்கும். ஒரு மனிதனோட உயிர் அப்படிங்கிறது அந்த இதயத்தை நம்பிதான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த இருதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள், பல விஷயங்கள் வந்து உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். முதலாவதா உங்களை பற்றி ஒரு அறிமுகம் எங்களுடைய நேர்களுக்காக கொடுத்துக்காங்க.
4: வணக்கம், நான் டாக்டர் ப்ரொஃபஸர் தர்மராஜன். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேராசிரியராக இருந்து துறை தலைவராகவும் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டேன். தற்போது தனியாக இருதயத்துறையில் பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறேன்.
3: இருதய நலன் சார்ந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா இந்த இருதயத்துல ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், நம்ம கவனிக்க வேண்டிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கும்?
4: பொதுவாக இருதயத்துறை நாம் பேசுவதென்றால் பெரிய பிரிவுகளாக பிரித்து கொள்ளலாம். பிறவியிலிருந்தே வரக்கூடிய இருதய வியாதிகள், குழந்தைகளுக்கு வரும் ப்ளூ பேபி அதெல்லாம் சொல்லுவாங்க. வயது வந்ததுக்கப்புறம் 20 வயசுக்கு மேலே 30 வயசுக்கு மேலே வர்ற பெரியவங்களுக்கு வரக்கூடிய இருதய வியாதிகள்னு பிரிச்சுக்கலாம். இதை நம்ம முக்கியமாக இன்றைக்கி அலச போகிற பகுதி வந்து ரெண்டாவது பகுதி, அதாவது பெரியவங்களுக்கு வரக்கூடிய வியாதி. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, திடீர் திடீர்னு இறந்துருவாங்க, நல்லா இருப்பாங்க, யங் ஸ்டேஜாக இருப்பாங்க, 30 இயர்ஸாக இருக்கும், 35 இயர்ஸ் தான் இருக்கும், திடீர்னு இறந்துருவாங்க. எப்படி இறந்தாங்க, என்ன ஏது அப்படின்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா அது வரைக்கும் அது ஒரு டெஸ்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க, நல்லா இருந்திருப்பாங்க, தேவையில்லைன்னு விட்டுருப்பாங்க. ஆனாக்கா திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி, பொதுவாக அந்த மாதிரியான ஒரு இறப்புலாம் வந்து இருதயம் சார்ந்த, வயது வந்தவர்களுக்கான வரக்கூடிய இருதய வியாதி சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். ஒருவேளை அதுக்கு முன்னாடி அவருக்கு அறிகுறி இருந்தாலும் கூட அவர் இந்த வயசில் நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு கூட கவனக்குறைவாக இருந்திருக்கலாம். ஸோ அது முக்கியமான காரணம். ஆனால் அவருக்கு உடலில் ஏதோ ஒரு குறை இருந்திருக்கும், அவருக்கு கவனித்து பார்த்துருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு அவங்க வீட்டிலே கூட யாருக்காவது பெரியவங்களுக்கு வயசான பிறகு வர்றது, நான் சொல்கிறத விட ஒரு 50 வயசு 60 வயசுக்குள்ளார பெரியவங்களுக்கு வீட்லேயோ அண்ணனோ தம்பியோ அம்மாவோ அப்பாவோ யாருக்கோ ஒரு திடீர்னு மரணம் நிகழ்ந்திருக்கலாம், இருதய வியாதி வந்து இறந்துருக்கலாம். அப்படின்னும் பொழுது அது பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய வியாதி மாதிரி இருக்கலாம். இது ஒரு பகுதி. இதுதான் வந்து சிறு வயதிலே வரக்கூடிய ஒரு பிறவியில் வரக்கூடிய வியாதி வேற, அதை நம்ம பற்றி பேசலை இன்னைக்கு நம்ம, அது ஒரு பெரிய டாபிக். வயது வந்ததுக்கப்புறம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 30 வயசு, எந்த வயசுமே வந்து இப்போ வந்து ஒரு தடை கிடையாது, எல்லா வயசுலேயும் ஹார்ட் அட்டாக் வரலாம். அப்படி ஆயிடுச்சு, முக்கியமாக இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம்.

0: கொரோனாவில் நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் அதிகமாகிடும், இல்லாதவங்களுக்கு வரும். ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகிடும், இல்லாதவங்களுக்கு புதுசாக வரலாம். உள்ளற பிளாக் உள்ளவங்களுக்கு அதிகமாகும், இல்லை பிளாக்கே இல்லைனாலும் கூட பிளாக் உண்டாக்கலாம். அந்த மாதிரி நிறைய பலவிதமான ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனை கொரோனாக்கப்புறம் நம்ம நிறைய பார்க்குறோம். இந்த இளம் வயது மரணம் கூட பார்த்தீங்கன்னாக்கா கொரோனாக்கு பிறகு நிறைய வருது, நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். இது ஒன்று வந்து பரம்பரையாக வர்றதுன்னு நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது இந்த கொரோனாவில் ட்ரிகர் ஆகி வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். மூணாவது நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது சில வியாதிகள் காரணமாக சில முக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படிம்பாங்க. அதாவது எப்படின்னா பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர் ரைஸ் ஆகிறது, அதாவது டயபிட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவும் வயது வந்தோருக்கு வருவது. அப்புறம் கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது, ஓவர் வெயிட் இருக்கிறது, ஸ்மோக் பண்ணுற பழக்கம் உள்ளவங்க, நிறைய ஆல்கஹால் குடிக்கிறவங்க, ஒரு பயிற்சி உடற்பயிற்சி இல்லாமல் சோம்பேறியாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். பட் உயிர்பயிற்சி செய்யறதுக்கு நேரம் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிஸ்னஸ் பீப்புள் ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க, பெரிய லெவல் பொலிட்டீஷியன்ஸ், பெரிய லெவலில் இருக்கிறவங்க, எப்போவுமே படபடப்பில் உள்ளவங்க, அவங்களுக்கெல்லாம் நேரம் கூட இல்லாமல் போகலாம். ஸோ இந்த காரணங்கள் தான் முக்கியமான காரணங்களாக சொல்கிறாங்க. இது ஒன்று வந்தாலும் எல்லாம் சேர்ந்து வந்தாலும் இது வந்து ஆரம்பக்கட்ட இருதய வியாதிக்கு அடிப்படை காரணம். ஸோ இதுக்கு தான் முக்கியமாக நம்ம வந்து ஒரு 30-35 இயர்ஸில் ஒரு வாசல் செக்கப்னு சொல்லலாம், அதை செய்வாங்க. அது நிறைய பேர் தேவையில்லை, நம்ம நல்லா இருக்கிறோம், உடம்பு நல்லா இருக்கு, நம்ம போய் தேவையில்லாமல் எதுக்கு டெஸ்ட்லாம் பண்ணணுன்ற ஒரு மனநிலையில் இருக்கலாம். ஆனாலும் அதை ரொம்ப கவனத்தோடு வருஷம் ஒரு முறையோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ அந்த மாதிரி டாக்டரோட அட்வைஸின் பேரில் செஞ்சுக்கிறது தான் ஒரே வழி அந்த மாதிரியான இருதய வியாதியை தடுக்கிறது. இது ஏன் செஞ்சுக்கணும், மற்ற வியாதிலாம் நீங்கள் வந்து தடுக்கிறதுல ஒரு சடன் பெனிஃபிட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் ஹார்ட் சம்பந்தமானது சடனாக ஒரு கார்டியக்கரசுன்னு சொல்லுவாங்க, இருதய துடிப்பு நின்று போதல், சடன் டெத்தும்பாங்க. ஹார்ட் அட்டாக் வந்ததுனால உள்ளார பிளாக் அதிகமானதுனால சடனாக அங்கே மயக்கடிச்சு விழுந்து அதுக்குள்ளார அதிகமாகி ஆஸ்பத்திரி கொண்டு வர வழியில் கூட ஏதாவது நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி சடனாக உயிர் போகிற விஷயம் ஹார்ட்டில் தான் ரொம்ப ரொம்ப ரொம்ப காமன். இதை விட்டோம்னா மூளையில் ரத்த குழாய் வெடிப்பது ரெண்டாவது முக்கியமான காரணம். அதை விட்டோம்னா அடுத்தது ஆக்சிடென்ட்ஸ் அது இதெல்லாம் இருக்குது, சடன் டெத்து, நம்ம அதை விட்டுடுவோம். பட் முக்கியமான இருதய சம்பந்தமான மூளை சம்பந்தமான ஒரு திடீர் இறப்புக்கு காரணமாகிறதுனால நம்ம இருதயத்தை முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. சிஸ்டத்தை விட மற்ற ஆர்கன்ஸை விட மற்ற உறுப்பு மற்ற எல்லாத்தை விட இது இருதயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது அதான். ஒன்ஸ் அந்த அரெஸ்ட் வந்துடுச்சுனாக்கா அதை காப்பாற்றுறதுன்றது ரொம்ப சிரமம். ஸோ அதனால தான் வந்து இந்த முக்கியமான விஷயங்களை நம்ம மனசில் வச்சு ஒரு மாசல் செக்கப்னு சொல்லுவாங்க, அதை பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஆரம்பத்திலே கூட நம்ம நல்லா கண்டுபிடிச்சு அதை ஃபாலோ பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு.
1: ஆரம்ப கால சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த ஒரு சிகிச்சையாக இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒன்றா பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, எக்ஸ்ரே ஸ்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கிறாங்க. இப்போ இருதயம் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு என்ன பண்ணுவாங்க?
0: வந்து நம்மளுக்கு சிம்டம்ஸே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறீங்க ஹார்ட் அட்டாக் வருது, எனக்கு ஒன்றுமே வர்றதில்லை, நல்லா தான் இருக்கிறேன், நான் போய் எதுக்கு செக்அப் பண்ணணும் அப்படின்றது ஒரு கேள்வி வரலாம் எல்லாருக்கும். இந்த சடனாக வர்றதுனால தான் நமக்கு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்குறோன்னு சொன்னேன் நான் முதல்லையே. அது முக்கியமான விஷயம் மாஸ்டர் செக்அப் ஒன்று. ரெண்டாவது உங்களுக்கு சிம்டம்ஸ் அறிகுறிகள் வரலாம், முக்கியமாக நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு வலி, இல்லை நான் நடக்கும்போது ஏதாவது ஒரு டயர்ட்னஸ், இல்லை ஒரு மயக்கம், ஒரு படபடப்பு, இல்லை மூச்சு திணறல், அந்த மாதிரி ஏதாவது வரலாம். முக்கியமாக நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் நடக்கிறீங்க, ரெகுலராக வாக்கிங் போகிறவர் 4 கிலோமீட்டர் போவார், ஆனால் அன்றைக்கி பார்த்தா 3 கிலோமீட்டர் தான் போக முடியுது, அவரால் டயர்டாகிடுது முடியல, இது சம்திங் இஸ் ராங், உடனே செக்அப் பண்ணிடும். சில பேர் நடக்கும்போதே அவருக்கு நெஞ்சு வேதனை வருது, அழுத்துற மாதிரியோ இல்லை பிசைகிற மாதிரியோ, நெஞ்சு நடுப்பகுதியில் ஓரத்தில் விட நடுப்பகுதியில் ஒரு விட்டோம்னா அந்த மாதிரி ப்ரெஷரைஸ் பண்ணுற மாதிரி, ப்ரெஷர் வர மாதிரி, இல்லை நெஞ்சு பிசைகிற மாதிரி, இல்லை வலிக்கிற மாதிரி, இல்லை அழுத்துற மாதிரி வரக்கூடியது. ரெஸ்ட் எடுத்தோம்னா சரியாக போயிடும். ஸோ அதான் ஆரம்ப கட்டம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுல இதுவும் ஒரு பெனிஃபிட், உடம்புக்கு நல்லது நடக்கிறது ஒரு பக்கம், ரெண்டாவது அந்த வியாதியை நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு அந்த எக்ஸசைஸ்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வலி ஆகப்பட்டது மேலே பரவலாம், கழுத்து வரைக்கும் போகலாம், தாடைக்கு போகலாம், காது வரைக்கும் போகலாம், ரெண்டு கைக்கும் பரவலாம், பின்னாடி கூட பரவலாம். மொத்தத்தில் தொப்புளுக்கு மேலேயும் காது மடலுக்கு கீழேயும் எங்கே ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு அன்னீசினஸ், ஒரு பெயின் வந்தாக்கா உடனே போய் டாக்டர் பார்க்கறது நல்லது. நமக்கு பல்வலி தானே வருது, நடக்கும்போது பல்வலி வருது, நமக்கு ஓட்டப்பல்லு இல்லைன்னாக்கா ஏதாவது சொத்தப்பல்லு இருக்குதுன்னு நினச்சி நம்ம அதை கேரம் விட்டக்கூடாது.

0: ஆனால் அந்த பல் வலி வந்து ரெஸ்ட் எடுத்திங்களா சரியாக போயிடும். ரொம்ப முக்கியமான பாதிப்பு அது, இருதய சம்மந்தப்பட்டது. அது எப்போ காமன் அப்படின்னா, வழக்கமாக வர்ற நெஞ்சு வலி விட இந்த மாதிரி வர்றது வந்து சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப காமன். சுகர் உள்ளவங்களுக்கு வலியே கூட தெரியாமல் போகலாம், இல்லைன்னா அந்த மாதிரி மாறுபட்ட சிம்டம்ஸ் வரலாம். எனக்கு முதுகு தானே வலிக்குது, நான் போய் முதுகு வலி டாக்டர்கிட்ட பார்க்குறேன், ஆர்த்தோவில் பார்க்குறேன் அப்படின்னு போகிறத விட முதல்ல மோஸ்ட் டேஞ்சரஸ் இது ஹார்ட், அதை பார்த்துக்கணும். முதுகு வலின்றது ஆர்த்தோ ப்ராப்ளம் தான், முதல்ல கூட பார்க்கலாம், இன்னைக்கு இல்லைன்னா நாளை கூட பார்க்கலாம். ஆனால் முதுகு வலி இருதய தொந்தரவாக இருந்ததுனாக்கா அதை நம்ம உடனே விட முடியாது, நாளைக்கு பார்க்க முடியாது, அன்னைக்கு பார்த்தா தான், அப்போ பார்த்தா தான் உண்டு. அதனால தான் இருதயக்கு இவ்வளோ தூரம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். இது ஒன்று. எந்த விதமான நெஞ்சு வலியோ எந்த விதமான சிம்டம்ஸ் நடக்கும்போது வந்தாலோ அதை நம்ம உதாசீனம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்த வலியாக இருந்தாலும் நெஞ்சு வலி, பின்னாடி முன்னாடி நான் இப்போ சொன்ன இடங்களில் நெஞ்சு வலின்னு வந்ததுன்னா அதை வந்து ஒதுக்கி தள்ளக்கூடாது. முக்கியமாக ஏதாவது வேலை செய்யும் போது நடக்கும்போது வருது, அதை நம்ம உதாசீனம் பண்ணக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஒன்றுமே இல்லை ஆனால் வழக்கத்தை விட கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, சுகரில் அந்த மாதிரி வரும், ஸோ அதனால் நம்ம விட்டுருவோம், சுகர் கண்ட்ரோல் ஆனால் சரியாக போயிடும் அப்படின்னு விடக்கூடாது. இன்ஃபேக்ட் சுகர் உள்ளவங்க முதல்ல எந்த டாக்டர் பார்க்கணும்னு என்ன கேட்டிங்கன்னா, என்னோட முதல் ஆன்சர் வந்து போய் இருதய டாக்டர் பார்க்குறது தான் முதல் டாக்டர். ஏன்னா உங்களுக்கு சுகர் தான் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அது கூட என்னென்ன வந்திருக்குதுன்னு முக்கியமான காரணங்களை கண்டுபிடிக்கிறது அவங்க தான். அது முக்கியமாக இருதய சம்பந்தமான தொந்தரவு கூடவே இருக்கலாம், நான் மற்றவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை, பட் இருதய டாக்டர்னா வேலை அங்கேயே முடிஞ்சிடுது, ஈஸியாக அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை பார்த்து பண்ணிவிடுவாங்க. ஆனால் வேறு டாக்டர்கிட்ட போனீங்களா அவங்க ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கோம், இல்லை டிலே ஆகலாம், இல்லை வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் வரலாம், அதிலே கொஞ்சம் தள்ளி போடலாம், என்னது சுகர் வந்தால் போனாக்கா ஒரு ஹார்ட்டில் பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு வெறுப்பாக இருக்கலாம். அதை விட சுகர் வந்தவங்க முதல்ல பார்க்க வேண்டிய டாக்டர் என்னை கேட்டால் இருதய நோய் நிபுணர். அவரை பார்த்துட்டு அவர் தேவையான டெஸ்ட்டுகள்லாம் பண்ணுவார். இந்த பேசிக் டெஸ்ட் வந்து இசிஜி நம்ம எங்கே வேணால் பண்ணலாம். இசிஜி எடுக்கிறதுல கூட கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, கரெக்டாக எடுத்தீங்களா தான் கரெக்டான சே சமயத்தில் மாறிகறி எடுத்தாக அது கொஞ்சம் குழப்பம் பண்ணி விட்டு பயத்தை கிளப்பி விட்டுரும். ஒன்று. ரெண்டாவது எக்ஸ்ரே ஒரு பகுதி, அது எக்ஸ்ரே காம்ப்ளிகேஷன் ஏதாவது இருந்தால், அவர் ஸ்மோக்கராக இருந்தால் இல்லை வேறு ஏதாவது தொந்தரவு இருந்தால் அது கண்டு. ரெண்டு. மூணாவது இசிஜிலையும் தெரில எக்ஸ்ரேலையும் தெரில ஆனால் வலி மட்டும் வருது, என்னவாக இருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அதில் கூட தெரியலாம். சரி பிளட் டெஸ்ட்டில் கூட இல்லை, அப்புறம் வேறு என்ன வழி இருக்குது? நீங்கள் நடக்கும்போது வலி வந்தால் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது, அதுதான் ட்ரெட்மில் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மெஷினில் நடக்க நடக்க நடக்க நடக்க அந்த வலி வந்ததுன்னா அது இசிஜியில் ரெக்கார்டாக, ஸோ அதை வச்சு ஆரம்ப காலத்து பிரச்சனையை கூட கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதையும் தாண்டி அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா வி ப்ரிஃபர் ஆஞ்சியோகிராம். அடுத்த டெஸ்ட்டு அந்த ட்ரெட்மில் டெஸ்ட்டுமாங்க இல்லையா, அதுக்கு அடுத்த டெஸ்ட்டு ஆஞ்சியோகிராம் டெஸ்ட்டு தான். அதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு பிளாக் இருக்குதா இல்லையா, இல்லை சின்ன சுருக்கந்தானா சத வளர்ச்சியா, எத்தனை பிளாக் இருக்குது, எத்தனை இடத்துல இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கு பல ட்ரீட்மெண்ட்டு இப்போ இருக்குது. சப்போஸ் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னாங்கலாம் மெடிசனே போதும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, சுகரை குறைக்கணும், அப்புறம் கொலஸ்ட்ரால குறைக்கணும், அப்புறம் ப்ரெஷரை டென்ஷனை குறைக்கணும், நல்லா தூங்கணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையை ஃபாலோ பண்ணலாம். இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு ஸ்டென்ட் வைக்கிறாங்க, பலூன் சிகிச்சைலாம் இருக்குது நிறைய ஹாஸ்பிட்டலில், நம்ம கோயம்புத்தூரில் 20-30 இடங்களில் இருக்குது, அது பண்ணுவாங்க. கடைசியில் நிறைய பிளாக் இருந்தால், பொதுவாக வந்து நிறைய பிளாக் வர இடம் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய பிளாக் இருந்ததுன்னா சர்ஜரி பொதுவாக அட்வைஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே எப்போ சொல்ல முடியும்னா ஆஞ்சியோகிராம் பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆஞ்சியோகிராம்ன்றது ஒரு 10 நிமிஷத்து வேலை, அதை பற்றி பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் சொன்னேன் ஒரு 20-30 இடத்துல பண்ணுறாங்க, அது 5,000, 20,000, 30,000 அந்த மாதிரி ரேஞ்சில் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த மாதிரியான வசதியான ரூம் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வேலை முன்ன பின்ன இருக்கும். அந்த ஆஞ்சியோ டெஸ்ட்டை பண்ணாமல் நம்ம எந்த விதமான பலூனோ இல்லை பைபாஸ் சர்ஜரியோ அதை பற்றியே நம்ம பேச முடியாது, அதுதான் முக்கியமான விஷயம். இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது, அங்கே போனால் ஆஞ்சியோகிராம் பண்ணுவாங்க, ஏதாவது பயமுறுத்திடுவாங்களோ என்னமோ ஏதோ அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. இன்வெஸ்டிகேஷன் எது ப்ராப்பரோ அதை பண்ணும். சப்போஸ் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை போகிறீங்க, அவர் சொல்கிறாரு உங்களுக்கு திருப்தி இல்லை, 100 பேர் இருக்காங்க குவாலிஃபைடு கார்டியாலஜிஸ்ட், 100 பேர் இருக்குது, யாருக்கிட்ட வேணாலும் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுக்கலாம், ஆனால் இக்னோர் பண்ணக்கூடாது, அதுதான் முக்கியம். விட்டுட்டிங்களா அது ரொம்ப காஸ்ட்லி ஆகிரும், உயிருக்கே கூட ஆபத்து வரலாம், அன்னெசரியாக டென்ஷனு வீட்டில் அந்த மாதிரியான சூழ்நிலை உண்டாகலாம். அதனால் உதாசீனம் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் திரும்ப திரும்ப திரும்ப சொல்லுவேன்.
1: ஸோ இறுதி நலன்லேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் இருதய நலன் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் இருதய நல மருத்துவர் மற்றும் இருதய நலத்துறை பேராசிரியர் தர்மராஜன் அவர்கள்.
1: டாக்டர், வந்து இன்னைக்கு இருதய நலன் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற பத்தி சொல்லியிருந்தீங்க. பொதுவாக ஒரு சுகர் வந்துருச்சுனாலும் சரி, ஒரு பல்வலி, ஒரு முதுகு வலி, இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு வலிகள் நம்மளுக்கு காது மடலுக்கு கீழே தொப்புளுக்கு மேலே வந்தாலே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது டெஸ்டிங் ப்ரொசீஜர் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸ்டார்டிங் அப்படிங்கிறது வந்து எப்படி ஆரம்பிக்குது? இருதயத்தில் வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சிம்டம்ஸ் முன்னாடி என்ன முதலாவதாக காட்டி கொடுக்கும்?
2: நம்மளுக்கு நெஞ்சுவலி தான் ஒரு பிரதான அறிகுறி. ஆனால் நெஞ்சுவலி இல்லாமல் கூட வரலான்றது நிறைய இருக்குது, அது நம்ம ஒதுக்கிடுவோம். நெஞ்சுவலி வந்தும் டாக்டர்கிட்ட போகலாம், அது பெரிய தவறு. நெஞ்சுவலின்றது எந்த காரணத்தை கொண்டும் உதாசீனம் பண்ணக்கூடாது. முக்கியமாக நம்ம ஏதோ சாப்பிட்டோம், கேஸ்டைடிஸ் வந்துருச்சு, அதனால் போய் எதுக்கு டாக்டரை பார்க்கணும்? கொஞ்சம் இந்த தண்ணி, இந்த தண்ணி சூடு வச்சு குடித்தாக்கா இல்லை வேறு ஏதாவது அந்த மாதிரி கஷாயம் குடித்தா சரியாக போய்டுன்னு விடக்கூடாது. நெஞ்சு வலியா இல்லை கேஸ்டைடிஸான்னு தீர்மானம் பண்ணக்கூடியவர் டாக்டர் தான். நீங்கள் எவ்வளோ தான் பெரிய ஆளாக இருந்தாலும் கூட அந்த வகையில் தீர்மானம் பண்ணக்கூடியவர் முக்கியமாக இருதயம். உங்களுக்கு பக்கத்திலே இருதய டாக்டர் இல்லைன்னா இருக்கிற டாக்டர்கிட்ட பார்த்து அப்படி அவங்க ரெஃபர் பண்ணாங்கன்னா அதை பார்த்துக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, கேஸ்டைட்டிஸும் ஹார்ட் அட்டாக் வர்ற பெயினும் கிட்டத்தட்ட ஒரு சென்டரில் தான் வர்ற மாதிரி இருக்கும். டிஃப்ரென்சஸ் இருக்குது, அது வேறு விஷயம், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் எந்த விதமான செஸ்ட் பெயினையும் கேஸ்டைட்டிஸ் இருந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் இக்னோர் பண்ணக்கூடாது. அதுதான் மொதல் பாயிண்ட். அடுத்த அறிகுறின்னு எது எதிர்பார்த்தீங்கன்னா, சடனாக ஒரு மூச்சு திணறல் உண்டாகலாம். அந்த மூச்சு திணறல் வந்து பல காரணங்கள் இருக்குது, பட் இதுதான் முக்கியமான காரணம். இப்போ ஆஸ்மா உள்ளவர் கூட மூச்சு திணறல் வரும், அது வைத்தியம் பண்ணால் சுமார் ஆகிடும், உடனே உயிருக்கு ஆபத்தில்லை.

0: ஆனால் இதுவே ஹார்ட்னால ஹார்ட் ஃபெயிலியர்னால ஹார்ட் சரியாக வேலை செய்யலை அதனால் வந்திருக்கு. சப்போஸ் முத்திடுச்சு அந்த வியாதி முத்தினாதான் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி சூழ்நிலையில் திடீர்னு மூச்சு வாங்குற தொந்தரவு வருது, ராத்திரியில் வருது, பகலில் வருது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம இருதய தொந்தரவாக தான் பார்க்கணும். உடனே போய் சிகிச்சை எடுத்துக்கணும். ஆஸ்மா நினச்சி அதையும் கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. எப்படி நம்ம கேஸ்ட்ரைட்டிஸ்னு நினச்சி அதை கேர்லெஸ்ஸாக விட்றோமோ, மேலே ஆபத்து இந்த மூச்சு திணறல வந்து நம்மளுக்கு சளி பிடிச்சிருச்சு ஆஸ்மா இருக்குதுன்னு படிச்சு கேர்லெஸ்ஸாக விடுறது, அதோட இது முக்கியம். பிகாஸ் அந்த ஹார்ட் ஃபெயிலியர் வரும்போது சடனாக லங்ஸ் ஃபுல்லாக ஃப்ளூயிட் வந்துடுச்சுனாக்கா இம்மிடியட் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், உயிருக்கே ஆபத்து வரும். ஸோ இது ரெண்டாவது அறிகுறி. அடுத்து மயக்க அடித்து கீழே விழுந்துருவாங்க, படபடப்பு உண்டாகும், நம்ம நினைவு இல்லாமல் கீழே விழுந்துடலாம். இதெல்லாம் வந்து அடுத்து வர்ற அறிகுறிகள், அதுவும் முக்கியம்தான், அதுவும் பார்க்கணும். பட் இது ரெண்டு அறிகுறியும் வந்து முக்கியமாக கவனி ஆரம்பத்திலே தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த முறைன்னு சொல்லுவேன். இப்போ கூட ஒரு பேஷண்ட் வந்தார், அவர் சுகர் அப்போ இப்போ தான் பார்த்துட்டு வரேன், சுகர் வந்து கூடுதலாக இருந்திருக்கு, மோக்கர் வேற, கண்ட்ரோல் இல்லை, 400 மேலே சுகர் அவருக்கு பாவம். அப்புறம் வந்து அவருக்கு நெஞ்சு வலியே கிடையாது, நேராக வாந்தி பேதின்னு வந்து அட்மிட் ஆனார். இசிஜி எடுத்து பார்த்தா அவரை திருப்பி திருப்பி திருப்பி பல முறை கேட்டோம், ஏதாவது பெயின் வந்ததான்னு. அதுதான் சுகர், அதுதான் டயபெட்டிஸ். அந்த பெயினை கொண்டு போகிற அந்த நரம்பு மண்டலத்தையே கொஞ்சம் என்ன சொல்கிறது சப்ரஸ் பண்ணிடுச்சுன்னா அவங்களுக்கு பெயினே தெரியாது, வலியே தெரியாது. அவர் வந்தது வாந்தி பேதிக்காக வந்திருக்கு. சொல்லப்போனால் அவரை காப்பாற்றினதே வாந்தி பேதி தான். வாந்தி பேதிக்காக வந்தார், செக் பண்ணி பார்க்கல ஹார்ட் அட்டாக், சுகர் ஏறி இருக்கு, அதனால் ஒரு ரத்தத்தில் ஒரு விஷப்பொருள் பரவிருச்சு, கீட்டோ அசிடோசிஸ் அப்படிம்பாங்க, பரவுனதுனால காம்ப்ளிகேஷன் வந்து உள்ளர பிளாக் நிறைய வந்துருச்சு. போய் 5 கிராம் பண்ணி பார்க்கையில 2-3 இடத்துல பிளாக், ஒரு பிளாக்லாம் எடுத்தாச்சு. ஆனால் அந்த விஷத்தன்மை, அந்த சுகரோட விஷத்தன்மை பரவுனதுனால அவருக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வந்து வந்ததுனால அதை உடனே வந்து சரி செய்ய முடியாத சூழ்நிலை. பொதுவாக பிளாக் எடுத்துட்டாங்களாம் உடனே நல்லா ரெக்கவர் ஆகிரும், 1 or 2 days நல்லா ரெக்கவர் ஆகி போயிடுவார். ஆனால் இவரை பொறுத்த மட்டில் அது டிலே ஆகுது, இன்னும் டிலே ஆகுது, இன்னும் சீரியஸாக தான் இருக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டது யார், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். ஒன்று நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலை, உங்கள் சுகரை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணலை, ப்ரெஷரை சரியான முறையில் வச்சுக்கல, கொலஸ்ட்ரால் லெவலை பார்த்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல, உங்களுக்கு ஒரு உடற்பயிற்சி பழக்கம் இல்லை, டென்ஷன் லைஃப், பயங்கர பிஸ்னஸ் பார்ட்டி நீங்கள், டென்ஷன் லைஃப், தூக்கம் கூட நேரம் இல்லை, ராத்திரியில் கூட உங்களால் தூங்க முடியல, இதெல்லாம் தான் முக்கியமான காரணங்கள்.
1: இருதய நலன் சார்ந்த தகவல்கள் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக நிறைய அருமையான தகவல்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவாய் உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கப்போம். எங்களுடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க, அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்?
0: நான் சொல்றது வந்து முக்கியமா ரெண்டு முக்கியமான தகவல், ரெண்டு தான். ஒன்று வந்து வாக்கிங், வாக்கிங் ஒரு நாளைக்கு ஒரு 1 hour இல்லைன்னா 45 minutes இருந்து 1 hour வரைக்கும் வாக்கிங் போகணும். நெவர் ஃபர்கெட் திஸ். வேற எந்த உடற்பயிற்சியோட இது வாக்கிங்கிறது ஈஸி, வீட்லேயே பண்ணிக்கலாம், வெரண்டாவில் பண்ணிக்கலாம், மாடியில் பண்ணிக்கலாம், வெளியே போகணும்னு அவசியம் இல்லை, வெயில் நிறைய இருக்கும், கிளைமேட் நல்லா இருக்காது, வேற நாய்கள் தொல்லை கூட இருக்கலாம், தெருப்பக்கம் வண்டிகள் போகிற பிஸியான ஏரியாவாக இருக்கலாம், கவலையே பட வேண்டாம், வீட்லே டெய். இது ஒன்று. வீட்டில் ட்ரெட்மில் வாங்கி வச்சு சில பேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அது ஒரு நல்ல பழக்கம் தான். ஆனால் சின்ன அறிவுரை, நீங்கள் ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆசை வந்திருக்கிறது நல்ல விஷயம், அந்த ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இருதய டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி இவர்கிட்ட ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. அவர் சூப்பர்விஷனில், அவரோட மேற்பார்வையில் ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணிங்கனாக்கா நல்லா இருக்குதுங்க, உங்கள் ப்ரெஷர் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வருது, ஹார்ட் ரேட் நல்லா இருக்குது, இசிஜி நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, நீங்கள் டெய்லி வாக்கிங் ஐ மீன் போகிற மாதிரி ட்ரெட்மில்லும் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை அப்படின்றத டிக்ளேர் பண்ணி. நீங்கள் சடனாக ஒரு ஆர்வத்தில் ட்ரெட்மில்லை வாங்கி வீட்டில் வச்சுட்டு நீங்கள் போய் அதை ஸ்பீடை தாறுமாறாக வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் வேக வேகமாக ட்ரெட்மில் பண்ணிங்கன்னா அது ஆபத்தில் முடியலாம். ஏன்னா ஏற்கனவே கூட ஏதாவது மைனர் ப்ராப்ளம் இருக்கலாம், அது ஆபத்தில் போய் முடியலாம். அதனால் என்ன கேட்டாங்கல்ல, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ட்ரெட்மில் நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கு முன்னால் ட்ரெட்மில் டெஸ்ட்டு டாக்டர்கிட்ட பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிட்டதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்ல பழக்கம். இது ஒன்று, அதாவது செஸ்ட் பெயினை மறந்துடக்கூடாது. ரெண்டாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டா வாக்கிங், அந்த செஸ்ட் பெயின் வாக்கிங் இந்த ரெண்டை மட்டும் ஞாபகம் வச்சு, வேறு எல்லாத்தையும் மறந்துருங்க, அந்த ரெண்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சுகர் வராது, ப்ரெஷர் வராது, கொலஸ்ட்ரால் வராது, அதனால வர காம்ப்ளிகேஷன் ஹார்ட் அட்டாக் வர எல்லாமே அதில் அடங்கிடும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிங்கனாக்கா, டெய்லி வாக்கிங் போனீங்கன்னா உடம்பு சீரான வெயிட்டுக்கு போயிடும், உங்கள் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுக்கு வந்துடும், உங்களுக்கு ப்ரெஷரும் கண்ட்ரோலுக்கு வந்துடும், சுகரும் கண்ட்ரோலுக்கு வந்துடும், அப்புறம் இது கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ செஸ்ட் பெயினுக்கு அடுத்த ஸ்டேஜ் வாய்ப்பே இல்லை.
1: இந்த நிகழ்ச்சியில் இருதய நலன் சார்ந்த விஷயங்கள் பற்றி நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க, மேலும் பல தகவல்கள் வந்து உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம்.

0: இன்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி நாளை மதியம் 2:30 மணிக்கு ஊர் புறுதலை நிகழ்ச்சியில் வரும் சொல்லிட்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறோம் நேர்களே.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் இருதய நலன் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் இருதய நல மருத்துவர் மற்றும் இருதய நலத்துறை பேராசிரியர் தர்மராஜன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர்.
3: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் 10 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் 8 சென்டிமீட்டர், சோழவந்தான் சாத்தியார் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், ஆண்டிப்பட்டி தானியமங்கலம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், மதுரை புதுக்கோட்டை மாவட்டம் இல்லுப்பூர் பெரியப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் ஒடன்சத்திரம் மதுரை விமான நிலையம் சேலம் மாவட்டம் கங்கவல்லி பஞ்சப்பட்டி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பொன்னனையார் அணை புலிப்பட்டி மேலூர் மேட்டுப்பட்டி குண்டாடம் மேட்டுப்பாளையம் மயிலம்பட்டி ஜம்புக்கூட்டப்பட்டி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பாப்பிரெட்டிப்பட்டி பாலவிடுத்தி கள்ளன்றி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பழனி பெரம்பலூர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் மேல்பவானி திருப்பூர் தெற்கு தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா கரூர் மாவட்டம் கடவூர் வட்டாட்சியர் அலுவலகம் திருச்சுழி மதுரை வடக்கு திருக்காட்டுப்பள்ளி உசிலம்பட்டி கோவில்பட்டி மானாமதுரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வேடசந்தூர் மேலணை நத்தம் தோகைமலை தன்றாம்பேட்டை அமராவதி அணை முதுகுளத்தூர் ஊத்து கரையூர் குடுமியான்மலை கடலாடி மணப்பாறை தள்ளாக்குளம் தாராபுரம் பரமக்குடி சிவகங்கை சிட்டம்பட்டி திருப்பத்தூர் துவாக்குடி நாலுமுக்கு பெண்ணுகொண்டாபுரம் அவலாஞ்சி மடத்துக்குளம் கமுதி கோவில்பட்டி திருப்பூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் சில இடங்களில் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 41.8 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.1 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 9.7 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை ஈரோடு கரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ஈரோடு கரூர் மாவட்டங்களின் சில இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை கன்னியாகுமரி நாகப்பட்டினம் திருப்பத்தூர் திருச்சிராப்பள்ளி ராமநாதபுரம் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தெற்கு சத்தீஸ்கர் தொடர்ந்து தெலுங்கானாவின் கடற்பரப்பு வரை ஆந்திர பிரதேசத்தை கடந்து தமிழ்நாட்டை ஒட்டி கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் பலத்த மழை இடிமின்னலுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல்,

திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். எங்கும் வெப்பம் மிகுந்த இறுக்கத்துடன் காணப்படும். அடுத்த 24 மணி நேரத்தில் கொடைக்கானலில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும்.

0: செல்சியஸ் குறைந்துள்ள வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுவதையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குறைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அக்கட்சியின் நிர்வாகிகளுடன் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்கும் பிஜேபி முகவர்கள் தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள நெறிமுறைகளுக்குட்பட்டு செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. வாக்கு எண்ணும் பணியை கண்காணிப்பதற்கான அஇஅதிமுக முகவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. இளையோர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. நீட் தேர்வை எழுதும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: நிலையத்தில் நேரம் 3:02. இனி கேட்கலாம் திரு இசையின் மோதல் பாடலாக

அழகி படத்திற்காக கார்த்திக் மற்றும் பவதாரணி பாடியிருந்த பாடலுக்கிட்டீர்கள். இனி டிசம்பர் பூக்கள் படத்திலிருந்து பாடலுக்கிப்போம்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேரம் 3:47. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. இனி சின்ன பூவை மெல்ல பேசப்படத்திற்காக பி. ஜெயச்சந்திரன் பாடியிருக்கும் பாடல்

ஆட்கொண்டார் நாடகம். எழுதியவர் டாக்டர் பி ஆறுமுகம் அவர்கள். நடிப்பு செந்தாமரை, ஹெரான் ராமசாமி, கம்பர் டி ஜெயராமன், வி வீரம்மாள், டி எஸ் லலிதா, மன்னை ஜெயராமன், டி என் மங்களம், ஏ ராமசாமி, எஸ் சந்தானம் மற்றும் நிலைய கலைஞர்கள். இசை நெல்லை ஏ சுப்பிரமணியன் அவர்கள். ஒலிப்பதிவு ஆர் செல்வராணி, பி சோமு. அமைப்பு வி சக்கரவர்த்தி அவர்கள். ஆட்கொண்டார் நாடகம்.

0: ஆகா, என்ன அருமையான பாடல்! இந்த காளமேக புலவன் இதுவரை கேள்விப்படாத அற்புதமான பாடல். எடுப்பும் தொடுப்பும் முடிப்பும் அடடடடடட, என்ன அழகு, என்ன அழகு! ஆஹா, ஓகனாங்கி, சொல், நீ பாடிய இந்த பாடல்?
1: இது திருவாசகத்தில் ஒரு வாசகம்.
0: என்ன, திருவாசகமா? என்ன சொல்லுகிறாய் மோகனாங்கி, திருவாசகத்தில் ஒரு வாசகமா?
1: ஆமாம், திருவாசகமேதான்.
0: எழுதியது யாரோ?
1: சிவபெருமான்.
0: மோகனாங்கி, அருமையான இந்த பாடலை எழுதியது யார் என்று அறிய நான் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கும் போது சிவபெருமான் என்று கூறி

0: விளையாடுகிறாயே. இப்பொழுதாவது சொல், யார் எழுதியது? யார்?
1: சொல்கிறேன், இதை சிவபெருமான் தான் எழுதினார்.
0: என்ன, ஏழும் எழுத்தாணியை கொண்டு சிவபெருமானா எழுதினார்?
1: ஆமாம்.
0: கைலை மலையில் வாழும் சிவபெருமானா இந்த பூலோகத்திற்கு வந்து எழுதினார்?
1: ஆமாம் ஆமாம், அப்படியே தான்.
0: என்ன மோகனாங்கி, புதிதாக இருக்கிறது. பாட்டுக்குத்தான் முதலடி எடுத்து கொடுப்பார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன்.
1: உலகம் ஓப்ப என்று நக்கீரருக்கு அடி எடுத்து கொடுக்க அவர் திருமுருகாற்று படை பாடினார். பித்தா என்று எம்மை அழைத்தவனே அப்படியே தொடங்கி பாடு என்று சுந்தரருக்கு அனுமதி கொடுத்த போது தேவாரம் பிறந்தது. உலகலாம் என்று சிவன் எடுத்து கொடுக்க சேக்கிழாரும் பெரிய புராணம் படைத்தார். இப்பொழுது
0: எப்பொழுதும் அடி எடுத்து கொடுப்பவர் இப்பொழுது எடுத்து எழுத தொடங்கிவிட்டாரோ?
1: ஆமாம், எப்பொழுதும் அடியார்களுக்கு அடி எடுத்து கொடுக்கும் சிவபெருமான் இப்பொழுது அடியார் ஒருவர் அடி எடுத்து கொடுக்க அவர் ஏடெடுத்து எழுதிவிட்டார்.
0: என்ன என்ன, ஏடெடுத்து சிவபெருமான் எழுத ஒரு அடியாரா அடி எடுத்து கொடுத்தார்?
1: ஆமாம்.
0: ஆண்டவனையே எழுத வைத்த அந்த அடியார் யாரோ?
1: அவர்தான் மாணிக்க வாசகர்.
0: எண்ணும் எழுத்துமாக நின்ற பரமன், எல்லா உயிர்களின் தலையெழுத்தையும் எழுதுகின்ற இறைவன், சனற்குமாரர் உள்ளிட்ட நால்வருக்கும் ஆசானாய் நிற்கின்ற அந்த ஆண்டவன் சிவபெருமானா மாணிக்கவாசகர் சொல்ல எதிர்த்து எழுதினார்?
1: ஆமாம் ஆமாம், அதுவும் ஒரு பாடல் இல்லை, இரு பாடல் இல்லை, 658 பாடல்கள்.
0: 658 பாடல்களா?
1: ஆமாம்.
0: ஆஹா ஆஹா, மோகனாங்கி, சிவபெருமானியை எழுத வைத்த சிவனடியார் மாணிக்க வாசகரின் வரலாற்றை அறிய மிகவும் அவலாக இருக்கிறேன். ஆமா, மிக மிக அவலாக இருக்கிறேன் மோகனாங்கி. எனக்கு குருவாயா?
1: சொன்னால்தான் எனக்கும் தூக்கம் வரும்.
2: பெருமானே, தங்களை நோக்கி உலக உயிர்கள் அனைத்து உருகி நிற்கும் போது தாங்கள் உடலில் எதையோ பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே.
3: பர்வத ராஜகுமாரியே, பாண்டிய நாட்டிலே ஒரு காட்சியை கண்டோம். அங்கே பார்.
2: என்ன நாதா?
3: அதோ அங்கே திரியும் வைகையை பார். அந்த வைகைக்கரையிலே பார் திருவாத ஊர்.
2: ஆமாம் ஆமாம், வீடமும் இருந்து விழா நிறைந்த நாடு போலும். நாடகசாலையில் மேக முழக்கம், பாடசாலைகளில் உம்மை துதிக்கும் வேத முழக்கம், உழவு நீங்காத வயல்கள், இது எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நீங்காது நினைக்கும் மக்கள். ஆம், திருவாதவோ உம்மை மறவாதவோ?
3: அம்மையே, மகிழ்ந்தோம் மகிழ்ந்தோம். அதோ பார், சம்புபாத சரிதரும் சிவஞானவதியும் எம்மை நோக்கி தவம் செய்வதை.
2: என்ன தவமோ, எதற்காகவோ?
3: பிள்ளை வரம் வேண்டுகின்றனர்.
2: ஐயனே, பிள்ளை வரம் வேண்டுகின்ற அந்த தம்பதியருக்கு என்ன செய்ய போகிறீர்கள்?
3: சொல்கிறேன் கேள். அமரர், அசுரர், சித்தர், தைத்தியர், கருடர், கிண்ணரர், நிருதர், சிம்புருடர், கந்தருவர், இயக்கர், விஞ்சையர், பூதர், பிசாசர், அந்தரர், முனிவர், உரகர், ஆகாயவாசியர், போக பூமியர் என்ற எமது 11 சீடர்கள்.
2: ஆமாம்.
3: அவர்களுக்கு யாம் கலைகளை கற்றுக் கொடுத்த போது அவர்களில் சிறந்தவரை காண விரும்பினோம். அதற்காக ஒரு சோதனை வைத்தோம். சீடர்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகிருந்த திருக்குளத்திலே எங்கும் தீப்பிழம்பை வெளிப்படுத்தி அக்னி நீர் பரவச் செய்தோம். தீப்பிழம்பை கண்ட எமது சீடர்கள் ஏடுகளையும் எழுத்தாணிகளையும் தாறுமாறாய் தவறவிட்டு ஓடினர். ஆனால் என் சீடர்களில் ஒருவன் மட்டும் அஞ்சி ஓடாமல், தான் நீரிலே நனைந்தாலும் திருமுறையை நனையவிடாமல் அஞ்சாமல் பாதுகாத்தான். அவன்தான் இந்த திருவாத ஊரில் தவம் இருக்கும் அந்த தம்பதியர் வயிற்றில் பிறக்கப் போகிறார்.
2: அப்படியா?
3: இதோ பிறக்கப் போகும் அக்குழந்தையின் கரு நம் கையில் இருக்கிறது. அதோ கருவறை அருமறை ஓதும் அமாத்தியர் குலத்தைச் சார்ந்த சிவஞானபதியின் மணிவயில் சம்புபாத சரிதருக்கு சரியான வாரிசு. இருள் சாய்க்கும் இளஞ்ஞாயிறு உதித்து விட்டது பார்வதி. சம்புபாத சரிதரே, உமது உண்மை தவத்துக்கு இதோ பரிசு பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: ஆஹா, என்ன அழகான குழந்தை! இந்த சம்புபாத சரிதன் செய்த பூஜை வீண்

0: போகவில்லை. ஆண்டவன் அருள் செய்து விட்டான். சிவஞானவதி, உன் மணிவயிறு மாணிக்கம் சுமக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. ஆஹா, ஆகா, என்னே ஆண்டவனின் கருணை! ஆகா,
1: நாதா, நாதா, என்ன ஆயிற்று உமக்கு? ஏன் இந்த விடியற் காலையில் குழந்தை குழந்தை என்று பரவசப்பட்டீர்கள்? உறக்கத்தில் கனா ஏதும் கண்டீரோ?
0: என்ன, நான் கண்டது அனைத்தும் வெறும் கனவா? ஆண்டவா, என்ன இது?
1: கவலைப்படாதீர்கள் நாதா, விடியற்காலை கனவு நிச்சயம் பலிக்கும் என்று கூறுவார்கள். இறைவன் நமக்கு அருள் புரிவான்.

0: சேர சோழ பல்லவ சாளுக்கிய வேந்தர் அடிமைப்பட பாண்டியன் அரிமர்த்தனன். ஆம், நாம் ஒரு குடையில் உலகாளுகின்ற நிலை தந்த எமது அமைச்சர் பெருமானே, வாரும் வாரும். பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரிந்தார் பொறுத்தலும் செய்ய எமக்கு நாள்தோறும் இடித்துரைக்கும் அமைச்சர் பெருமான் தென்னவன் பிரம்மராயரே, ஒருவராய் சிந்தித்து எமது புகழ் எட்டு திக்கும் தாண்டி செல்ல திட்டம் ஒன்று சொல்லும்.
1: காட்சிக்கு எளியனாய், கடும் சொல்ல நல்லனாய், ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல பாண்டியமன்னா, வணங்குகிறேன். இந்த ராஜசபையில் வாதவூரனாய் காலடி எடுத்து வைத்த என்னை ஒரு சில ஆண்டுகளிலேயே தலைமை அமைச்சனாய் ஆக்கிய நீர் தென்னவன் பிரம்மராயன் என பட்டம் கொடுத்து பொற்பூவும் பொன்னழி மாலையும் கொடுத்து சிறப்பித்துள்ளீர். நன்றி மன்னா, என்றென்றும் நன்றி.
0: அமைச்சரே, யாம் செயற்கை அறிந்த கடைத்தும் உம்மால் உலகத்து இயற்கை அறிந்து செயல்பட்டதால் தானே மாமன்னனானேன். உறுதிகளை உழையிருந்து கூறிய அமைச்சரே,
1: செவிகைப்ப சொல்பொறுக்கும் மன்னா, இந்த ஒரு பண்பினால்தான் இந்த பாண்டி மண்டலம் உன் கவிகை கீழ் தங்கி மகிழ்கிறது.
0: அமைச்சரே, பழுதன்னும் மந்திரிகள் எம் பக்கத்தில் இருந்திருந்தால் யாம் 70 கோடி பகையே அல்லவா சந்திக்க நேர்ந்திருக்கும். சிந்தித்து சொல்லும் அமைச்சரே, இன்னும் பல பட்டங்கள் உமக்கு தகும் தகும்.
1: நீர் கொடுப்பதில் குறையில்லை, உமது குடிவோம்பலில் தடையில்லை. கைச்செங்கோல் செம்மாந்து நிற்கிறது, வளைவில்லை. தன்னழியால் நீர் உலகாள உம்மொழியைத்தான் உலகம் விரும்பும்.
0: அறனறிந்தேன் எனினும் திறனறிந்த அமைச்சர் நீர் இல்லை என்றால்
1: முறை செய்து காப்பாற்றும் மன்னவனே, நீரே இறை என்று உலகமும் வீர்த்தும்.
0: வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர நம் மக்கள் உயர்வார்கள், குடி உயர்ந்து விட்டால் கோன் உயர்வான் என்பது மெய்மொழி. ஆனாலும் அமைச்சுயர அரசுயரும் என்பது புதுமொழி புகுத்திய தென்னவன் பிரம்மராயரே, படை பெருக்கத்திற்கு வழி சொல்லும்.
1: காலாட்படை கணக்கின்றி பெருகிவிட்டது மன்னா. நாட்டிலே போர் மூண்டால் வீட்டிற்கு ஒரே ஆள் போதுமென முரசு முழங்க வேண்டிய நிலைக்கு அது போய்விட்டது.
0: கொடியாடி வருகின்ற தேர்ப்படை
1: ஆறக்கால்கள் செய்து குவிக்க பெற்று சக்கரங்கள் உருப்பெற்று நிறுத்தி வைக்க இடமில்லாத அளவிற்கு சகடங்களின் உறுப்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன மன்னா.
0: அமெத்த மகிழ்ச்சி, அமெத்த மகிழ்ச்சி. பிரம்மராயரே, மத்த கஜங்கள்
1: கண்ண கபால பீஜ மதமுடைய கஜங்களும் கணக்கின்றி வளர்ந்து நிற்கின்றன. தும்பிக்கை தரையில் புரள, வால் மண்ணிலே தவழ, கொம்புகள் மேகத்தை கிழிக்க எழுந்த கிம்புரி அணிந்த யானைப்படை தேவைக்கு மேலே உள்ளது மன்னா.
0: குதிரைப்படை வீரர்கள் சாரி வருவதற்கும் தேர்களில் ஏறி வருவதற்கும் போதுமானவை உள்ளனவா அமைச்சரே?
1: தங்களை நான் காண வந்ததே அதற்குத்தான் மன்னா.
0: ஏன், குதிரைப்படை எண்ணிக்கையில் குறைந்து விட்டதா அமைச்சரே?
1: குதிரைப்படை காப்போர் சொன்ன செய்தி மன்னா, ஆற்றங்கரையிலே நிறுத்தப்பெற்றிருந்தவை அடித்து போக பெற்றுவிட்டன பெருவெள்ளம் வந்ததால். நோயாளி பல மாண்டன, இருப்பவற்றினும் பல வயது ஏறிய நிலை உடையன.
0: ஓ அமைச்சரே, பண்டாரத்தை திறந்து 40 கோடி பொன்னும் வழி செலவுக்கு 9 கோடி பொன்னும் ஆக மொத்தம் 49 கோடி பொன்னோடு பிரம்மராயர் தலைமையில் குதிரை வாங்கும் கூட்டம் இன்றே திருப்பெரும் துறை நோக்கி புறப்படட்டும். நான் வருகிறேன் அமைச்சரே.
1: மன்னர் மன்னன் அரிமர்த்தன பாண்டியனின் ஆணை, கைமேல் 49 கோடி பொன், ஒரு கட்டிலே ஒடுங்குவது பசு, இரண்டு கட்டிலேயும் அசைவது யானை, மூன்று கட்டிலேயும் முன்னும் பின்னும் நெருங்கிவிடாதது குதிரை,

நாலு சங்கிலியிலும் ஆடிக்கொண்டிருப்பது ஊஞ்சல். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐந்திலேயும் கட்டுப்படாமல் ஆடுகிறவன் மனிதன். வெள்ளி அம்பலத்து குத்தாடும் வள்ளலே, என்னே உன் விளையாட்டு! ஐந்து கட்டிலேயும் அடங்காத மனிதனை கொண்டு மூன்று கட்டிலேயும் அடங்காத குதிரையை வாங்க வைக்கிறாய், இதனால் என்ன பயன்? இருந்தாலும் இறைவா, நீ எனக்கு ஒரு வரம் தா. பொன்னை மண்ணாக்க நான் விரும்பவில்லை. மன்னனுக்கு மண்ணாசை. தாவும் பரிப்படையை பெருக்கி தரணி முழுக்க ஆள விரும்புகின்றான் அரிமர்கள பாண்டியன். புழுதி கிளம்ப போர் உணர்த்தும் புறவி படைக்காக இப்பொன்னை செலவிட்டால் பொன்னும் புழுதியாகும். மண்ணிலிருந்து வெளிப்பட்ட பொன்னை மறுபடியும் மண்ணாக்க மன்னன் விரும்பினாலும் என் மனம் விரும்பவில்லை. மன்னன் வேண்டியதை வாங்க இதை செலவிட மாட்டேன். இறைவா, நின்னை வேண்டி வருபவர்க்காக இதை செலவிடுவேன். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி. யாரது யாரது எனக்கு முன்னால்? ஆதி சைவகுலத்தைச் சார்ந்த அர்ச்சகரே, நீரணிந்த நீர், எனக்கு நீரளித்து நிற்க வந்தீர். நல்ல சகுனம், இது நல்ல சகுனம். வேதநாயகா, ரிக் யஜு சாம அதர்வ வேதங்களை திரிபுர தகனத்திற்கு தேரேறிய போது நான்கு குதிரைகளாய் மாற்றி பூட்டியவனே, வேதம் உன்னால் குதிரையானது. உனது அடியான் குதிரை வாங்க கொடுத்த பொன்னால் வேதம் வாங்க அருள்வாய். ஆம் ஆம், குதிரை வாங்கப் போவதில்லை. நிச்சயம் குதிரை வாங்கப் போவதில்லை.

0: அமைச்சர் பெருமானே, குதிரைகள் வந்திறங்கும் கோடிக்கரை இன்னும் எவ்வளவு தூரம் உள்ளது?
1: ஏனப்பா, கால் வலிக்கிறதா?
0: இல்லை இல்லை, கூட்டம் கூட்டமாய் குதிரைகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசையால் கேட்டேன்.
1: அப்பா, உனக்கோ குதிரைகளை பார்க்க ஆசை, எனக்கோ? ஆமாம், இந்த தலைமை அமைச்சன் தென்னவன் பிரம்மராயனுக்கோ? வேண்டாம், உன்னிடம் அதை சொல்ல மனமில்லை.
0: எங்களை வழி நடத்தி வரும் அமைச்சர் பெருமானே, என்னவாயிற்று தங்களுக்கு?
1: என்னை வழி நடத்த, ஆமாம், என்னை வழி நடத்தக்கூடிய ஏதோ ஒன்றினை என் மனம் நாடுகின்றது. கொஞ்சம் இரு. அதோ அதோ அங்கே பார்த்தாயா? குறுந்த மரம் ஒன்று அழகாக இருக்கிறது. அதன் கீழே அமர்ந்திருக்கும் பழுத்த அம்மனிதர், இல்லை, எனது வழிகாட்டியை, இல்லை இல்லை, எனக்கு பாடம் சொல்ல வந்தவரை நான் காணப்போகிறேன்.
0: அடடா, தலைமை அமைச்சர் வந்ததை மறந்துவிட்டு மரத்தடியில் அமர்ந்திருக்கும் பெரியவரை நோக்கி போகிறாரே.
1: வேதம் ஒரு பக்கம், சைவ போதம் ஒரு பக்கம், புராணத்து உட்கடந்த கீதம் ஒரு பக்கம், சமய வேதம் ஓதும் ஒரு பக்கம், நாலு பக்கமும் நாதம், இன்ப நாதம். இந்த நாதனை என் மனம் நாடுவதே. ஓ, அருள் கூடுவதுதான். குருவா, அருள் குறவனா? குறுந்த மரத்து நிழல் மருந்து விருந்து செய்ய வந்தவனா? மருந்து கண்டேன் மருந்து, பசும்பொன்னை சுமந்து வந்த என் கண்முன் ஆணி பொன்னல்லவா அமர்ந்திருக்கிறது. கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து சனகாதி முனிவர்க்கு அருளும் பொல்லாத ஆலமுண்ட கண்டனா என் கண் கண்டவன்? நெற்றி நிறைய நீரு, நெஞ்சு மறைய கண்டிகை, பழுத்த சிவம், சிவப்பழம். என்ன இது? என் உடம்பு கட்டையாகிவிட்டது. உடலெங்கும் வியர்வை, உரோமக்கால்கள் குத்திட்டு நிற்கின்றன, நா தழுதழுக்கிறது, நடுக்கம் ஏற்படுகிறது, நிறம் மாறுகிறதே உடல், கண்ணீர் அருவி நினைக்க விழுகிறது. தெய்வமே, ஸ்தம்ப ஸ்வேத ரொமஞ்ச ஸ்வரவேத வேபத ஸ்வர்ண அச்சுரு ஆகிய ஏழு நிலைகளையும் கடந்து ஒடுங்கி கிடக்கும் பிரளய நிலைக்கு வந்துவிட்டேன். சிரிப்பேன், அழுவேன், சிலம் கொள்வேன், உபகையை உவந்து உண்பேன், அதகிலகிஞ்சித நிலைக்கு உத்தேன், இகழ்வேன், ஊடுருவேன், சண்டையிடுவேன். சரியை கிரியை யோகம் ஞானம் கடந்த ஒரு புது நிலை.

0: இந்நாட்டுக்கும் சொந்தமான தென்னாட்டுக் கடவுளே, உன்வலைப்பட்டேன், சிக்கலம் பிடித்தேன், எங்கிருந்து அருள்வது இனி என்ற நிலை இனி இல்லை.
1: மாணவமணியே, தென்னவன் பிரம்மராயனே, அரிமர்த்தன பாண்டியனின் அமைச்சனே, வாதவூர் அன்பனே, பூலோகத்திலும் உனக்கு கற்பிக்க காலம் வந்துவிட்டது. ஆம், உனக்கு 16 வகையாக கற்பிக்கப் போகிறோம். தாய் மீன் தான் போட்ட முட்டையை கண்ணாலே பார்த்தாலே மீன் குஞ்சு வெளிப்பட்டு விடும். இது நயன தீட்சை. ஆமையும் தன் நிலத்தில் போட்ட முட்டையை நீரிலே சென்று நினைத்து பார்த்தால் ஆமை குஞ்சுகள் வெளிப்படும். இது மானச தீட்சை. அப்படியே 21 நாட்கள் கோழி தான் போட்ட முட்டையை அடைகாத்தாலே கோழி குஞ்சுகள் வெளிப்படும். இது ஸ்பரிச தீட்சை. குளவியானது தன்னுடைய இறகுலியை இடைவிடாது இயக்கி நின்றால் கூட்டுப்புழுவும் வெளியாகும். இது வாசக தீட்சை. இதோ செஞ்சாந்தை பூசிக்கொண்டு செங்கழு நீர் மாலையை அணிந்து கொள்ளும். சிரத்தை எம் கரத்தின் கீழ் கொண்டு வா. நமசிவாய, நமசிவாய, நமசிவாய. ஐந்தெழுத்தை பதித்து விட்டோம். அன்பனே, வாதவோர் நண்பனே, தன்னவன் பிரம்மராயனே, இனி நீ மணிவாசகன், ஆ மாணிக்க வாசகன், யாம் வைக்கும் திருப்பெயர் மன்னிய சிவன் யாம் மாணிக்க வாசகன். நீ
0: கொம்பரில்லா கொடி போல அலமந்த நாயேனை உம்பர் வாழ வழி செய்த கோமளமே, ஆனை வெம்போரில் குறுந்தூரன 5 புலனால் அரைப்புண்ட என்னை ஆட்கொண்ட இறைவா, நீ அணிந்த தோடு உலகை படைக்கும், நீ ஏறிய விளை பூமியை காக்கும், நீ சூடிய மதி உலகை நிர்மூலமாக்கும், நீ பூசிய பொடி அனைத்தையும் மறைக்கும். உள்ளம் கவர் கல்வனே, அருள் செய்த வள்ளலே, தேனையும் பாலையும் கண்ணலையும் தித்திக்கும் அமுதத்தையும் ஒத்த பரம்பொருளே, என் ஊனையும் என்பையும் உருக்கும் உண்மை பொருளே, வெண்மையனே பெண்மையனே எனக்கு அண்மையனே, எனக்கு நீ இடும் கட்டளை யாதோ?
1: வேலை உண்டு, ஆனால் யாம் சென்று வரும் வரை இங்கேயே காத்து.
0: கனவில் வந்த காட்சி போலல்லவா சட்டென மறைந்து போயிற்று. ஆகாயத்து அசரீரி சத்தமும் அடங்கியது போலல்லவா தோன்றுகிறது. காட்டி மறைந்த கட்டி தங்கமே, இந்த பூத உடலை எந்த தீயில் எரிப்பேன்? மலையிலிருந்து உருண்டு மாய்வேனா? நஞ்சு தோய்ந்த வாளால் நெஞ்சை கீறி முடிவேனா? அஞ்சினேன், அஞ்சினேன். இது உனது உடமை என்பதா? பிறவி பார்வையற்றவன் கையிலே மாணிக்கம் கிடைத்ததா? மதலையும் குதலையும் பேசும் சிறுமி கையில் பொற்கிண்டம் தவழ்ந்ததா? அருமையை அறியாதவனை ஆட்கொண்டீர், அடியாரோடு மறைந்து விட்டீர். கல்லாத புல்லறிவிறேன், கைப்பட்ட கனியை விட்டு விட்டேனே. எந்தையே, எங்கு சென்றாய்? 6 தத்துவங்களை அறிவித்தவனே, எங்கு போனாய்? அறுவகை சுவையினால் சுவைவகை ஊறும் அருவமே, எங்கே மறைந்தாய்? அடியேனை இங்கு வைத்து ஆண்டவனே, நீ எங்கு சென்றாய்? கன்றாய் நான் கதல காராம்பசுவாம் என் இறைவனை காணவில்லையே. அடடா, அரிமர்க்கர பாண்டியனின் ஆட்கள் என்னோடு நின்று கொண்டிருக்கிறார்களே. இருக்கட்டும். யாரப்பா, வாருங்கள். ஓடிப்பாயும் குதிரைகள் ஆடி மாதத்தில் வரும் என்று பாண்டியர் பெருமானுக்கு ஓடிப்போய் சொல்லுங்கள். போங்கள், போங்கள், புறப்படுங்கள். குதிரை வேண்டுமா? குதிரை
2: அமைச்சரே, தலைமை அமைச்சர் தென்னவன் பிரம்மராயரை குதிரை வாங்க 49 கோடி பொன்னோடு அனுப்பி வைத்தோம். ஆடி மாதம் வருவதாக செய்தி வந்தது. ஆடி வந்துவிட்டது, குதிரைகளை காணோமே. திருமுகம் ஒன்று தந்து போய் காட்டு.

0: காட்டி குதிரைகளோடு அழைத்து வாரும் என்று அனுப்பி வைத்தால் நீர் இப்படி வந்து நிற்கிறீரே.
1: மன்னா, திருமுகத்தை அமைச்சர் தென்னவன் பிரம்மராயருக்கு காட்டினோம். உமது ஓலையை பணிவோடு வாங்கினார். வரிமீர் விரல் வைத்து வாசித்தார். கண்ணை மூடினார். இனி செய்வது என்னவென்று திருவாய் மூன்று முறை ஒளி செய்தது. பின்னர் கோயிலை வலம் வந்தார். கும்பிட்டு நின்றார்.
0: பிறகு என்ன நடந்தது?
1: ஆகாயத்திலிருந்து அசரீதி கேட்டது போல் இருந்தது.
0: என்னவென்று
1: எங்களுக்கு விளங்கவில்லை மன்னா. ஆனால்
0: என்ன,
1: பிரம்மராயர் தலையசைத்தார். ஏடும் எடுத்தானையும் எடுத்து குதிரைகள் வரும் என எழுதி என்னிடம் கொடுத்து மன்னவரிடம் இவ்வோலையை காட்டுங்கள் என அனுப்பிவிட்டார்.
0: அது சரி. திருப்பெரும் துறையில் இப்பொழுது என்ன நடக்கிறது?
1: ஆலயம் ஒன்று அற்புதமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அடியார் கூட்டமும் அன்னதானத்தில் முழுகிக் கொண்டிருக்கிறது மன்னா.
0: ஆலயம் அன்னதானம்? அமைச்சரே, ஓலை செய்தி நன்றாகத்தான் இருக்கிறது. குதிரைகளோடு அமைச்சர் வந்ததும் எம்மை வந்து பார்க்க சொல்லும்.
1: நல்லது மன்னா.
2: பாண்டிய மன்னா, வணங்குகிறேன்.
0: எவ்வளவு பொன் கொண்டு சென்றீர்? எவ்வளவு குதிரைகள் வாங்கி வந்தீர் அமைச்சரே?
2: கொண்டு போன பொன்னுக்கும் அளவில்லை, கொண்டு வரப்போகும் குதிரைகளுக்கும் எண்ணிக்கை இல்லை மன்னா. குதிரைகள் வந்த பின்பு பல நாமம் பூண்ட பாண்டியனே, உனது திருநாமம் துரகபதி என புது பொறிவு பெறும்.
0: அமைச்சரே, மெத்த கழித்தோம் மெத்த கழித்தோம். இப்பணியை பாராட்டி இன்னும் பல பரிசுகளை உமக்கு அளிக்கிறோம். பெற்றுக்கொள்ளும்.
2: நன்றி மன்னா, நன்றி.
0: வருகிறோம். குதிரைகள் வந்து சேரும் செய்தி விரைவில் வரட்டும். வருகிறேன்.
2: இறைவா, பொன்னை முழுதும் செலவிட்டு விட்டேன். ஆகாயத்து அசிரீரியாய் அருள் செய்தாய். கனவிலும் நனவிலும் மாறி மாறி வருகின்றாய். குதிரைகள் என்று வருமோ? உற்றார் உறவினரெல்லாம் என்னை பழிதூற்றுகின்றனர். மன்னன் சீற்றம் வெளிப்பட்டால் என மற்றவர் அச்சுறுத்துகின்றனர். மன்னே, என்னை ஆட்கொண்ட மணியே, அரசன் கொடுத்த நிதியெல்லாம் முன்னே கொண்டு பிள்ளை புறவி வருவதாய் உரைத்தாய். என்னே, புறவி வரும் வண்ணம் என கலங்கி நிற்கும் எனக்கு சூரியனின் ஏழு குதிரைகளை ஒத்த குதிரைகள் வரும் என அருள்வாக்கு அளித்தாய். நான் சொன்ன கெடு இல்லை, இல்லை, நீ எனக்கு சொன்ன கெடு இன்றோடு முடிகிறது. பொழுது விழிந்தால் எனது நிலை, மனைவி நிராசை, மகனும் மகளும் உயிர் தொகுதி, சுற்றமோ குற்றமில்லாத அடியார் கூட்டம், எழுவகை பிறப்பே கொல்லும் பகை என்பதை அறிந்தேன். அப்படியே இன்னும் மூன்று நாள் மன்னனிடம் அவகாசம் கேட்பேன்.

0: அடே, பார்த்தாயா, நமது தலைமை அமைச்சர் தென்னவன் பிரம்மராயரின் திறமையே திறமைதான்.
1: ஆமாம் ஆமாம், வலிவும் பொலிவும் மிக்க ஏராளமான இந்த குதிரைகளை பார்க்க பார்க்க எனக்கு மிகவும் ஆவலாக இருக்கின்றது.
0: குதிரைகளை மட்டுமா பார்க்க தோன்றுகிறது?
1: பின்னே
0: அதோ அக்குதிரைகளை வழி நடத்தி வந்த வணிக தலைவனை பாறேன்.
1: ஆஹா,
0: அவரின் அழகும் கம்பீரமும் பார்க்கும் எவரையும் பரவசப்படுத்தி விடும் போல் இருக்கிறதே.
1: அதில் என்ன சந்தேகம்? அடே, அரசரும் அவருடன் தலைமை அமைச்சரும் வருகிறார்களே.
0: இக்குதிரைகளை பார்த்தவுடன் நமது அரசரின் முகத்தில் தான் எவ்வளவு மகிழ்ச்சி பார்த்தாயா?
1: ஆஹா, எத்தனை மகிழ்ச்சி அரசருக்கு! வா, அரசரும் தலைமை அமைச்சரும் இவ்விடம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சற்று அப்புறம் ஒதுங்கி நிற்போம்.
2: ஆஹா, அமைச்சரே, குதிரைகள் வந்து விட்டன. உம்மை போன்ற திறம் படைத்த அமைச்சர்களை யாம் இதுவரை கண்டதில்லை. இவர்தான்
3: குதிரைகளின் தலைவர்.
2: குதிரை தலைவரா? ஆஹா, குதிரை வணிக குழு தலைவரே, முடிமன்னன் நான் வணங்குகிறேன்.
4: வணக்கம்.
2: அதுவும் சிம்மாசனத்தை விட்டு சிறிது எழுந்து நிற்கின்றேன்.
4: வாரும்.
2: என்னவோ தெரியவில்லை, உம்மை கண்டு பரவசம் அடைகிறேன். எமது

0: அமைச்சர் உமது நண்பர் என அறிந்து மகிழ்கிறேன். குதிரை கலையிலே உம்மை விஞ்சுகின்ற ஆட்கள் இல்லை இல்லை என நினைக்கின்றேன்.
1: பாண்டிய மன்னா, இதோ பார், மாந்தளிர் நாவும் பாம்பு படம் போன்ற மார்பும் உடைய குதிரை பாடலம், அகன்ற நெற்றி, ஒரே நிறமுடைய புறமுதுகு கொண்டது கோடகம், யானை என நடை போட்டு சிங்கம் என சீறி பாய்வது இவ்வுளி, சருக்கரை போல் வெள்ளை நுரை கக்குவது வன்னி, எட்டு மங்கலம் உடையது குதிரை, குங்குமப்பூ நிறத்தது பரி, ஏறிய வீரனுக்கு அடங்கி நடப்பது கந்துகம், எட்டு வயதுடைய இக்குதிரைகளை பல நாடுகளில் சேகரித்தோம். ஸ்ரீசைலம், பல்லவம், கேகயம், யவனம், மக்கம், சவ்வீரம், மராட்டியம், கான்மீரம், மாளவம், சௌராஷ்டிரம், சாலி, குருக்கேந்திரம் ஆகிய நாடுகளிலிருந்து வந்தவை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அழகிய பெயரும் உண்டு. பஞ்சகல்யாணி, அட்டமங்கலம், தெய்வமணி, ஸ்ரீவச்சம், இன்னும்
0: இவற்றின் வரவால் எனக்கென்ன லாபம்
1: இருக்கிறது? மன்னா, வெள்ளை குதிரை வெற்றியை தரும், சிவந்த குதிரை இரவு போருக்கு ஏற்றது, பொற்புள்ளி உடைய குதிரை செல்வ வளம் சேர்க்கும். இதோ இதோ கயிறு மாறி தருகிறோம், பெற்றுக்கொள்ளும்.
0: குதிரை தலைவரே, வெள்ளை ஆடை ஒன்றை உமக்கு பரிசாக தருகிறேன்.
1: நன்றி,
0: அன்பு கூர்ந்து ஏற்றுக்கொள்வீர்.
1: எமது அப்பன் மகிழ இதை எமது முடியில் அணிகிறோம். இனி இக்குதிரைக்கும் எமக்கும் எந்த தொடர்பும் இல்லை.
0: அமைச்சரே, உமது பணியை பெரிதும் பாராட்டுகிறேன். மகிழ்கிறோம் மகிழ்கிறோம். அமைச்சரே, அளவிறந்த பொருளை கொடுத்து அழகான குதிரைகளை பெற்று வந்தீரோ?
2: மன்னா, அக்குதிரைகளுக்கு என்ன குறை?
0: நள்ளிரவிலே அவை நரியாக மாறிவிட்டன. புல்லும் கொள்ளும் உண்பதை விட்டு அரண்மனை நாகனவாய் புள்ளையும் கிள்ளைகளையும் அவை உண்டுவிட்டன. குழந்தைகளின் குரல் வளையை குதறிவிட்டன. வீட்டிலே சமைத்த உணவுகள் வீணாக சிதைக்கப்பட்டு விட்டன. பரிகள் நரிகளாகிவிட்டன. மாயம் செய்த உம்மை மன்னிப்பதற்கில்லை. எனக்கு கண்ணும் கவசமுமாக நடித்த பிரம்மராயனே, உச்சி பொழுதில் கிட்டி அடித்து கல் சுமக்கும் தண்டனையை நீர் ஏற்க வேண்டும் இப்போதே. யாரடா அங்கே? இந்த போலி அமைச்சனை இழுத்துச் செல். மாயவித்த காரனை விட்டு விடாதீர்கள்.

நான் அது வடிவான இறைவா, பாதகனை ஆட்கொண்டவனே, வேத முடிவே, போத உட்பொருளே, பூரணமே, வேத குதிரை ஏறும் வித்தகனே, தலைகீழாய் நிறுத்தி கொதிக்கும் மணலில் கிட்டியிட்டு நிறுத்தியிருக்கிறார்களே, பித்தனை ஆட்கொண்டாய், சித்தம் தெளிவித்தாய், அத்தனே என்னை மன்னன் ஒறுத்து நிற்கிறான், நீ என்னை வெறுத்து நிற்கிறாய், பொறுப்பேன், என்னை அருள மறுப்பேன், இருந்து என்னை ஆண்டுகொள், இல்லை இல்லை இல்லை இல்லை ஏற்றுக்கொள், இல்லை ஒற்றிவை, இவையெல்லாம் விடுத்து ஏன் என்னை விட்டாய், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை, கொத்தையாக்கினீர், எத்துக்கு என்னை கொண்டீர், நீரே பழிப்பட்டீர், மீனாக நான் துடிப்பது புரியவில்லையா, தண்ணீரில் கிடந்து என்னை தரையிலே போட்டால் அழிவேன், சதுப்பு நிலம் ஓய்வு தரும், சேற்று நிலம் நிம்மதி தரும், ஆழமற்ற நீர் கொஞ்சம் உயிர் தரும், சிற்றோடை ஓய்வு தரும், பெரிய ஆறு பயமில்லா வாழ்வு தரும், ஆழ்கடல்

வீடு பேர் தரும். உன் அருட்கடல் என் மீது பாயாதா? தலைகீழாய் நிறுத்தி கொதிக்கும் மணலில் கிட்டியிட்டு நிறுத்தியிருக்கிறார்களே அருள் வடிவே, கண்ணீர் வடித்து கதறுகின்றே. மன்னன் தந்த பொன்னை பொன்னார் மேனியனே உனக்குத்தானே செலவிட்டேன். பரிகளன்று நரிகளை ஏவிவிட்டாய். நாடு காடாகிவிட்டது. நல்லமைச்சன் என பாராட்டிய மன்னன் நயவஞ்சகன் என பட்டம் தந்து கொதிக்கும் மணலில் குப்புற நிறுத்தியிருக்கிறான். குறுந்து மரத்தடியில் குருவாய் வந்தவனே, இருந்து பார்த்து இன்னும் எவ்வளவு நேரம் சோதனையில் தாங்குவான் என்று உணர்ந்து பார்த்து பிறகுதான் உன் அருள் வெள்ளம் பாயுமா? இந்த உடல் உனக்கே உரியது. வாட்ட வாட்ட உருக்க உருக்க என் உள்ளொளி பெருகுமே. பேரானந்தமே, பரம்பொருளே, உன்னை சிக்கன பிடித்தேன், உன்னை சிக்கன பிடித்தேன். நம சிவாய், நம சிவாய், நம சிவாய், நம சிவாய்.

0: மன்னா, வைகைக்கரை உடைந்து விட்டது, வைகைக்கரை உடைந்து விட்டது.
1: ஏன் ஓலமிடுகிறாய்? வைகைக்கரை உடைந்து விட்டால் அடைக்க வேண்டியதுதானே.
0: பத்தி பத்தியாய் கபகுபுரத்தை வெள்ளம் குத்தி சாய்த்து விட்டது மன்னா, குத்தி சாய்த்து விட்டது. தத்தி ஓட வேண்டிய நீர் தாறுமாறாய் ஓடுகிறது. நீர் உயர்ந்தால் தாவரை உயரும் என்பார்கள், ஆனால் நிலைமாறி போய்விட்டது. தாவரை கொடிகள் வேரோடு அறுந்து ஓடுகின்றன.
1: என்ன
0: கல்லாரம், கனிமுல்லை, கரும்பு சொல்லாமல் சாய்ந்து விட்டது மன்னா, சொல்லாமல் சாய்ந்து விட்டது. குறிஞ்சி நிலத்து தேனும், முன்னை நிலத்து பாலும், மருத நிலத்து கரும்பு சாரும் நெய்து நிலத்தில் உப்போடு ஒன்றாக கலந்து விட்டது மன்னா. மேல் வீடு கீழே விழ, கீழ் வீடு நீரின் மேலே விழ, ஊருக்குள் வெள்ளம் புகுந்து விட்டது மன்னா. மக்கள் யாவரும் உமது கொற்றத்தை குறை கூறுகிறார்கள் மன்னா.
1: வைகை பொங்கி பாண்டிய நாடு அழிகிறது. நீதிமுறை தவறிவிட்டான் இந்த அரிமர்த்தன பாண்டியன் என மக்கள் ஓலமிடுகிறார்கள். கடலரசன் மறுபடியும் கனன்று எழுந்து விட்டானா? வருணன் வயிற்று வலி தீர மதுரை மண்ணை விழுங்க நினைக்கின்றானா? மேகத்திற்கும் போகத்திற்கும் தலைவனான இந்திரனின் கோபமோ, வேறு என்ன தெய்வ சாபமோ? மன்னன் என்பதையும் மறக்க வைத்து எழுந்து நின்று வணங்க வைத்த குதிரக்காரனின் செயலோ? அமைச்சனாக வந்து அளவில்லா செல்வம் எடுத்து சென்று பரிகள் என்று நரிகளை நாடு முழுக்க ஓலமிட விட்ட தென்னவன் பிரம்மராயனின் சித்து வேலையோ? யாரடாங்கே, வீட்டுக்கு ஆள் வேலைக்கு வரட்டும். கடலே பொங்கி வந்தாலும் கரை அடைப்போம். மதுரை நகர் மக்கள் மண் வெட்டியும் கூடையும் சுமக்கட்டும். எந்த வீட்டிலிருந்து யாரும் வரவில்லை என்றால் அந்த வீட்டை இடித்து நிர்மூலமாக்குங்கள். அந்த வீட்டு மண்ணை கரையாக போடுங்கள். இது மன்னர் மன்னன் அரிமத்தன பாண்டியனின் ஆணை. தப்பினால் தப்புவோ தலை தப்பாது என தப்புகள் முழங்கட்டும். வைகைக்கரை அடைத்தே தீருவோம்
0: மன்னா. ஆடவரில்லாத வீடுகளுக்கு
1: கிழவி தனித்திருந்தாலும் கூலிக்கு ஆள் வைக்க சொல்.
0: கூலி கொடுக்க வசதி இல்லாத விதவைகளுக்கு
1: விதி விலக்கில்லை, தலையை அடகு வைக்க சொல். மீண்டும் மீண்டும் விளக்கம் கேட்காதே, போ போ போ.
2: ஏய், யாரும் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன்? வெளியே வா.
3: யாரப்பா என்ன கூப்பிடுறது? ஆம்பளை இல்லாத விடுப்பா இது. இரு, இதா வந்துட்டேன்.
2: சீக்கிரம் வெளியே வா, வெள்ளம் வந்து விட்டது. விரைவாக வெளியே வா.
3: எப்பா, எனக்கோ தள்ளாத வயசு, வெள்ளம் வந்தா எனக்கு என்ன? துள்ளி ஓடும் காலமெல்லாம் எனக்கு தான் முடிஞ்சு.

0: ஆயிட்டது. என்னப்பா என்ன வேணும்? பிட்டு வேணுமா? ஐயோ, பிட்டெல்லாம் வித்து போயிட்டுது. நாளைக்கு வர்றியாப்பா?
1: ஏ கிழவி, வைகை ஆற்றுக்கரை உடைந்து விட்டது என்று சொன்னால் பிட்டு வேண்டுமா என்று கேட்கிறாயே?
0: என்ன சொல்ற? வைகை ஆற்றுக்கர உடைஞ்சிட்டுதா? அதுக்கு இந்த வந்தி என்ன செய்வா?
1: ஏ கிழவி, உனது பங்கை நீதான் அடைக்க வேண்டும், தெரியுமா?
0: அப்பா, எனக்கு வயசோ 80-90 ஆயிடுச்சு. வாய்ப்பல்லாம் உதிர்ந்து போச்சு. முதுகும் வளைஞ்சு கூணு விழுந்துடுச்சு. முகமெல்லாம் சுருக்கும். எருமி எருமி தூக்கமும் இல்லை. துடிப்பான பேச்சும் இல்லை. நாக்கோ குளறுது. நினைவோ தடுமாறுது. இந்த நிலையில நான் எப்படிப்பா என் பங்கு அடைப்பேன்?
1: ஏ கிழவி, இது அரசரின் உத்தரவு. எப்படியாவது உன் பங்கை அடை, இல்லை என்றால் நீயே அந்த பள்ளத்தில் படுத்துக்கொள். எங்களுக்கு தேவை நீ எப்படியாவது உன் பங்கை அடைக்க வேண்டும் என்பதுதான். இது அரசு உத்தரவு, நினைவிருக்கட்டும்.
0: அப்பா, பாயும் படுக்கையுமா இந்த பாவி கிடக்கிறேன். முடிச்சா புட்டு சுடுவேன், முடியாட்டி முடங்கி கிடப்பேன். என்னவோ எனக்கு பங்கா பங்கு, எனக்கு பங்கு வேண்டாம், பாழும் வேண்டாம்.
1: ஏய், உன்னால் முடியாவிட்டால் கூலிக்கு ஆளை வை. புரிகிறதா?
0: கூலிக்கு ஆள், கூலிக்கு ஆள் நான் தேடணுமா? எப்பா, அரசாங்க உத்தரவுக்கார எப்பா இந்த கேள்வி? எந்த கூலிக்காரனே எங்க போய் எப்படி பிடிப்பேன்? என் பங்கை எப்படி அடைப்பேன்?
1: ஏய் கிழவி, வெள்ளம் வந்து வைகை கரை உடைந்து விட்டதால் வெளியூர்காரர்கள் பல பேர் வேலைக்கு தெரிகிறார்கள். அதில் யாராவது ஒருவர் கிடைப்பார், அவருக்கு கூலி கொடுத்து உன் பங்கு அடை.
0: அப்பா, தள்ளாத இந்த வயசுல என்னால எங்கேயும் போய் யாரையும் பிடிக்க முடியாது. அரச உத்தரவுன்னு சொல்ற, அதான் யோசிக்கிறேன். நான் அதான் ஆத்துப்படியிலேயே போய் உக்காந்துக்கிறேன். யாராவது அந்த பக்கம் ஆள் வந்தா உடனே பிடிச்சிடுறேப்பா.
1: அப்படி நீ அடிக்கவில்லை என்றால் உன்னையே தூக்கி அந்த பள்ளத்திலே போட்டு விடுவோம். ஜாக்கிரதை.
0: போதும் போதும் போதும் அப்பா. அரசன் சும்மா அஞ்சடி பாஞ்சா நீ 50 அடி பாயிறியேப்பா. நல்லா இருக்க, நல்லா இருப்பா, நல்லா இரு. என்ன பெத்த ஆத்தாலும் அப்பனும் செத்து போனது கூட எனக்கு நினைவு இல்லை. அனாதையா வளர்ந்து 6 கையையும் பிடிக்காம தனிமரமா இத்தனை காலம் இந்த மதுரை மண்ணுல உப்பையும் மண்ணையும் தின்னு வாழ்ந்துட்டேன். புட்டுக்கார கிழவி, புட்டுக்கார கிழவி வந்தின்னு எட்ட தசையும் பேசிச்சு. இப்ப எனக்கு ராஜா பங்கு போட்டு கொடுத்துருக்கிறாரா? 6 அடி நிலம் போதுப்பா. ஆமா, எனக்கு 6 அடி நிலம் போதும். இல்ல 3 அடி கொடுத்தாலும் முடங்கி படுத்துடுவேன். ஆமாப்பா. ஐயோ தெய்வமே, சோமசுந்தரா என்னை காப்பாத்தப்பா, காப்பாத்து. இல்ல அரசு ஆணையை நிறைவேற்ற முடியாம போனா இந்த வந்தி கிழவி குச்சிய ஊனி உச்சி வெயில்ல பச்சைக்காலு கொப்பளிக்க நகர்ந்து நகர்ந்து போய் ஆத்தோட போயிடுவேன். ஆமா சோமசுந்தரா, சொக்கனாத, நீ தாண்டாப்பா காப்பாத்தணும், நீ தான் காப்பாத்தணும்.
1: ஏய், நீ கூப்பிட்ட குரலுக்கு அந்த சோமசுந்தரர் வரப்போகிறாரா? ஏன் வீணாக புலம்புகிறார்? எப்படியாவது உன் பங்கை அடைக்கப்பா, நான் வருகிறேன். மன்னா, எல்லோரும் அடைக்க முயற்சி செய்தாலும் ஒரு கூலியால் செய்யும் செயலால்.
2: அமைச்சரே, யார் அவன், என்ன செய்தான்?
1: வந்தி என்ற கிழவியின் பங்கை அடைக்க வந்தவன் அந்த கிழவி தந்த பெட்டை தின்றுவிட்டு தாறுமாறாக தெரிகின்றான்.
2: வந்தி?
1: ஆமண்ணா, அவளுக்கு கணவன் இல்லை, நட்பு இல்லை, உறவும் இல்லை. ஒரு ஆள் வேண்டுமென அவள் தேடிய போது எங்கோ கிடைத்த ஒருவன் தான் அவன். அவன் தான் இங்கே வந்து
2: அவன் பங்கை அடைக்கவில்லையா?

0: ஆம் மன்னா, பித்தனென வெட்டுவான் மண்ணை, தலைமேல் வைப்பான், பாரம் வந்து கீழே கொட்டுவான், சும்மாடு விழ ஒரு தட்டும் தட்டுவான், சுமையறுக்கி மறுபடியும் கட்டுவான், மிக கழித்து இழைத்தது போல் கரையிலேயே படுத்து விடுவான். இப்படி அவன் செய்வதால் மற்றவர் பங்கும் அடிபடாமல் கிடக்கின்றது.
1: நீர் என்ன செய்தீர்?
0: என்னால் அவனை இழுத்து வர முடியாது. அப்பப்பா எழுந்து நிற்கின்ற தோற்றம், அதனால் உம்மை அழைத்து போகவே வந்தேன்.
1: என்ன மண் வெட்டும் ஒரு சாதாரண மனிதனை அடக்க முடியவில்லையா? எங்கே அவன்? நட,
0: மன்னா, மன்னா, அதோ அதோ அவன் தான். மணலை குவித்து ஏறி மிதித்து எப்படி சரித்து விடுகிறான் பாருங்கள்.
1: எங்கே மறுபடியும் ஓடுகிறான்?
0: பசி போகவில்லை, இன்னும் கொஞ்சம் பிட்டுண்டு வருகிறேன் என சொல்லி அவ்வப்போது இப்படித்தான் ஓடுவான்.
1: பெரம்பெங்கு, நானே சந்திக்கிறேன் அவனை. அரே, வா இங்கே.
2: வந்தேன்.
1: வந்தி பங்கை அடைக்க வந்தவனே.
2: நான் தான்.
1: நீ பித்தனா இல்லை உண்மத்தனா? இந்திரஜாலம் காட்ட வந்த சித்தனா? எத்தனை? இதோ உன் முதுகில் இந்த போர்ப்பெரம்பால் அடிக்கிறேன்.

0: பிட்டுக்கு மண் சுமந்த பெம்மானே, ஆதவனின் வெப்பம் என்னை தீண்டாதற்கு அணை உழைக்கும் வெள்ளத்தை பெருக்கியவனே, பிரம்படி பட்டாயா? யார் சொன்னது? அரிமர்த்தன் முதுகிலே தழும்பு பட்டது, அவன் மனையாளின் முதுகிலே பட்டது. இந்த பூலோகத்தில், மேலோகத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது, விண்மீன்கள் என்று அனைத்து முதுகிலும் அல்லவா தழும்புபட்டது? நீர்வாழினங்கள், நிலத்திலே திரியும் உயிர்கள், ஆகாய பறவைகள் அனைத்து முதுகிலுமே பட்டது. கருப்பையில் உள்ள கருவிலும் கூடப்பட்டதே. மாயவன் விழிக்க, தாமரை செல்வன் யாதன வினவ, தேவர் தலைவன் உடல் ஆட, இயக்கர், சித்தர், சாரணர், முதுகுப்புண்ணை ஒருவர் மற்றவர்க்கு காட்ட, என் பொருட்டு எல்லார் முதுகிலும் தழும்பேற்றிய பரம்பொருளே, பாண்டியன் மனம் மாறிவிட்டான். தாயே வருகை என வந்திக்கு வாழ்வு கொடுத்து விட்டான். ஒரு பிடி மண்ணை அள்ளி போட்டு வெள்ளத்தை அடக்கிய அருளாளனே, உமது அருள் வெள்ளத்தில் நான் மூழ்கும் நாள் என்றோ, பாண்டியன் அரிமர்த்தன் அறியாமையை மன்னிக்க மன்றாடுகிறேன். மன்றத்தில் ஆடுகின்ற மாமணியே,
1: இறைவா, சோமசுந்தரா, சொக்கேசா, மண் சுமந்து வந்த பெண் சுமந்த பாகத்தனே, என்னை ஆளவா நீ வந்தாய்? நாட்டை ஆள குதிரைகள் வந்தன. உன்னை நான் காணாமல் குதிரைகளை அல்லவா கண்டு மகிழ்ந்தேன்? மாயையால் மதி மயங்கி மாதவனை தண்டித்து விட்டேன். உனது அருளால் தான் மானிட வடிவம் தாங்கி எனக்கு தலைமை அமைச்சனாய் வந்தது என உணரவில்லையே? வேள்வி தீயில் இடுகின்ற பொருளென்று வந்தியின் பிட்டை உண்ட பரமனே, உன்னையா நான் பொன் பெரம்பால் அடித்தேன்? பார்த்தனை வில்லால் அடிக்கச் சொல்லி வேடிக்கை பார்த்தவனே, என்னை பெரம்பால் அடிக்கச் செய்து அண்ட சராச்சரங்கள் முழுக்க தண்டித்தது ஏ? ஹரிமர்த்தன பாண்டியன் வரலாறு கரைபட வேண்டும் என்று எண்ணமா? 49 கோடி பொன்னை 4 கால் விலங்குகளை வாங்கி நாட்டு எல்லையை பெருக்க நினைத்து நின்ற இந்த பாண்டியனை பிறவி கடலில் திசை தெரியாமல் செல்லாமல் திருப்பி விட்ட பரம்பொருளே, பொன்னும் பொருளும் ஆலயமாய் அன்னதானமாய் இனி மாறும். சிறு தொண்டனின் பிள்ளைக்கரியும் கண்ணப்பன் மென்று பார்த்த

ஊனும் வந்திக்கிழவியின் பிட்டும் உண்ட மூல முதல்வனே, தாயில்லாமல் தவித்த பாண்டியனுக்கு வந்தியை தாயாக்கிவிட்ட உன் கருணையை எவ்வாறு பாராட்டுவே. இப்பாண்டிய நாட்டிலே பல நாழிகை பொழுது பாதங்களை பதித்த சிவபெருமானே, நீ குதிரைக்காரனாக வந்தபோதும் பட்டாடை உனக்கு கொடுத்த போதும் அதை நீ தலையிலே ஏற்ற போதும் பாராளும் மன்னன் நான் பரம்பொருளுக்கே கொடுக்கிறோம் என்று இந்த பாவியின் உள் மனது கூட சொல்லவில்லையே, சொல்லவில்லையே. என் மனையாள் பாண்டிய குலத்திற்கு சகநாதன் என்னும் வாரிசை சுமக்க அருள் செய்த வள்ளலே, வள்ளலே, வாத ஊரார் எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு தில்லைக்கு போய்விட்டார். இனி உனது பாதங்களே சரணம் ஐயனே, உனது பாதங்களே சரணம், சரணம்.

0: இனி பாதியிட யாரேனும் உண்டா?
1: உண்டு. மாணிக்க வாசகரே, கேள்விகளை கேட்கட்டுமா?
0: கேளுங்கள்.
1: உமது நெற்றியிலே நீர், நீர் வணங்கும் இறைவன் நெற்றியிலும் நீர், எதற்காக இது? காரணம்
0: சொல்கிறேன், கேளுங்கள். சேய்க்கு உடல்நலம் இல்லாத போது தாய்க்கே மருந்து கொடுப்பது போல, தாயாகிய இறைவன் சேயாகிய உயிர்களை காக்க தான் திருநீரு அணிகிறான்.
1: உமது கழுத்திலும் ருத்ராட்சம் இருக்கிறது. நீ வணங்கும் சிவபெருமானுக்கும் ருத்ராட்சம் அணியப்படுகிறதே, அது ஏன்?
0: ஏட்டை மாணவன் சுமக்கும் போது கற்பிக்கும் ஆசானம் கையிலே ஏடு வைத்திருப்பதில்லையா? அதுபோலத்தான் இதுவும்.
1: ஓம் என்ற மந்திரம்?
0: ஆ என்பது பரமசிவம், உ என்பது பார்வதி, இரண்டும் இணைந்து ஓங்காரமாகும். என்பது பிரணவம்.
1: சிவம் என்றால்
0: அன்பும் இன்பும் சேர்ந்தது.
1: கல்லிற்கு பாலாபிஷேகம் செய்யப்படுகிறதே, அது ஏன்?
0: அது ஊற்றுபவனுக்கு சாந்த குணத்தை உருவாக்கும்.
1: தீபம் எதற்காக காட்டப்படுகிறது?
0: ஆதியும் அந்தமும் இலா அருட்பெரும் ஜோதியாய் இறைவன் இருப்பதை உணர்வதற்கு.
1: சூடமும் சாம்பிராணியும் கொளுத்தப்படுவது?
0: எரிந்த பிறகு எஞ்சுவது எதுவுமில்லை என்று நிலைகாட்டும் பொருள்கள் சூடமும் சாம்பிராணியும். இனி மனித பிறவி போதும் என வேண்டுவதற்காக.
1: ஆலயமணி ஒழிப்பது?
0: நாதம் எங்கள் இறைவன், நல்லோசை எங்கள் தெய்வம், ஓசையின்றி ஒன்றுமே இல்லை.
1: ஆட்டமும் பாட்டும்?
0: உயிர் இறைவனோடு கலப்பதற்கு அத்தாட்சி.
1: இறைவனே ஆடுவது?
0: அணுவுக்குள் உள்ள திரவம் ஆடுவது நின்றால் அணு அழிந்து விட்டது என்பது ஆண்டவனின் தாண்டவத்திற்கு பொருள்.
1: தீயில் விழுந்த நீர் எரிந்து மழுகிறது, ஆனால் சந்தனத்தில் விழுந்த நீர் மணக்கிறது. வேறுபாட்டிற்கு காரணம்?
0: வேறுபாட்டை ஜடப்பொருள்கள் உணர்வதில்லை.
1: ஐந்து விரல்களுக்குள் வேறுபட்ட வடிவம் ஏன்?
0: ஐந்து விரல்களும் இணைந்து செயல்படும் போதுதான் அது புரியும்.
1: அழிக்கின்ற கடவுள்தானே சிவன்.
0: மற்றொன்றை ஆக்குவதே அழிப்பதால் தான் நடைபெறும்.
1: தில்லையிலே இருக்கின்றானா?
0: இல்லை என்பவன் நா இனி எழாது.
2: ஐயா, பெருமானே, நா தடிக்க பேசியவரை நாவடங்க செய்த உமது அற்புதத்தை கண்டோம். இதோ பிறவியிலேயே பேச முடியாத இந்த பெண்ணை பேச வையுங்கள்.
3: நம சிவாய், நம சிவாய், நம சிவாய். சோழன் மகளே, மணிவாய் தரவாய், மாணிக்க வாசகன் சோமசுந்தரன் மேல் ஆணையிட்டு திருப்பெரும் துறையுரை சிவன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன். வாய் தரவாய்,

0: மாணிக்க வாசகனை மடை கிடைக்கிறது.
1: நம சிவாய வாக நாதன் தாழ்வாக இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க.
0: சிவபுராணம் தலைப்பிட்டு விட்டோம். கீர்த்தி திரு அகவல் தொடங்கட்டும்.
1: பாடத் தொடங்கும் முன்பே எழுதி முடித்து விட்டீரோ?
0: முன்னமேயே நீ பாடியது எமது மனத்திலே படிந்து விட்டது. கண்ட பத்து, கேட்ட பத்து, திருக்கோத்தும்பி, பொன்னூசல், வேடப்பத்து, பிடித்த பத்து.
1: பெரியவரே, கொஞ்சம் மெதுவாகவே எழுதுங்கள்.
0: வாசகமாம் நீரை மேகமாய்ப் பொழியும் மாணிக்க வாசகனே, உனது நாக்காகிய மதகு திறக்க படிப்பவர் மனமாகிய குளம் நிறைந்து வழியட்டும். கேட்பவர் செவியாகிய மடை திறக்கட்டும். மனமாகிய வயலில் அது பாயட்டும். மாணிக்க வாசகனே, இனி நீ

இறைவா, பிறவியிலேயே பேச முடியாத இப்பெண்ணை பேச வைத்து விட்டாயே, எப்படி சொல்வேன் என் நன்றிதனை?

0: தான் உன்னை ஆட்கொண்டது. எல்லாரும் தாமரிவார்,
1: எல்லாரும் தாமரிவார், எல்லாரும் தாமரிவார்.
2: இதுவரை ஆட்கொண்டார் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் டாக்டர் பி ஆறுமுகம் அவர்கள். நடிப்பு மாணிக்க வாசகர், கம்பர் டி ஜெயராமன், அரிமர்த்தன பாண்டியன், ஹெரான் ராமசுவாமி, குதிரையோட்டியாக பிட்டுக்கு மண் சுமக்கும் கூலியாளாக மாணிக்க வாசகரின் குருவாக எழுத்தாளராக செந்தாமரை, காளமேக புலவர் மன்னை ஜெயராமன், மோகனாங்கி டி எஸ் லலிதா, புதிய அமைச்சர் ஏ ராமசுவாமி, வந்திக்கிழவி வி வீரம்மாள், வாதிடுவோனாக எஸ் சந்தானம், இவர்களுடன் டி என் மங்களம் மற்றும் நிலைய கலைஞர்கள். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்களை பாடியவர்கள் கம்பர் டி ஜெயராமன், எஸ் சித்ரா, நெல்லை ஏ சுப்பிரமணியன் ஆகியோர். பங்கேற்ற இசைக்கலைஞர்கள் ஆர் செங்கமலம் வீணை, பி ஹரிக்குமார் மிருதங்கம். இசை நெல்லை ஏ சுப்பிரமணியன் அவர்கள். ஒலிப்பதிவு ஆர் செல்வராணி, பி சோமு. அமைப்பு வி சக்கரவர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுவதையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது.

அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அக்கட்சியின் நிர்வாகிகளுடன் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்கும் பிஜேபி முகவர்கள் தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள நெறிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. வாக்கு எண்ணும் பணியை கண்காணிப்பதற்கான அஇஅதிமுக முகவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. இளையோர் நலனுக்கு மத்திய அரசு

0: பிரச்சினையை கண்காணிப்பதற்கான அஇஅதிமுக முகவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. இளையோர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு இன்று நடைபெற்றது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான மகளிர் அணி இறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட்டி முஸ்கான் உட்பட 10 அணியில் இடம்பெற்றுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டைம் கரெக்டாக 5:02 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம வந்து இணைய போகிற இந்த நிகழ்ச்சி இளமை புதுமை. ஸோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி என்னென்னலாம் வந்து ஸ்பெஷலான டேஸ் இந்த நாளில் இந்த மே 3 இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் உங்கள் கூட ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் உங்கள் ஐஸ்வர்யா.

0: நமது ஆகாஷ்வாணி 103 கோயம்புத்தூரில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டைம் கரெக்டாக 5:10. ஸோ இன்றைக்கி நம்ம இளமை புதுமை நிகழ்ச்சியில் முக்கியமான தினங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க தரலாம் அப்படின்னு சொல்லும்போதே இன்றைக்கி மிக முக்கியமான நாள் என்ன அப்படின்னா உலக சூரிய தினம். இந்த நாள் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நாளை 1978 அமெரிக்க அதிபர் ஜிம்மி காட்டர் அப்படிங்கிறவ தான் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. உலக அளவில் எரிசக்தியினுடைய பற்றாக்குறை இருந்ததால் மாற்று ஆற்றலாக நம்ம சூரிய சக்தியை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த நாளை வந்து நம்ம கொண்டாடப்படுது. இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கொண்டாடப்படுவதனுடைய நாள் சூரியன் தரக்கூடிய இயற்கையான ஒரு ஆற்றலை இந்த சோலார் எனர்ஜி அப்படிங்கிறத பற்றியான ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான். மின்சாரம், எரிபொருள் இந்த மாதிரியான விஷயத்துக்கு மாற்றாக சுத்தமான மாசில்லாத ஆற்றல் பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதற்காகத்தான் இந்த நாள். புவி வெப்பமயமாதலை வந்து குறைக்கணும். ஸோ சூரியன் நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு ஆதாரம். சூரியன் இல்லை அப்படின்னா உயிர்கள் வாழ முடியாது, தாவரங்கள் வளராது, காலநிலையில மாற்றங்கள் ஏற்படும். அதனால்தான் சூரியன் வந்து உயிரின் மூலாதாரம் அப்படின்னு சொல்றோம். இந்த சூரிய சக்தியினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மின்சாரம் தயாரிக்கிறது,

அதாவது இந்த சோலார் பேனல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, தண்ணீரை வந்து சூடாக்குவதற்கும் சோலார் வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம், விவசாயத்தில் பயன்படுத்துகிறோம். இப்படி சில வாகனங்கள் கூட சூரிய சக்தியில் இயங்க முயற்சிகள் நடந்துட்டுருக்கு. ஸோ இது மாசு ஏற்படுத்தாது அப்படிங்கிறது மெயினான ஒரு விஷயம், சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயம், சுற்றுச்சூழலை எந்த ஒரு விதமான மாசையும் கலக்காது. அதே மாதிரி இந்த சூரிய சக்தி வந்து பசுமையான ஒரு ஆற்றலை நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் சோலார் ப்ராடக்ட்ஸ் பற்றி நம்ம வந்து என்னென்னலாம் விஷயம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், மின்சாரத்தை நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணலாம், மரம் நட்டு இயற்கையை பாதுகாக்கலாம், சூரியனை மதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வந்து பின்பற்றணும். ஸோ சூரியன் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து ஒளியால் மட்டுமல்லாமல் உயிராலும் காப்பாற்றுறது இல்லையா, அதனால் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, டெய்லியும் நாள்தோறும் நம்ம வந்து சூரியனை மதிக்க வேண்டும் என்பதுதான்.

மட்டுமல்லாமல் உயிராலும் காப்பாற்றுறது இல்லையா. அதனால் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, டெய்லியும் நாள்தோறும் நம்ம வந்து சூரியனை மதிக்க வேண்டும் என்பதுதான்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டைம் கரெக்டாக 5:17 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம கிட்ட ரசிச்சுக்கிட்டே இருக்கோம் இளமை புதுமை. சரி, இன்னைக்கு வந்து இன்னொரு ஒரு அழகான ஒரு நாள் என்ன அப்படின்னா வேர்ல்டு லாஃப்டர் டே அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது உலக சிரிப்பு தினம். என்ன இஷ்யூ இதுக்கெல்லாம் ஒரு தினமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் ஒரு தினம் இருக்குது. அதாவது மனிதர்களுடைய மனநலமும் உடல் நலமும் நம்ம நலமாகவும் இருக்கணும் அழகாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சிரிக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த சிரிப்பின்

அதனுடைய அர்த்தமும் அவசியமும் ரொம்ப அவசியம். சிரிப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண செயல் மட்டும் இல்லைங்க, அது மனசுக்கும் உடலுக்கும் ஒரு அருமருந்து. சும்மாவா சொல்லியிருக்காங்க, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னு. அதாவது சிரிப்பு நாம் ஒருத்தங்களை பார்க்கும்போது க்ரீட் பண்ணுறதுக்காக நம்ம சிரிப்போம் இல்லையா, அந்த சிரிப்பு கிடையாது, அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், புன்முறுவல்னு. பட் இந்த லாஃப்டர் டே அப்படின்னா கலகலகலன்னு சிரிக்கணும், வாய் விட்டு நம்ம வந்து நம்மளை அறியாமலே நம்ம சிரிக்கணும். அந்த மாதிரியான ஒரு சிரிப்பு வந்து நம்மளுடைய மனதிற்கும் உடலுக்கும் ஒரு மருந்து, மன அழுத்தத்தையே குறைக்குது, மன அமைதியையும் அதிகரிக்குது, நம்மளுடைய இதயத்திற்கு கூட ரொம்ப நல்லதுங்களாமாங்க. ஸோ உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியையே வந்து இந்த சிரிப்பு வந்து உயர்த்துது. எப்படி பார்த்தீங்களா, சாதாரண ஒரு செயல் தான், ஆனா அது பண்ற மேஜிக்கான ஒரு விஷயமா இல்ல இருக்கு. மனிதர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த உறவை வந்து வலுப்படுத்துதான் இந்த சிரிப்பு. சிரிப்பு அப்படிங்கிறது உள்ளத்தினுடைய ஒரு சுத்தமான ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள் உருவான விதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 1998 ஒரு மருத்துவர் மதன் கட்டாரியா அப்படிங்கிறவர் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார் லாஃப்டர் யோகா அப்படின்னு சொல்லிட்டு. காரணமே இல்லாம கூட சிரிங்க, சும்மாவது சிரிங்க அப்படிங்கிறாரு. அது செய்யறது மூலமாக நம்மளுடைய மனநலம் வந்து மேம்படும் அப்படின்னு சொல்லி உலகுக்கே எடுத்து காட்டியிருக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, தினமும் ஒரு 2 மினிட்ஸோ ஒரு 1 மினிட்டோ வந்து நம்ம வந்து மனதார சிரிக்க முயற்சிங்க. உங்க குடும்பத்தினரோட நண்பர்களோடைய சேர்ந்து சிரிங்க. ஏ அதை நினைச்ச ஐஸ்வர்யா சிரிக்கிறது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை நினைச்சு நம்ம சிரிச்சுக்க வேண்டியதான். அதாவது இப்போ கூட ஒரு சில விஷயங்கள் நம்ம நடந்துட்டு இருக்கோங்க வாழ்க்கையில, இதை அவன் நினைச்சு நம்ம 2 வருஷம் கழிச்சு சிரிப்போம், இதுக்கா நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான், இது இந்த இதுக்காக இவ்வளோ செலவு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு சிரிப்போம் இல்லையா. அந்த மாதிரி தான் இப்போ கூட நமக்கு நமக்கே தெரியாம ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ சிரிப்பால் ஒரு தொடங்கக்கூடிய ஒரு நாள் சந்தோஷமாக முடியக்கூடிய ஒரு நாள். இன்னும் சில பேர் சிரிக்கவே மாட்டாங்க, நீங்கள் எவ்வளோ காமெடி பண்ணாலும் சிரிக்க மாட்டாங்க. ஆனால் இன்னும் சில பேர் வந்து சிரிக்க ஆரம்பித்தா நீண்ட நேரம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மூச்சே விட முடியாத அளவுக்கு சிரிப்பாங்க, கண்களில் வந்து தார தாரையாக தண்ணி வரும். ஐயோ ஐயோ இவளுக்கு என்ன சிரிச்சு கண்ணில் இப்படி தண்ணி வருது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து நம்ம ரொம்ப மனசார சிரிக்கும்போது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகுதுங்களாமாங்க. முகம், இந்த கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணும்போது கண்களில் இயல்பாக நீர் அதிகமாக வருது. அதுக்காக நம்ம அழுகிறோம் அப்படிங்கிறது இல்லை, ஆனந்த கண்ணீர் அதிகமான ஒரு சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, சில சிரிப்பு வந்து வார்த்தையை கடந்து போகும், அது மனசு முழுக்க ஒரு சந்தோஷத்தை நிரம்பி கொடுக்கும். இப்போ ஒரு குழந்தை நம்ம பார்த்தாலே கேக்கப்பக்கன்னு சிரிக்குது, எதை பார்த்து இந்த குழந்தை இப்படி சிரிக்குது அப்படின்னு தோணும். ஆனால் அந்த குழந்தை சிரிக்கிறத பார்த்து நம்மளும் சிரிக்க ஆரம்பிச்சினோம் இல்லையா. அந்த மாதிரி தான் இப்போ நம்மளுடைய பப்ளி மாஸ் எப்படி சிரிக்கிறான்னு மட்டும் கேளுங்களேன். எப்படி சிரிச்சா பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்ச நேரமாச்சு நம்மளும் சிரிக்கணும்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இந்த நிகழ்ச்சி 5:25 இளமை புதுமை நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். நேற்றிலே நாளை 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு கோயம்புத்தூர் நகரத்தில் காவல்துறை மே 4 நாளைக்கு எங்கெங்கெல்லாம் வந்து மாற்றுப்பாதைகள், போக்குவரத்து மாற்றுப்பாதைகளை அறிவிச்சிருக்காங்க. எங்கெங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். தடாகம் சாலையில் இருக்கக்கூடிய அரசு தொழில்நுட்ப கல்லூரி GCT சுற்றியுள்ள பகுதிகளில் காலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும். காந்திபுரத்திலிருந்து வடகோவை மேம்பாலம் அவினாஷ்லிங்கம் கல்லூரி தடாகம் சாலை வழியாக மருதமலை செல்லக்கூடிய வாகனங்கள், சின்னாமணி சந்திப்பில் வலதுபுறம் திரும்பி கிழக்கு பெரியசாமி சாலை வழியாக தடாகம் சாலையில் சென்று லாலி ரோடு சந்திப்பு வழியாக மருதமலை நோக்கி போகலாம். மருதமலை, தொண்டாமுத்தூர் மற்றும் வடவல்லியிலிருந்து நகருக்குள்ள நுழையக்கூடிய வாகனங்கள் லாலி ரோடு சந்திப்பில் வலதுபுறம் திரும்பி கௌலி பிரவுன் சாலை மற்றும் DB சாலை வழியாக மேட்டுப்பாளையம் சாலையை அடையலாம். காந்தி பார்க் மற்றும் பூசாரி பாளையத்திலிருந்து TVS நகர் வழியாக தடாகம் ரோடு, GCT அல்லது கணுவாய் நோக்கி செல்லக்கூடிய பேருந்துகளும் பிற வாகனங்களும் மேட்டுப்பாளையம் சாலையை அடைந்து தங்களுடைய பயணத்தை தொடரலாம். TV சாமி ரோடு இந்த வெஸ்ட் ரோடை வந்து பயன்படுத்திக்கலாம். தடாகம் சாலை மற்றும் இடையர்பாளையத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் வந்து NSR ரோடு சந்திப்பில் திரும்பி மேட்டுப்பாளையம் சாலையை அடையலாம். NSR சாலை மற்றும் அழகேசன் சாலை வழியாக போகலாம். அதே போல கட்டுப்பாடு காலத்தில் தடாகம் சாலை, மேட்டுப்பாளையம் சாலை, மருதமலை சாலையில் கனரக வாகனங்கள் அனுமதிக்கப்படாது. லாலி ரோடு சந்திப்பிலிருந்து GCT வரையிலும் பாரதி பார்க் சாலை, ராஜா அண்ணாமலை சாலை சந்திப்பிலிருந்து GCT வரையிலும் இருக்கக்கூடிய சாலையில் தனியார் மற்றும் பொது வாகனங்கள் இரண்டுக்குமே முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த மாற்றுப்பாதைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எந்தெந்த ரூட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. கவனமாக இந்தந்த ரோடுகளில் போகும்போது மாற்று பாதைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் டைம் கரெக்டாக 5:34 ஆயிட்டுக்கூடிய இந்த நேரத்தில் இளமை புதுமை நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கோம். இன்றைக்கி மிக முக்கியமான இன்னொரு தினமும் கூட. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டே, அதாவது பத்திரிகை சுதந்திர தினமும் இன்றைக்கி வந்து கடைபிடிக்கப்படுது. செய்திகளை யார் வேணாலும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் உண்மையை பயமில்லாமல் வெளியில் சொல்லக்கூடிய அந்த ஒரு சுதந்திரம் வந்து வேணும். அதற்காகவே இந்த ஒரு தினம் கடைபிடிக்கப்படுது. ஸோ இந்த மீடியா அப்படிங்கிற அந்த சுதந்திரத்தை காப்பதற்காகவும் உண்மையான செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் பத்திரிகையாளர்களுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ சில இடங்களில் பத்திரிகையாளர்கள் உண்மையை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி முயற்சிக்கும் போதே பல விதமான ஆபத்துகளை வந்து சந்திக்கிறாங்க. அதனாலேயே அவங்களுடைய ஒரு துணிச்சலுக்கே வந்துட்டு இந்த நாள் வந்து மிகப்பெரிய ஒரு சல்யூட் கொடுக்க வேண்டிய ஒரு நாள். நம்ம வந்து ஒரு நியூஸ் பார்க்குறோம், காலையில் எழுந்திரிச்சோடனே காஃபி குடிச்சிட்டு ஒரு மொபைலில் வந்து ஸ்க்ரால் பண்ணுறோம், ஏதோ ஒரு நியூஸ் வருது. ஆனால் அந்த ஒரு நியூஸ் சொல்வதற்கு பின்னாடி எத்தனை ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா உண்மையை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு பல பேர் ரிஸ்க் எடுக்கிறாங்க. அதுவும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்தால் இது ஃபேக்காக இருக்குமோ, இது வதந்தியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு உண்மையான நியூஸை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய நம்ம நியூஸ் பேப்பரை வந்து, அதுவும் நம்பகத்தன்மையான நியூஸ் பேப்பர்ஸை நம்ம படிக்கிறோம் இல்லையா. ஏன்னா இப்போல்லாம் வந்து உண்மையை விட ஃபேக்கான நியூஸ் நிறைய வருது. அதனாலேயே வந்து இந்த ஃப்ரீடம், நம்ம வந்து சுதந்திரத்தை கொடுக்கணும், அதே போல் உண்மை பேசுகிற குரலுக்கு நம்ம சல்யூட் கொடுக்கணும். உண்மை இப்போ ஒரு நியூஸ் நான் சொல்கிறேன், நான் சொல்லிடுவேன், ஆனால் வந்து நமக்கு இந்த நியூஸ் தான் கொடுக்கணும், இது நீ பேசக்கூடாது, இதுதான் நம்ம பேசணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெல்ல தெளிவான உண்மையை உரக்கச் சொல்லக்கூடிய ஒரு நியூஸை தான் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி அந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதிகமான மெனக்கெடல்களை சந்திப்பார்கள். அதனால் அந்த அதிகாரிகளுக்கும் சரி பத்திரிகையாளர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு அவங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க், அவங்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு துணிச்சலுக்கு இந்த நாள் வந்து கண்டிப்பாக ஒரு பிக் சல்யூட் கொடுத்தே ஆகணும். அதனால் நம்ம ஃபேக்கான நியூஸை வந்து ஷேர் பண்ணக்கூடாது, ஃபேக்டான நியூஸா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஷேர் பண்ணணும். அதனால் ஒரு கப் காப்பியோட இந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அதோடு சேர்த்து ஒரு செய்தியும், அந்த ஒரு செய்திக்காக எவ்வளவு பேர் உழைக்கிறாங்க அப்படிங்கிறதை நம்ம யோசிக்கணும். இந்த உலக பத்திரிகை சுதந்திர தினம் உண்மையை சொல்லக்கூடிய குரலுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு நாள். வதந்திகளை பரப்பாமல் உண்மையை உரக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 5:37 இப்போ உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, 4 ஸ்டூடெண்ட்ஸ் படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டைம் கரெக்டாக 5:47 ஆகிட்டுக்கக்கூடிய இந்த நேரத்தில் இளமை புதுமை நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்னென்னலாம் முக்கியமான தினங்கள் இருக்குது ஒன்றொன்னா எடுத்து லிஸ்ட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கோம். அதில் இன்னொரு முக்கியமான நாள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு உலக சிறுத்தை தினம். அதாவது இந்த வேகமான சாமர்த்தியமான ஒரு காட்டு விலங்குன்னா நம்ம வந்து சிறுத்தையை சொல்லலாங்க. தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அழகான அந்த கருப்பு புள்ளிகளோட பார்க்கும்போது ஆஹா என்ன ஒரு அழகாக க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய சேட்டைகளை பார்க்கும்போது தான் மனசுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து வேட்டையாடுவதிலிருந்து இந்த மரங்களில் கடகடான்னு ஏறுவதிலிருந்து பயங்கர ஷார்ப்பாமாங்க இந்த சிறுத்தைகள். வந்து இப்போ இதனுடைய நாளினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது தற்போது இது வந்து அழிவினுடைய ஒரு ஆபத்தில் இருக்குது. இந்த காடுகள் அழிக்கப்படுவதிலிருந்து வேட்டையிலிருந்து இது வந்து மிக முக்கியமான ஒரு காரணங்களாக

மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே இந்த நாளினுடைய மிக முக்கியத்துவமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுத்தைகள் வந்து இந்த சூழலியல் சமநிலையை வந்து காப்பாற்றுறதுல மிக முக்கியமான பங்கு இருக்கு. இல்லைன்னா இந்த இயற்கையினுடைய சமநிலை கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் பூனைகளை வளர்த்தி நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த பூனைக்குட்டியுடைய சூப்பர் ஃபாஸ்டஸ்ட் ஒரு வேர்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிறுத்தைகளை நம்ம சொல்லலாம். இப்போ இந்த சிறுத்தையுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய பிழைப்பிற்கான ஒரு போராட்டத்தை அது சந்தித்து கொண்டிருக்கிறது. எப்படியாச்சும் நம்மளும் இந்த பூமியில் நம்மளும் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோமோ அதே மாதிரி அதனுடைய வீட்டில் அது ஜாலியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிது. ஸோ வாழ்க்கை தொடரணும், உயிர் பிழைக்கணும். ஸோ இந்த மாதிரி மனிதன் மட்டுமல்லாமல் இந்த உயிரினத்திற்கும் இந்த பூமி சமமானது அப்படிங்கிறத வந்து மக்களிடையே கொண்டு போகத்தான் இந்த ஒரு நாள் வந்து கடைபிடிக்கப்படுது. 5:49 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்போ அடுத்ததாக முதல்வன் படத்திலிருந்து பாட்டு.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. டைம் கரெக்டாக 5:55. நம்ம வந்து நிறைவான நேரத்துக்கே வந்துட்டோம். இன்றைக்கி வந்து எத்தனை நாட்கள் எத்தனை சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உலக சூரிய தினம், உலக சிரிப்பு தினம், உலக சிறுத்தை நாள், அதே போல் பத்திரிகை சுதந்திர நாள், இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாங்க. அத்தனையும் ஒரு கலவையான ஒரு நாளாக தான் இன்றைக்கி பல வெரைட்டி ஒன்றில் ரெண்டில் பல வெரைட்டி நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, ஒரே நாளில் இத்தனை விதமான நாட்கள் இருக்குது இல்லையா. சூரியன் மாதிரி நம்மளுடைய லைஃப் வந்து அப்படியே பிரைட்டாக இருக்கணும். அதே மாதிரி சிரிப்பை மறக்காமல் மற்றவங்க எல்லாத்துக்குமே அந்த சிரிப்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருங்க. சிரித்த மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய தாட்ஸ், நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்க, உண்மையை மட்டும் உரக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்தா லைஃப் வந்து எப்பவுமே ஸ்வீட்டா என்ஜாயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நிகழ்ச்சியில நிறைவான பாட்டு நமக்காக பீமா படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. இந்த பாடலோட நானும் கிளம்பிக்கிறேன். நிகழ்ச்சியில இதுவரைக்கும் உங்க கூட இணைஞ்சிருந்தது நான், உங்க ஐஸ்வர்யா.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் பண்பலை 103 ஒலிபரப்பு. நேரம் 6 மணி. பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை கேட்கலாம்.

சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் பாடியதை கேட்டோம். 6:51 ஆகாஷவாணி 103 பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் திரையில் பக்தி இசை.

சுந்தரமூர்த்தி நாயனார் திரைப்படத்திற்காக பாடல் கிட்டும் 6:18 ஆகாஷவாணி 101.1 பண்பலை கோவையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை.

0: வெள்ளை ரோஜா திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் குழுவினர் பாடியதை கேட்டோம். நேர்களே கேட்ட அந்த பாடலோடு திரையில் பக்தி இசை நிறைவுற்றது. பொன்மாலை பொழுது தொடர்ந்து கேட்கலாம். 6:40
1: இசையோடு என்றும் நீங்கள்
0: நேரம் 6:27 நம்ம ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல இன்னைக்கும் நாளைக்கும் நமக்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ராத்திரி 7:25 ஏறமோறும் முதல்ல உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து காங்கேய மாடுகளின் மரபியல் முன்னேற்றத்தில் பாரம்பரிய ரேக்லா வண்டிகளின் பங்களிப்பு குறித்து, உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விலங்கின மரபியல் மற்றும் இனவிருத்தித்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் வினோத்ராஜ் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். 8:05 இதம் ரித்தம், 9:30 காலத்தை வென்ற காவிய பாடல்களின் மயிலிறகு கேட்கலாம். 10:05 மெலடி மிட்டுகள். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நேர்லே நாளை காலை 9:05 முதல் 1:45 வரை மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் இடையிடையே செய்தி அறிக்கைகளோடு சென்னையிலிருந்து நேரலையில் நீங்கள் கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள். காலை 6:00 காலை தென்றல் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன், தொடர்ந்து சான்றூர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் அரங்க இல வள்ளியப்பன் அவர்கள், தொடர்ந்து காலை 6:55 நலமே விழக காலை 7:00 முதல் 9:00 வரை வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக் ஃபாஸ்ட் ஷோ. இதில் காலையில் 7:30 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் சமத்துவராணி அவர்கள் தொடர்ந்து நம்மை சுற்றியாகின. நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சி உங்களுக்காக இடம்பெறும். இருதய நலன் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் இருதய நல மருத்துவர் மற்றும் இருதய நலத்துறை பேராசிரியர் தர்மராஜன் அவர்கள். நிகழ்ச்சி நாளை மாலை 4:00 கெட்ஸ் இட் கோ கேம் ஷோ உங்களுக்காக, மாலை 5:00 சித்திர செவ்வானம் திருநங்கை பரதநாட்டிய கலைஞர் டி ராஜகுமாரி அவர்கள் இடம்பெறுகிறார். நாளை 7:25 ஏறுமூறும் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கான மரங்களின் தேவை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். 8:05 இதம் ரித்தம், 9:30 மயிலிறகு, 10:05 மலடி மிட்டுகள். இதுவரை ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல இன்னைக்கும் நாளைக்கும் நாம கேட்க இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். இன்னும் சில நொடிகளில் 6:30 மாநில செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு

0: உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேஜை என்ற விகிதத்தில் அவை எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபட்ட 360,000 அலுவலர்களில் 288,000 பேர் தபால் வாக்குகளை பதிவு செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தவிர தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறை அலுவலர்கள், தேர்தல் கண்காணிப்பு குழுக்களில் பணியாற்றியவர்கள் என 336,000 பேர் தபால் வாக்குகளாகவும், 110,000 பேர் தேர்தல் பணிச்சான்றிதழ் பெற்று நேரடியாக வாக்குச்சாவடிகளிலும் தபால் வாக்குகளை செலுத்தியுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 173,000 பேர் தபால் வாக்கு செலுத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேவை வாக்காளர்கள் 18,000 பேர் வாக்களித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதற்கிடையே மாவட்டங்களில் வாக்கு எண்ணும் பணிக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து எமது செய்தியாளர்களிடம் நேரடியாக கேட்கலாம். முதல்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க தனசேகர்.
1: அதாவது பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளான உமிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூவிருந்தவள்ளி, ஆவடி, அம்பத்தூர், மதுரவாயல், திருப்பத்தூர் ஆகிய 10 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பெருமாள்பட்டு மற்றும் செவ்வாய்ப்பேட்டை தொழிற்பயிற்சி கல்லூரி மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. ஒவ்வொரு இடங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு அமைக்கப்பட்டுள்ளது. முதல் அடுக்கு அதாவது இன்னர் பெரிஃபெரி என்று சொல்லக்கூடிய இருப்பு அறையை ஒட்டியிருக்கும் இடங்களில் மத்திய காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். 2ம் வளையம் அதாவது அதற்கு அடுத்து இருக்கும் பெரிஃபெரி, அதை தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். 3வது வெளிப்புற பாதுகாப்பு அடுக்கில் கல்லூரியின் நுழைவாயிலிருந்து வாக்கு எண்ணும் மையத்தின் நுழைவாயில் வரைக்கும் மாநில காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு மையங்களிலும் ஒரு காவல் உதவி ஆணையர் தலைமையில் 2 இடங்களையும் சேர்த்து 387க்கும் மேற்பட்ட சிசிடிவி பொருத்தப்பட்டு வளாகம் முழுவதும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கைக்கான ஆயத்த பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: கோவை மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கு ஹரிஹரன்?
2: வணக்கம். நீங்க குறிப்பிட்டதை போல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்குள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தடாகம் சாலையில் அமைந்துள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் நாளை எண்ணப்பட இருக்கிறது. இதற்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறையினர் கோயம்புத்தூர் மாநகரம் முழுவதும் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக வாக்கு எண்ணும் மையம் அமைந்துள்ள தடாகம் சாலை, வடவள்ளி, இடையார்பாளையம், சாய்பாபா காலனி ஆகிய பகுதிகள் தற்காலிக சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு இந்த பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பை மீறி ட்ரோன்கள் பறக்க விடுவோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. அதேபோல் வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெற உள்ளதையொட்டி தடாகம் சாலை, மேட்டுப்பாளையம் பிரதான சாலை, சாய்பாபா காலனி இணைப்பு சாலைகள் ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து மாற்றத்திற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையமான அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதில் மாவட்ட காவல்துறையினரோடு மத்திய பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வெப் கேமராக்களின் மூலம் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் வரக்கூடிய வாகனங்கள், வரக்கூடிய நபர்கள், கொண்டுவரக்கூடிய பொருட்கள் அனைத்துமே லைவ் ஸ்ட்ரீமிங் தொழில்நுட்பம் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நாளை வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரக்கூடிய நபர்கள் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: இதேபோல நாமக்கல் மாவட்டத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளரிடம் கேட்கலாம். கண்ணன், அங்கு வாக்கு எண்ணிக்கைக்காக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு?
3: நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி மையம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. காலை 8 மணி அளவில் தபால் வாக்குகளும் அதனைத் தொடர்ந்து 8:30 அளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. மொத்தமாக மாவட்டத்தில் 12,12,630 பேர் வாக்களிக்கின்றனர். தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் தலா 6 மேசைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக ஒவ்வொரு

0: சட்டசபை தொகுதிக்கும் தலா 14 மேசைகள் வீதம், 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மொத்தம் 84 மேசைகள் போடப்பட்டுள்ளன. ஒரு சட்டசபை தொகுதிக்கு தலா 17 மேற்பார்வையாளர்கள், 17 உதவியாளர்கள், 17 நுண்பார்வையாளர்கள் என மொத்தம் 306 அலுவலர்கள் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடுகின்றனர். அதேபோல தேர்தல் முடிவுகளை அவ்வப்போது வழங்குவதற்காக நவீன ஊடக மையமும் அமைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. வாக்கு எண்ணிக்கையின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி சு விமலா தலைமையில் துணை ராணுவ படையினர் உட்பட சுமார் 700 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தேர்தல் முடிவுகள் வெளியாகின்ற நேரத்தில் அரசியல் கட்சியினர் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபடும் போது எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்களும் நடக்காமல் இருக்க அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் துணை ராணுவம் மற்றும் காவல்துறையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர்.
1: வாக்கு எண்ணும் பணிக்கான ஏற்பாடுகள் குறித்து தகவல்களை வழங்கிய செய்தியாளர்களுக்கு நன்றி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு நாளை காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு மனு ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு ஆர் எஸ் பாரதி நம்பிக்கை தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பியுள்ளதாக குறிப்பிட்டார். இதனையே தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும் என்றும் திரு நாராயணன் திருப்பதி கூறினார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், தென்காசி, திருநெல்வேலி உள்பட 15 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 2 வாக்கு எண்ணும் மையங்களில் 8 சட்டப்பேரவை தொகுதிகளுக்குட்பட்ட வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு கந்தசாமி கூறியுள்ளார். திருச்சியில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் 288 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றது. 3 20-20 மற்றும் 2 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: நீங்கள் நமது ஆகாஷவாணி 103 கோயம்புத்தூரில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். நேர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல 6:40 ஆயிட்டு இருக்குங்க. பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில மறுபடியும் சந்திக்கிறதுல சந்தோஷங்க. இன்னைக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் கிரக பிரவேசம், ஒரு குடும்பத்தின் கதை, தென்னங்கீற்று மற்றும் உறவு சொல்ல ஒருவன் போன்ற திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் நீங்கள் கேட்க போகிறீங்க.

நெக்லே கேட்ட அந்த பாட்டு ஒரு குடும்பத்தின் கதை திரைப்படத்திற்காக கே ஜெயசுதாஸ் பி எஸ் அஸ்ரேகா பாடியது சங்கர் கணேஷ் இசையில். 6:44 ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம். கோயம்புத்தூரில் அதிகபட்ச வெப்பநிலையாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24. ஈரோட்டில் அதிகபட்ச வெப்பநிலையாக 39 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் திருப்பூரில் அதிகபட்ச வெப்பநிலையாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் சேலம் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் நீலகிரியில் அதிகபட்ச வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும் பாலக்காட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகும். ஈரோட்டை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு உண்டு. நெல்லை இதுவரை சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம் கேட்டீர்கள்.

நீங்களே கேட்டோம் அந்த பாடல். தென்னங்கீற்று திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது ஜி கே வெங்கடேஷ் இசையில். 6:52 ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூரில் கேட்டுட்ருக்கீங்க அந்த நிகழ்ச்சி போன் மாலை பொழுது. போக்குவரத்து நெரிசல் பற்றிய அறிவிப்பு உக்கடம், அதே மாதிரி அவினாஷ் ரோடு லட்சுமி மில்ஸ் ஹோப்ஸ் காலப்பட்டி பிரிவு, காந்திபுரம் கிராஸ்கட் ரோடு டவுன்ஹால் கடைவீதி சிங்கானல்லூர் சாய்பாபா கோயில் கவுண்டர் மில்ஸ் துடியலூர், ஸோ இங்கெல்லாம் வந்து லேசான போக்குவரத்து நெரிசல் இருக்குது, பார்த்து போங்க. அதே மாதிரி திங்கட்கிழமை நாளை 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறுது இல்லைங்களா, ஸோ அதுக்காக வந்து தடாகம் சாலையில் இருக்கக்கூடிய அரசு தொழில்நுட்ப கல்லூரியை அதாவது GCT அந்த காலேஜை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் போக்குவரத்து மாற்றுப்பாதைகளை அறிவிச்சிருக்காங்க. காலை 6 மணியிலிருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் இந்த கட்டுப்பாடுகள் அமலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. காந்திபுரத்திலிருந்து வடகோவை மேம்பாலம் அவினாசிலிங்கம் கல்லூரி தடாகம் சாலை வழியாக மருதமலை செல்லக்கூடிய வாகனங்கள், சிந்தாமணி சந்திப்பில் வலதுபுறமா திரும்பி கிழக்கு பெரியசாமி சாலை வழியாக தடாகம் சாலையில் சேர்ந்து லாலி சாலை சந்திப்பு வழியாக மருதமலை நோக்கி போகலாங்க. மருதமலை தொண்டாமுத்தூர் மற்றும் வடவள்ளியிலிருந்து நகருக்குள்ளே நுழையக்கூடிய வாகனங்கள் லாலி சாலை சந்திப்பில் வலதுபுறமாக திரும்பி கௌலி பிரவுன் சாலை மற்றும் TB சாலை வழியாக மேட்டுப்பாளையம் சாலையை அடையலாம். அதே மாதிரி காந்தி பார்க் மற்றும் பூசாரிப்பாளையத்திலிருந்து TVS நகர் வழியாக தடாகம் சாலை GCT இல்லைனா கணுவாய் நோக்கி செல்லக்கூடிய பேருந்துகளும் பிற வாகனங்களும் மேட்டுப்பாளையம் சாலையை ரீச் பண்ணி அங்கிருந்து உங்களோட பயணத்தை தொடரலாம். TVசாமி ரோடு வெஸ்ட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி தடாகம் சாலை மற்றும் இடையார்பாளையத்திலிருந்து வரக்கூடிய நகராதி நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் NSR சாலை சந்திப்பில் திருப்பி விடப்பட்டு மேட்டுப்பாளையம் சாலையை அடைய NSR சாலை மற்றும் அழகேசன் சாலை வழியாக போகணும். கட்டுப்பாட்டு காலத்தில் தடாகம் சாலை மேட்டுப்பாளையம் சாலை மற்றும் மருதமலை சாலையில் கனரக வாகனங்கள் வந்து அனுமதிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லவ்லி சாலை சந்திப்பிலிருந்து GCT வரையிலும் பாரதி பார்க் சாலை ராஜா அண்ணாமலை சாலை சந்திப்பிலிருந்து GCT வரையிலும் இருக்கக்கூடிய சாலையில் தனியார் மற்றும் பொது வாகனங்கள் இரண்டுக்குமே முழுமையாக தடை விதிக்கப்படும் அப்படின்ற விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த சைடெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு உங்களோட ஸ்கெடியூலை மாற்றிக்கோங்க, ஓகேங்களா. ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூரில் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 6:55

நேர்களை கேட்டு அந்த பாட்டு உறவு சொல்ல ஒருவன் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது விஜயபாஸ்கர் இசையில். 6:59 நிமிடம் ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூரில் பொன்மாலை பொழுது கேட்டுட்ருக்கீங்க.

0: அமுதே அழகே அழிவே நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? மனிதனுக்கு எத்தனை கண்கள்? எப்படி சொல்லு பார்க்கலாம்?
1: உங்க கண்ணீர் அந்த கண் வந்து நகை கண்ணீர் பதில் உண்டு.
0: வெரி வெரி குட். புதிதாய் தெரியும் இந்த குரல் என்று சொல்லு. இந்த குடும்பம் என்பது என்ன?
1: இரண்டுக்கு மேலே எப்போதுமே நான்
0: இல்லை.

எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது ஒரு குடும்பத்தின் கதை திரைப்படத்திற்காக. இணைந்திருக்கின்றோம் நேர்களே பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில். நமது ஆகாஷ்வாணி 103 கோயம்புத்தூரில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். அம்மன் TRY TMT கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது ஒரு குடும்பத்தின் கதை திரைப்படத்திற்காக. இணைந்திருக்கின்றோம் நேர்களே பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில். நமது ஆகாஷ்வாணி 103 கோயம்புத்தூரில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.

கே ஜே யேசுதாஸ் பாடியது. தென்னங்கீற்று திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். நேயர்களே, உங்கள் நினைவுக்கு நமது ஆகாசவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 9:10 மணிக்கு ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: எம் சவுந்தரராஜன் பாடியது கிரகப்பிரவேசம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம்.
1: நேரம் 7:10, ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன்.
2: மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்றது. மயிலாடுதுறை, பூம்புகார் மற்றும் சீர்காழி ஆகிய 3 தொகுதிகளை கொண்ட மாவட்டத்தில் மொத்தம் 735,135 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். இதற்காக 951 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இதில் 54 மையங்கள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. பூம்புகார் தொகுதியில் 13 வேட்பாளர்களும், சீர்காழி தொகுதியில் 10 வேட்பாளர்களும், மயிலாடுதுறை தொகுதியில் 20 வேட்பாளர்களும் போட்டியிட்டனர். தேர்தலுக்காக 1504 வாக்குப்பதிவு எந்திரங்கள், 1140 கட்டுப்பாட்டு எந்திரங்கள் மற்றும் 1235 விவிபேட் எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. பாதுகாப்பு பணியில் 216 துணை ராணுவத்தினர், வெளிமாநிலத்தைச் சேர்ந்த 256 ஊர்காவல் படையினர் உட்பட 1668 போலீசார் ஈடுபட்டனர். மேலும் 4564 தேர்தல் பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டனர். இறுதியில் சீர்காழி தொகுதியில் 82.44%, மயிலாடுதுறை தொகுதியில் 79.67% மற்றும் பூம்புகார் தொகுதியில் 84.09% வாக்குகள் பதிவாகின. மொத்தம் மாவட்டத்தில் 82.14% வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்திய பள்ளி கல்வி விளையாட்டு ஆணையம் சார்பாக 69வது தேசிய அளவிலான கடற்கரை கைப்பந்து போட்டியானது கோவா மாநிலத்தில் உள்ள மிதான்மர் கடற்கரையில் நடைபெற்றது. இதில் தமிழக அணி சார்பாக சீர்காழி

0: பெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியைச் சார்ந்த மாணவி ராகவி 17 வயதுக்குட்பட்ட பிரிவில் தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். மேலும் 10ஆம் வகுப்பு மாணவர் விஸ்வா 17 வயதுக்குட்பட்ட பிரிவில் தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். 2 தங்கப்பதக்கங்களை வென்று தமிழகத்திற்கும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளவர்களை அனைவரும் வெகுவாக பாராட்டினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குன்னம் கிராமத்தில் ஐயனார் கோவில் குளத்தை பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பயன்படுத்தி வந்துள்ளனர். அப்பொழுது முதலை இருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அச்சுறுத்தி வந்த முதலையை மீட்க சீர்காழி வனச்சரக அலுவலர் அயூப்கான் தலைமையில் வனவர் வனக்காப்பாளர் சுமார் 7 அடி நீளம் கொண்ட 50 கிலோ எடை கொண்ட முதலையை மீட்டு வனத்துறையினர் அணக்கரை பகுதியில் பாதுகாப்பாக விட்டனர். காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை சமாளிக்க வெப்ப ஆலை மேலாண்மை மற்றும் தணிப்பு நடவடிக்கைகள் மிகவும் அவசியமானவை என அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கண்காணித்து அதற்கேற்ற நீர்ப்பாசன மேலாண்மையை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறைகளை பயன்படுத்துவது பயனுள்ளதாக இருக்கும். காலை அல்லது மாலை நேரங்களில் மட்டுமே பாசனம் செய்ய வேண்டும். பயிர்களின் வெப்பத்தை குறைக்க நிழல் வலை மற்றும் மூடாக்கு முறைகளை பயன்படுத்தலாம். மேலும் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பகல் நேரத்தில் தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். குறைந்த நீர் தேவையுள்ள கம்பு, ராகி, சிறுதானியங்கள் மற்றும் பயிர் வகைகள் போன்ற பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் நீர் பயன்பாட்டை குறைக்கலாம். விதைப்பு காலத்தை மாற்றி அமைப்பதும் வெப்ப தாக்கத்தை குறைக்க உதவும். மா, எலுமிச்சை, கொய்யா மற்றும் காய்கறி பயிர்களுக்கு அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் நீர் தெளிப்பதன் மூலம் மலர் உதிர்வை தடுக்கலாம். களை கட்டுப்பாட்டை மேற்கொண்டு மூடாக்கு முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் நீர் விரயம் குறைக்கப்படும். மேலும் அதிக வறட்சி நிலை காணப்படும் போது பொட்டாசியம் குளோரைடு கரைசல் தெளிப்பது பயிர்களை பாதுகாக்க உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் அனைவரும் பயிர் காப்பீடு செய்து கொள்ள வேண்டும். நீர்ப்பாசன வசதி உள்ள இடங்களில் மட்டுமே சாகுபடி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றுமாறு மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டுள்ளார்.
1: தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் செயல்படும் விளையாட்டு விடுதிகளில் 2026-27 ஆண்டிற்கான செயற்கைக்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 7, 8, 9 மற்றும் 11 வகுப்புகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் www.sdat.tn.gov.in இணையதளம் மூலம் May 3 மாலை 6 வரை விண்ணப்பிக்கலாம். மாவட்ட அளவிலான தேர்வு போட்டிகள் May 7 மாணவர்களுக்கும் May 8 மாணவியர்களுக்கும் மயிலாடுதுறை சாய் விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளது. மேலும் தகவல்களுக்கு 9514000777 மற்றும் 7401703459 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன். சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். ஆதார் அட்டையில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கம்போடியா உடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசயர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நமது விண்வெளி பயணத்தில் மிகப்பெரிய சாதனை இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது இளையோரின் புதுமை கண்டுபிடிப்புகளின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பெங்களூரைச் சேர்ந்த புத்துழல் நிறுவனமான கேலக்ஸ் ஐ வடிவமைத்துள்ள இந்த செயற்கைக்கோள் அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலிருந்து Falcon 9 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. மேற்கு வங்கம், தமிழகம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன.

0: இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 293 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி 77 மையங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மையங்களில் 200 கம்பெனிகளின் மத்திய படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். முதல் முறையாக காவல் பார்வையாளர்கள் இப்பணியை கண்காணிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். தமிழகத்தில் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. கேரளத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் 3 பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாமில் 40 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் பணிகள் வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ளப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட பார்வையாளர்கள் வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்க உள்ளதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த மையங்களில் வாக்கு எண்ணும் பணி காலை 8 தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் காலை 8:30 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதேபோல் கர்நாடகாவின் பாகல்கோட், தெற்கு தாவணகரே, நாகாலாந்தின் கோரிடாங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ராகுரி, பாராமட்டி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் நாளை எண்ணப்படுகின்றன. அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசியல் அமைப்புகள், தேர்தல் ஆணையம், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஊடகங்களை தாக்கி வந்த எதிர்க்கட்சிகள் நீதித்துறை மீதும் தாக்குதலை தொடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளத்திற்கே இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணராமல் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாகத்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல்களில் மக்கள் உரிய பாடம் புகட்டி வருவதாக திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக அளவில் செய்யப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 46% இந்தியாவில் செய்யப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் உலகிற்கே இந்தியா வழிகாட்டியாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆதார் அட்டைகளில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றை பொதுமக்கள் நம்ப தேவையில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களிடையே தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு நாளை காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இந்தோர் பீத்தம்பூர் பொருளாதார வழித்தடத்திற்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த திட்டத்திற்கான முதல்கட்ட பணிகள் 2,360 ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் கூறினார். இந்த திட்டத்திற்காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு 60% நிலம் வீட்டு மனைகளாக அவர்களுக்கு திருப்பி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டிலேயே முதன்முறையாக இந்த முறை செயல்படுத்தப்படுவதாகவும் திரு மோகன் யாதவ் கூறினார். பஞ்சாபில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி அரசு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுனில் ஜாக்கர் தலைமையிலான பிஜேபி குழுவினர் ஆளுநர் திரு குலாம் சந்த் கட்டாரியாவை சந்தித்து புகார் மனுவை சமர்ப்பித்தனர். அம்மாநில சட்டப்பேரவையின் ஒருநாள் சிறப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் மது அருந்துவிட்டு பங்கேற்றதாகவும் அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆளுநர் விரிவான அறிக்கை கோர வேண்டும் என்றும் பிஜேபி அந்த மனுவில் கோரியுள்ளது. ஜார்க்கண்டில் 36 பேர் கொண்ட

0: அரசியல் விவகாரங்களுக்கான குழுவை காங்கிரஸ் ஏற்படுத்தியுள்ளது. அம்மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணி அரசில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் இந்த குழு உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாக அறிவித்துள்ளது. கம்போடியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். இந்த கூட்டு பயிற்சி கம்போடிய விமானப்படை பயிற்சி மையத்தில் நாளை தொடங்கி வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்காக ஈரான் முன்வைத்த புதிய திட்டம் ஏற்புடையதல்ல என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அணு ஆயுதங்கள் உருவாக்கப்பட மாட்டாது என்ற உறுதிமொழிகள் இதில் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்சில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர், 16 பேர் காயமடைந்தனர். அந்நாட்டின் வடகடலோர பகுதியில் 82 பேருடன் சென்று கொண்டிருந்த இந்த படகு என்ஜின் கோளாறு காரணமாக விபத்துக்குள்ளானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களில் 3 பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். இதில் பயணம் செய்தவர்களில் பெரும்பாலானவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் என்றும் இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திரா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், சிக்கிம், கேரளம், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு சத்தீஸ்கர் முதல் குமரி கடல் வரை தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று 3 முதல் 5 தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், 6 முதல் 8 தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும்.
0: 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட்டி, முஸ்கான் உட்பட 10 பேர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் வரும் 23 தேதி தொடங்கி 31 தேதி வரை நடைபெறவுள்ளது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. 3 20 மற்றும் 2 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். ஆதார் அட்டைகளில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கம்போடியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நிலையத்தில் நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். எதிர்பார்க்கப்படும் வானிலை கோயம்புத்தூரில் வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 36° C முதல் 38° C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25° C முதல் 26° C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-75% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 30-35% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 6-18 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரை. கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டும். வேளாண் அறிவுரைகள். கோவை, ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழையுடன் 4-18 கிலோமீட்டர் வரை

0: காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழையுடன் இடி, மின்னல் மற்றும் அதிக காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் பயிர்கள் மற்றும் கால்நடைகளை பாதுகாக்க தகுந்த முன்னேற்பாடு செய்ய வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பு பயிருக்கு நீர் பாய்ச்சுவதை தள்ளி போடவும் அல்லது மண்ணின் ஈரத்தை பொறுத்து நீர் பாய்ச்ச வேண்டும். குருத்து மாவுப்பூச்சி தென்படின் இமிட்டாக்ளோரேபிரிட் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தெளிக்க வேண்டும். தற்போதைய வானிலையில் காய்கறி பயிர்களில் சிலந்தி பூச்சி தாக்குதல் வர வாய்ப்புள்ளது. எனவே அடிக்கடி கண்காணித்து பென்சாகுயின் 2 மில்லி லிட்டர் மருந்தினை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். இடி, மின்னல் மற்றும் அதிக காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் 7 மாத வயதுடைய வாழைகளுக்கு சரியான முட்டு கொடுத்து சாயாமல் பாதுகாக்க வேண்டும். வாழையில் வாடல் நோயை மேலாண்மை செய்ய ட்ரைகோடெர்மா விருடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும். கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னை மரத்தைச் சுற்றி உள் உற்சாய்வு வட்டவடிவ பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேறு பகுதிகளில் சேமிக்க முடியும். அதிக வெப்பநிலை காரணமாக ரூகூஸ் வெள்ளை ஈ தாக்கம் அதிகரிக்கிறது. ரூகூஸ் சுருள் ஈ மேலாண்மை செய்ய பரிந்துரைக்கப்பட்ட உரங்களுடன் 50 கிலோ தோளு உரம் இட வேண்டும். ஒரு மரத்துக்கு அசோஸ்பைரில்லம் 200 கிராம், பாஸ்போ பாக்டீரியா 200 கிராம், வேர் உட்பூசணம் 100 கிராம், பாசிலஸ் சப்டிலஸ் 200 கிராம், ட்ரைகோடெர்மி 200 கிராம் என்ற அளவில் 1 வருடத்திற்கு இடவும். வேர் பகுதியில் கோகோ கான் 5 லிட்டர் திரவத்தை 150 லிட்டர் தண்ணீர், 10 கிலோ வெல்லம், 5 லிட்டர் தயிர், 500 கிராம் உப்பு சேர்த்து நன்கு கலக்கி பிறகு 5-7 நாட்கள் வைத்து பிறகு வளர்ந்த பிறகு 2 லிட்டர் நுண்ணுயிர் கலவை எடுத்து 8 லிட்டர் தண்ணீருடன் கலந்து நன்கு கலக்கி வேர் பகுதியில் ஊற்ற வேண்டும். 3 மாத இடைவெளியில் கோகோ கான் ஊற்றவும். இலைக்கருகள் தென்பட்டால் வேர் மூலம் 3 மில்லி எக்ஸோகோனோசோல் 200 மில்லி தண்ணீருடன் கலந்து செலுத்த வேண்டும். பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலை தொடர்ந்து உயர்வாக காணப்படுவதால் 11 மணி முதல் 4 மணி வரை கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம். மேலும் கால்நடைகளுக்கு நாள் ஒன்றுக்கு 80 முதல் 100 லிட்டர் தண்ணீரை 4 தவணையாக பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதிக மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகரித்து மாலை நேர காற்றின் ஈரப்பதம் குறைந்து காணப்படுவதால் கறவை மாடுகளுக்கு பொட்டாசியம் அல்லது சோடியம் தாதுக்களை அதிகரிப்பதன் மூலம் பால் அளவு குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கால்நடைகளுக்கு தொடர்ந்து கோமாரி நோய் தடுப்பூசி பக்கத்தில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் போட்டுக் கொள்ள வேண்டும். மேலும் ஆடுகளுக்கு அம்மை நோய் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம். வெப்பநிலை சற்று உயர்ந்து வருவதால் கோழிகளில் வெப்ப அயற்சி ஏற்படுவதை தடுக்க கோழிப்பண்ணைகளில் இரு ஓரங்களிலும் நனைந்த சாக்கை கட்டுவிட வேண்டும். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். இன்றைய ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் காங்கேயம் மாடுகளின் மரபியல் முன்னேற்றத்தில் பாரம்பரிய ரேக்லா வண்டிகளின் பங்களிப்பு குறித்து விளக்கம் தருகிறார் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விலங்கின மரபியல் மற்றும் இனவிருத்தி துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் வினோத்ராஜ் அவர்கள்.
2: எனது பெயர் மருத்துவர் வினோத்ராஜ். நான் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் முடுமலைப்பேட்டையில் உள்ள விலங்கின மரபியல் மற்றும் இனவிருத்தி துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு என்னவென்றால், காங்கேய மாடுகளின் மரபியல் முன்னேற்றத்தில் தமிழர்களின் பாரம்பரிய ரேக்லா வண்டி பந்தயங்களின் பங்களிப்பு. பண்டைய கால தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சார விழாக்களில் விவசாயத்திற்கும் அதனை சார்ந்த கால்நடை பராமரிப்பும் முக்கியத்துவம் அளித்து வந்துள்ளனர். மேலும் பல்வேறு பண்டிகைகளிலும் கோவில் விழாக்களிலும் வழிபாடுகள் தைத்திருநாள் போன்றவைகளிலும் விவசாய பெருங்குடி மக்களின் வெற்றி சின்னமாக விளங்கும் நாட்டினை மாடுகளை முன்னிலைப்படுத்தி எதிர்கால சந்தினரையும் அறியும் வகையில் பிரபலப்படுத்தி வந்தனர். இதனால் தமிழ்நாட்டில் நாட்டின மாடுகளின் தரத்தினையும் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகளின் தேவைக்கு ஏற்ப நாட்டின மாடுகளை மேம்படுத்தி உருவாக்கியுள்ளன என்றால் மிக இல்லை. நாம் தமிழ்நாட்டில் நாட்டின மாடுகளை கொண்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் மிக முக்கியமானது ஜல்லிக்கட்டு. தென் தமிழகத்தின் ஒரு

0: முக்கிய அங்கமாக திகழும் ஜல்லிக்கட்டு உலக புகழ்பெற்ற ஒரு விளையாட்டாகும். ஜல்லிக்கட்டில் பெரும்பாலும் காங்கேயம், புலிக்குளம், ஆலம்பாடி போன்ற இனமாடுகள் பங்கு பெற்று பல்வேறு வெற்றிகளை அடைந்துள்ளது. நம் தமிழ்நாட்டிற்கு ஒரு புகழ்பெற்ற விளையாட்டாகும். அதே போலவே மேற்கு மண்டல பகுதிகளிலும் ரேக்லா பந்தயம் என்பது ஒரு புகழ்பெற்ற விளையாட்டாகும். ஜல்லிக்கட்டு உலக அளவில் பெருமை சேர்த்த அளவிற்கு இந்த ரேக்லா பந்தயமானது உலக மக்களுக்கு, குறிப்பாக அண்டை மாநிலங்களில் கூட பெரிதாக தெரிவதில்லை. இந்த தெற்கு மண்டல பகுதிகளில் ரேக்லா பந்தயம் என்பது ஒரு புகழ்பெற்ற ஒரு விளையாட்டாக இன்னும் நடத்தப்பட்டு வருகின்றது. ஸோ இது ரேக்லா பந்தயம் என்பது விவசாயத்திற்கு பயன்படுத்த வரும் மாட்டு வண்டி போலவே இரண்டு காளைகளை கட்டி நடத்தப்படும் ஓட்டப்பந்தயம். ரேக்லா பந்தயத்திற்கு தேவையான வண்டிகள் நமது மாநிலத்தில் உள்ள பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை பகுதிகளிலும், கேரளா எல்லையில் அமைந்திருக்கும் மீனாட்சிபுரம் பகுதிகளிலும் ரேக்லா வண்டிகள் தயாரிக்கும் பணிகள் காலங்காலமாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக பொள்ளாச்சி அருகே உள்ள ஊஞ்சவளம்பட்டி பகுதியில் உள்ள மக்கள் இந்த ரேக்லா வண்டிகள் தயாரிப்பில் மிக ஆர்வம் காட்டி பல தலைமுறைகளாக இந்த வண்டிகளை உற்பத்தி செய்ய வருகின்றனர். வண்டிகளினுடைய முக்கிய பாகங்கள் மற்றும் ஏற்கால் போன்றவை தேக்கு மரத்தினால் ஆனவை. வண்டியின் ஆரக்கால் பகுதியானது தேக்கு அல்லது சால் மரத்தினாலும், வண்டியின் நுகத்தடியானது சாய மரத்தினாலும், சக்கரமானது பூவரசு மரத்தினாலும் செய்யப்படுகிறது. முந்தைய காலங்களில் ரேக்லா பந்தயங்கள் அதற்கினே ஏற்பாடு செய்யப்பட்ட மைதானங்களில் நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது தார் சாலைகள் ஏற்பட்டதால் இந்த ரேக்லா பந்தயமானது தார் சாலைகளில் நடைபெற்று வருகிறது. பல்வேறு இடங்களில் ரேக்லா பந்தயங்கள் அதற்கான அட்டவணை ஏற்பாடு செய்யப்பட்டு காலம் இடம் தெரிவிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வரும் ஒரு முக்கியமான ஒரு பந்தயமாகும். மேலும் இந்த ரேக்லா பந்தயத்தின் வண்டியின் மொத்த எடை பார்த்தோம் என்றால் 100 to 120 கிலோகிராம் மட்டுமே இருக்க வேண்டும். இதை தாண்டி இருந்தால் அந்த வண்டியை இழுத்து கொண்டு அந்த மாட்டினால் ஓட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். வண்டியினுடைய உற்பத்தி, வண்டியினுடைய ஏற்பாடு மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு ரேக்லா வண்டி செய்வதற்கு மொத்தம் 1 to 3 ஆகின்றன. மேலும் ரேக்லா பந்தய வண்டிகள் அதிக உறுதி உடையதாக இருந்தால்தான் பந்தய தூரத்தினை எளிதில் அடைய முடியும். ஒரு ரேக்லா பந்தய வண்டி செய்வதற்கு தோராயமாக 75 to 150,000 வரை செலவு ஆகின்றன. மேலும் இந்த ரேக்லா வண்டியின் பாகங்கள் மாட்டு வண்டியின் பாகங்கள் போலவே கடையாணி, அல்லைப்படல், நுகத்தடி, வட்டை, சவாரித்தப்பை, இருசு, ஏற்கால் சட்டம், பூட்டாங்கயிறு, கிளிமுக்கு தப்பை போன்றவையாகும். இந்த அனைத்து தகவல்களும் நாம் இந்த பகுதியில் ரேக்லா வண்டி செய்யும் விவசாயிகளிடம், இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளிடம் நேரடியாக அந்த வண்டி செய்யும் இடத்திற்கு சென்று அவர்களிடம் தகவல்கள் சேகரித்தோம். ஸோ இந்த ரேக்லா பந்தயம் இடங்கள் என்று பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் இந்த ரேக்லா பந்தயங்கள் நடைபெற்று வருகின்றன. கொங்கு பகுதிகளான கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் பெரும்பான்மையாகவும், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த ரேக்லா பந்தயங்களில் திருச்சி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு விவசாயிகள் அவர்களுடைய காளைகளை கொண்டு வந்து பந்தயங்களில் பங்கு பெற்று வெற்றிகளை பெறுகின்றனர். திருமூர்த்தி மலை பகுதிகளில் விவசாய பெருமக்கள் கூறியது, அமாவாசை மற்றும் பௌர்ணமி விசேஷங்களில் இந்த பந்தயங்கள் அதிகப்படியாக நடைபெறுவதாகவும், அந்த சமயங்களில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விவசாயிகள் அவர்களுடைய ரேக்லா பந்தய காளைகள் மற்றும் வண்டிகளை கொண்டு வந்து பங்கு பெற்று வெற்றி பெறுவதாகவும் தெரிவித்தனர்.
1: நிகழ்ச்சியில் காங்கேயம் மாடுகளின் மரபியல் முன்னேற்றத்தில் பாரம்பரிய ரேக்லா வண்டிகளின் பங்களிப்பு குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். இன்றைய ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் காங்கேயம் மாடுகளின் மரபியல் முன்னேற்றத்தில் பாரம்பரிய ரேக்லா வண்டிகளின் பங்களிப்பு குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விலங்கின மரபியல் மற்றும் இனவிருத்தி துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் வினோத்ராஜ் அவர்கள்.
1: இதற்கு அடுத்தபடியாக பார்க்க இருப்பது ரேக்லா பந்தயங்களில் பங்கு பெறும் மாடுகளை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும், எந்த மாதிரியான மாடுகள் இதில் பங்கு பெறுகின்றன, அவைகளுக்கு எவ்வாறு பயிற்சி அளிக்க வேண்டும், தீவனம் அளிக்க வேண்டும் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். இந்த ரேக்லா பந்தயத்திற்கு பெரும்பாலும் 95% மாடுகள் காங்கேயமாகும். மீதமுள்ள 5% மாடுகள் புலிக்குளம், ஆலம்பாடி, அலிக்கர் மற்றும் இதர எவ்வினத்தின் சேராத மாட்டினங்கள் பங்கு பெறுகின்றன. ஜல்லிக்கட்டுக்கு எவ்வாறு காளைகள் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றனோ அதே போலவே ரேக்லா பந்தயத்திற்கும் காளைகள் தேர்வு செய்வதுங்கிறது மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. பொதுவாக ஆங்கேயத்தில் உள்ள மயிலை, செவலை, காரிக்காளைகள் தேர்வு செய்யப்படுகின்றன. அவைகளுக்கு 12 முதல் 18 மாத காலங்களிலே ஆண்மை நீக்கம் செய்துகின்றனர். பின்னர் அவைகளை ஜோடி சேர்க்கின்றனர். ஸோ அது ஜோடி சேர்த்தல் என்பது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏனென்றால் ஜோடிகள் ஒற்றுமையின் காரணமாகவே அந்த பந்தய தூரத்தை அந்த காளைகள் எளிதில் அடைய முடியும், வெற்றி பெற முடியும். முடிந்தவரை மயிலை என்றால் மயிலை காளைகளை, செவலை என்றால் செவலை காளைகள், காரி என்றால் காரி காளைகளை சேர்த்து விடுகின்றனர். சில சமயங்களில் வெவ்வேறு வண்ணங்களிலும் காளைகளை சேர்த்து விடுகின்றனர். காளைகளை ஒன்று சேர்த்து ஜோடி சேர்த்து அவைகளுக்கு சிறந்த பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். முதலில் ஆண்மை நீக்கம் செய்ததுக்கு பிறகு 15 நாட்களுக்கு ஒரு முறை அவைகளை ஏற்கலப்பை கொண்டு உழவு செய்ய விடுகின்றனர் வயல்களில். பின்னர் அவைகளுக்கு நீச்சல் பயிற்சி, குளம் குட்டைகளில் முறையான நீச்சல் பயிற்சி அளிக்கின்றனர். பின்னர் அந்த காளைகளை சேர்த்து தினமும் 1 கிலோமீட்டரிலிருந்து 2 கிலோமீட்டர் வரை பந்தயம் நடத்துகின்றனர். அவ்வாறு நடத்தும் போது அந்த பந்தய காளைகளுடைய குளம்பு மற்றும் கால்கள் மிகவும் வலிமை பெறுகின்றன. தோராயமாக ஜோடி சேர்க்கப்பட்ட ரேக்லா பந்தயத்திற்கு தயார் நிலையில் உள்ள காளைகளின் விலை 50,000 வரை

150,000 வரை விற்பனை செய்கின்றனர். பொதுவாக இவைகள் இரண்டு வகைகளாக பிரிக்கின்றனர். 2 முதல் 4 பற்கள் உள்ளவைகளை சின்ன மாடு அல்லது பூஞ்சிட்டு மாடுகள் என்றும், 4 பற்களுக்கு மேற்பட்டவை பெரிய மாடுகள் என்றும் வகைப்படுத்துகின்றனர். இவைகளை 50,000 முதல் 150,000 வரை ஜோடிகளை விற்பனை செய்கின்றனர். இவ்வாறாக பயிற்சி அளிக்கப்படுவது மட்டும் இல்லாமல், இந்த பந்தயக் கலைகளுக்கு முறையான தீவன முறைகளும் பின்பற்றுவதன் மூலமாகவே அவைகளை உடல் எடையை சீராகவும் மிகவும் வலிமை வாய்ந்த உடல் அமைப்பையும் கொண்டு வர முடியும். இவைகளுக்கு நமது மாடுகளுக்கு அளிக்கும் முறையான தீவனத்துடன் ஒரு சில சிறப்பு தீவனங்களும் அளிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பேரிச்சம்பழம் 250 முதல் 50 கிராம் வரையும், மாலை நேரங்களில் காய்ந்த புல்லும், பின்னர் பருத்திக்கொட்டை மக்காச்சோளம் ஆகியவற்றை ஊற வைத்து அளிக்கின்றனர். பின்னர் இரவு நேரங்களில் சோளத்தட்டு, தேங்காய் மற்றும் பசும்பாலும், வாரம் 1 முறை 3 முதல் 4 முட்டையும் அவைகளுக்கு அளிக்கின்றனர். ஸோ பச்சரிசியும் அவைகளுக்கு அளிக்கப்படுகின்றது. மாதத்திற்கு 1 முறை நல்லெண்ணெய் மற்றும் அகத்திக்கீரை அளிக்கப்படுகின்றது. மேலும் இக்காளைகளுக்கு 3 மாதங்களுக்கு 1 முறை குடற்புழு நீக்க மருந்துகளும் தகுந்த தடுப்பூசிகளும் அளிக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறாக தகுந்த பயிற்சி, தகுந்த தீவனங்கள், இதோடு மட்டும் இல்லாமல் அவைகளுக்கு நிறைய சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் அவைகளும் அளிக்கப்படுகின்றன. இவ்வாறாக அளிக்கப்படும் பட்சத்தில் அவர்களுடைய உடல் எடை சீராக இருக்கும்படி பார்த்து கொள்ளப்படுகிறது. மேலும் ரேக்லா பஞ்சத்திற்கு வளர்க்கப்படும் ஜோடி காளைகளுக்கு தினமும் 400 முதல் 500 ரூபாய் வரை தீவனத்திற்காக மட்டும் செலவு செய்வதாக கூறுகின்றனர். ஸோ அவ்வாறு செலவு செய்யும் பட்சத்தில் அந்த காளைகளை சிறந்த பந்தய காளைகளாக அவர்கள் உற்பத்தி செய்து பயிற்சி அளித்து தயார் செய்கின்றனர். ஸோ இந்த பந்தய தூரமானது 2 வகைகளாக பிரிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றது. 1 200 மீட்டர் தூரம், மற்றொன்று 300 மீட்டர் தூரம். 4 பல் உடைய அல்லது அதற்கு குறைந்த வயதுடைய காளைகள் மட்டுமே இந்த 200 மீட்டர் தூரம் பந்தயத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுகின்றது. 200 மீட்டர் தூரத்தை 15 முதல் 17 வினாடுகளில் கடப்பதாக வெற்றி பெற்ற போட்டியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அவ்வாறு கடந்தால் மட்டுமே அந்த காளைகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கின்றனர். ஸோ 300 மீட்டர் தூரத்திற்கு பந்தயத்திற்கு 4 பற்களுக்கு மேற்பட்ட வயதுடைய காளைகள் மட்டுமே பங்கு பெறுகின்றன. ஸோ இந்த தூரத்தை அந்த காளைகள் 22 முதல் 27 வினாடுகளில் கடப்பதாக வெற்றி பெற்ற போட்டியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறாக பந்தய தூரமும் 2 பிரிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வரும். இன்றும் சரி, பல்வேறு இந்த பகுதிகளில், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை மற்றும் கோயம்புத்தூர் கிணத்துக்கடவு பகுதிகளில் இந்த ரேக்லா பந்தயமானது மிக சிறப்பாக நடைபெற்று பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பந்தய காளைகள் பங்கு பெற்று பரிசுகளை தட்டி செல்கின்றனர். ரேக்லா பந்தய வண்டியில் 3 நபர்கள் அமர்வுக்கு மட்டும் அனுமதிக்கப்படுகின்றனர். 2 நபர்களாக குறைக்கப்பட்டு தற்போது 2 நபர்கள் மட்டுமே கலந்து கொண்டு இந்த பந்தயங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதற்கு அடுத்தபடியாக இந்த பந்தயங்களில் வெற்றி பெற்றோர்களுக்கு கார், ஆட்டோ, இருசக்கர வாகனங்கள் மற்றும் தங்க ஆபரணங்கள் ரொக்கப்பரிசாகவும் பணமும் வழங்கப்பட்டு வருகிறது. குறைந்த நேரத்தில் இந்த இலக்கை அடையும் வண்டிகளே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. ஸோ மாடுகள் பணப்பரிசு மட்டும் இல்லாமல் மாடுகளுக்கும் சிறப்பு வழங்கப்படுகின்றன. வெற்றி பெற்ற காளை மாடுகளின் கொம்புகளில் வண்ணங்கள் பூசி மாலைகள் அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்படுகின்றன. ஸோ இவ்வாறாக இந்த போட்டியில் பங்கு பெற்று பரிசு பெற்ற மாடுகளையும் பங்கு பெற்ற விவசாயிகளுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாறாக இந்த ரேக்லா பந்தயமானது எவ்வாறு நமது நாட்டினமாக நமது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அங்கீகரிக்கப்பட்ட இனங்கள் 5. 1 காங்கேயம், ஆலம்பாடி, பர்கூர், உம்பளச்சேரி, புலிக்குளம். இவை 5 மட்டுமே நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தில் உள்ள தேசிய மரபுவழு அமைப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட்ட கால்நடை நாட்டின மாடுகளாகும். ஸோ காலப்போக்கில் இந்த 5 வகை மாடுகளும் பொதுவாக உழவுக்காக பயன்படுத்தி வந்த நாட்டு மாடுகளாகும். ஆனால் காலப்போக்கில் இவர்களுடைய தேவைகள் குறைந்து பண்ணை இயந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலம் இவைகள் தேவைகள் குறைந்து இவருடைய எண்ணிக்கையும் குறைந்து வருகிறது. இதற்காக நம்மளுடைய தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் மூலமாக பல்வேறு ஆராய்ச்சி நிலையங்கள், காங்கேய மாட்டிற்கு ஆராய்ச்சி நிலையம், ஆலம்பாடியிற்கு போன்றவை நம் பல்வேறு இடங்களில் ஆராய்ச்சி நிலையங்கள் நிறுவப்பட்டு அவைகளை எண்ணிக்கை அதிகப்படுத்துவதற்கு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த வகையில் இந்த ரேக்லா பந்தயம் மூலமாகவும் நாம் இந்த காங்கேய மாடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்க முடியும். இந்த ரேக்லா பந்தயம் என்பது ஒன்று இல்லை என்றால் இந்த மேற்கு மண்டல பகுதிகளில் காங்கேயமின மாடுகளின் எண்ணிக்கை மிக வேகமாக குறைந்து நம்மளுடைய நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு பெருமை சேர்த்த ஒரு விளையாட்டு காளையான காங்கேயம் இன மாடுகளை நாம் போட்டோகளிலும் அல்லது சிலையாகவும் மட்டுமே பார்த்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருப்போம். ஆனால் இந்த ரேக்லா பந்தயமானது நடைபெறும் மூலமாக இந்த காங்கேயம் இன மாடுகளின் எண்ணிக்கை சீராக அதிகப்படுத்தப்பட்டு வருவதோடு அவைகள் சிறந்த காளைகள் தேர்வு செய்யப்பட்டு அவை அந்த ரேக்லா பந்தயங்கள் பங்கு பெறுவதன் மூலம் அவற்றினும் பாதுகாத்து வருகிறோம். இவ்வாறு இந்த காங்கேய மாடுகளின் வளர்ச்சியில் ரேக்லா பந்தயத்தின் பங்களிப்பு இருக்கிறது என்று பார்த்தால், இவை இந்த ரேக்லா பந்தயமானது பல நூற்றாண்டுகளாக நடத்தப்பட்டு வருவதால் நம் நாட்டின காளைகள் உயர்தரமக்க மரபணுக்கள் இனப்பெருக்க பகுதிகளுக்கு வேகமாக பரவி
மரபு

0: திறனின் வேறுபாடுகளை அதிகரித்து நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாய தொழிலுக்கு உறுதுணையாக உள்ளது.
1: நிகழ்ச்சியில் காங்கேயம் மாடுகளின் மரபியல் முன்னேற்றத்தில் பாரம்பரிய ரேக்லா வண்டிகளின் பங்களிப்பு குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். இன்றைய ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் காங்கேயம் மாடுகளின் மரபியல் முன்னேற்றத்தில் பாரம்பரிய ரேக்லா வண்டிகளின் பங்களிப்பு குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விலங்கின மரபியல் மற்றும் இன விருத்தி துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் வினோத்ராஜ் அவர்கள்.
1: கிராமப்புறங்களில் இனப்பெருக்க புலிக்காளைகளை கொண்டு தூய இயற்கை முறை இனவிருத்தி பின்பற்றுவதால் அவ்வினத்தின் தூய்மை பண்பு பாதுகாக்கப்படுகிறது. இதனால் அவற்றின் உடல் உழைப்பு திறனும் உயர் பிழைப்பு திறனும் அதிகரிக்க வழிவகுக்கும். அதாவது பார்த்தோம் என்றால் நமது பால் உற்பத்தி தேவைக்கு ஏற்ப கலப்பினம் செய்யப்பட்டு நமது நாட்டில் உள்ள மாடுகளுடன் வெளிநாட்டு மாடுகளை கலப்பணம் செய்து நம் நாட்டினுடைய பால் உற்பத்தி அதிகப்படுத்தி வருகிறோம். நமது நாட்டின மாடுகளான காங்கேயம் ஹலிக்கார் போன்ற மாடுகள் பால் உற்பத்தியை விட அதிகப்படியாக உழவுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்த மாடுகளாகும். அவைகளை நாம் வந்து பாதுகாப்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு வழியாகும். விளையாட்டு பந்தயங்கள், இந்த பந்தயங்கள் மூலம் நடத்தப்படுவதன் மூலமாக மட்டுமே நாம் அவ்வினங்களை பாதுகாக்க முடியும். ரேக்லா பந்தயம் நடைபெறும் இனப்பெருக்க பகுதிகளாக பதிவு பெற்ற நாட்டின மாடுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதன் மூலம் நாம் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க முடியும். மேலும் இத்தகைய விளையாட்டுகள் மாட்டினம் மற்றும் மனித குலத்திற்கு இடையே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி விவசாய பெருமக்களின் வீட்டில் இன்றியமையாத உறுப்பினராக திகழ்கின்றன. நாம் இப்பொழுது இந்த காங்கேயம் மாடுகளை பார்த்து வருகின்றோம். இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து நாம் இந்த காங்கேயின மாடுகளை பார்க்க வேண்டும் என்றால் இதே போன்ற விளையாட்டுப் போட்டிகள் அதிகப்படியாக நடத்தப்பட வேண்டும். இது இந்த விளையாட்டுப் போட்டிகளில் நம் வருங்கால சந்ததிகளை அதிகப்படியாக ஈடுபடுத்தினால் மட்டுமே வருங்காலங்களிலும் நாம் இந்த காங்கேயமின மாடுகளை பாதுகாக்க முடியும் என்பதே மிக மிக பந்தயமானது மிக முக்கிய பங்கு அளிக்கின்றது. பந்தயங்களில் வெற்றி பெற்ற பந்தய காளைகள் வளர்ப்போருக்கு புகழையும் பெருமையும் தேடி தருகின்றன. பல்வேறு செய்தித்தாள்களிலும் நாம் பார்க்கும்பொழுது இந்த பந்தயமானது இந்த பகுதி நடைபெற்றது, இந்த பந்தயத்தில் இத்தனை காளைகள் பங்கு பெற்றன, இவற்றில் இவர் வந்து வெற்றியாளர்கள் என்று அறிவிக்கப்படுகின்றன. ஸோ இதன் மூலயமாக அவர்களுக்கு அந்த பங்கு பெற்றவர்களுக்கு ஒரு பெருமையை சேர்ப்பதோடு அவர்கள் கிடைக்கப்பெறும் பரிசு தொகையும் பொருளாதார அளவில் அவர்களுக்கு முன்னேற்றம் அளிக்கின்றது. இந்த மேற்கு மாவட்ட கால்நடை வளர்ப்போரின் வாழ்வியல் ஒரு அங்கமாகவே இனக்காளைகள் விளங்குகின்றன. குறிப்பாக இதனுடைய காங்கேயம் என்றாலே நமக்கு

0: வருவது கொங்கு மண்டலம். இந்த கொங்கு மண்டலத்தில் நடத்தப்படும் ரேக்லா பந்தயம் மூலமாக இந்த கொங்கு மண்டல பகுதிகள் தாங்கள் பகுதிகளில் வளர்க்கப்படும் காங்கே இன மாடுகளின் எண்ணிக்கை அதிகப்படுத்துவதற்கான ஒரு வழியாகவே இருக்கின்றன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக இந்த இன மாடுகளின் மூலம் கிடைக்க பெறும் ஓமியம் மற்றும் சாணம் நம் இயற்கை விவசாயத்திற்கு மிகவும் பயன்படுத்த வருகிறது. இந்த காங்கேயம் இன மாடுகளின் மூலம் நடத்தப்படும் ரேக்லா பந்தயங்களின் மூலமாக கிடைக்கப்படும் வருமானத்தின் மூலமாக இந்த காங்கேயம் மாடுகளை வளர்த்திருப்பவருக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு அளிப்பதோடு, அதனை பார்க்கும்போது மற்ற விவசாயிகளும் நாம் ஏன் காங்கேயம் மாடுகளை வளர்க்கக்கூடாது, நாம் ஏன் ரேக்லா பந்தயத்தில் பங்கேற்க கூடாது என்ற ஒரு எண்ணத்தை தூண்டி அவர் அளிப்பதன் மூலம் நாம் வந்து அவர்களுடைய மனதிலும் நாம் ரேக்லா பந்தயத்தினை உட்செலுத்தி அதன் மூலியமாக காங்கேயம் இன மாடுகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வழிவகை செய்ய முடியும். இவ்வாறாக வரும் காலங்களில் இந்த ரேக்லா பந்தயமானது ஜல்லிக்கட்டு போன்றே மிக வேகமாக பரவி நம் அதன் மூலியமாக காங்கேயம் இன மாடுகளை எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும் என்பதில் எந்த அச்சமும் இல்லை என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். இன்றைய ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் காங்கேயம் மாடுகளின் மரபியல் முன்னேற்றத்தில் பாரம்பரிய ரேக்லா வண்டிகளின் பங்களிப்பு குறித்து விளக்கம் தந்தவர் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விலங்கின மரபியல் மற்றும் இனவிருத்தி துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் வினோத்ராஜ் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஏறும் ஓரும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில் முக்கியமாக கறவை மாடுகளில் பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்து ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான இரண்டு பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவோம். ஒன்று இட வசதி, இன்னொன்று காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது இட வசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில் நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டே கூரை மேலே வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம் அல்லது பெயிண்ட் அடித்தாலும் சரி. இதனால் வந்து அந்த வெப்பநிலை உள்ளே உட்கரைப்பது குறைஞ்சி செட்டுக்குள்ளே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு

0: அதில் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் மாதிரி பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது பைப்பில் வச்சு தண்ணி அடித்தாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ளே குறையும். ஷெட்டுக்கு உள்ளே என்ன பண்ணலான்னா, கறவை மாடுகளுக்கு முக்கியமாக பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால் வந்து இந்த தண்ணீர் வந்து லேசான துளியாக மாடுகளை மேலே படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வழக்கமாக விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 இடம் 3 இடம் வந்து தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனால் அந்த வெப்ப காலத்தில் வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும், இரவு நேரம் உட்பட. தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது வந்து மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் இது மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டு வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி ஷெட்டுக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னன்னா, நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை, நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது ஒரு 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகால பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை, மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைக்கால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வோமாக. நன்றி.
1: இனி தொடர்வது 8 மணிக்கான செய்திகள் சென்னை அஞ்சல்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலகின் முதலாவது ஆப்டோசார் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நமது விண்வெளி பயணத்தில் மிகப்பெரிய சாதனை இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது இளையோரின் புதுமை கண்டுபிடிப்புகளின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பெங்களூருவைச் சேர்ந்த புத்தொழில் நிறுவனமான கேலக்ஸி ஐ வடிவமைத்துள்ள இந்த செயற்கைக்கோள் அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதுதொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேசைகளில் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பு

அதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேசை என்ற விகிதத்தில் அவை எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபட்ட 360,000 அலுவலர்களில் 288,000 பேர் தபால் வாக்குகளை பதிவு செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தவிர தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறை அலுவலர்கள், தேர்தல் கண்காணிப்பு குழுக்களில் பணியாற்றியவர்கள் என 336,000 பேர் தபால் வாக்குகளாகவும், 110,000 பேர் தேர்தல் பணி சான்றிதழ் பெற்று நேரடியாக வாக்குச்சாவடிகளிலும் தபால் வாக்குகளை செலுத்தியுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 173,000 பேர் தபால் வாக்கு செலுத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேவை வாக்காளர்கள் 18,000 பேர் வாக்களித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள்

0: வாக்காளர்கள் 173,000 பேர் தபால் வாக்கு செலுத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேவை வாக்காளர்கள் 18,000 பேர் வாக்களித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி, இது தொடர்பாக மனு ஒன்றும் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு ஆர் எஸ் பாரதி நம்பிக்கை தெரிவித்தார். அஇஅதிமுக சார்பிலும் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு இன்பதுரை, வாக்கு எண்ணும் மையங்களில் போலி பத்திரிகையாளர்கள் நுழையாமல் இருக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பியுள்ளதாக குறிப்பிட்டார். இதனையே தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும் என்றும் திரு நாராயணன் திருப்பதி கூறினார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இதுதொடர்பாக அக்கட்சிகளின் சார்பில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் ரயில்வேயில் பணியிட குறைப்பையும் கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், தென்காசி, திருநெல்வேலி உள்பட 15 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. 3 20-20 மற்றும் 2 1-நாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிரணி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட்டி முஷ்கான் உள்பட 10 பேர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் வரும் 23ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: This is Akashvani. The news read by Abhineet Shukla. All preparations are in place for counting of votes for the assembly elections in 4 states, West Bengal, Kerala, Tamil Nadu, Assam and the Union Territory of Puducherry, to take place tomorrow. In Assam, 40 centres have been set up across all 35 districts for the upcoming counting process amid tight security. In West Bengal, counting of votes will be taken up at 77 counting centres across the state with multi-layered security in place to ensure transparency. Total 200 companies of central forces have been deployed for the counting venues. Meanwhile, the Election Commission has taken the extraordinary step of cancelling the entire voting process in the Falta Assembly constituency of South 24 Perganas district in West Bengal. Fresh polling will be held on the 21st of this month across all 285 polling centres, including auxiliary booths. Counting of votes will be held on the 24th of May. In Tamil Nadu, a total of 10,545 personnel are being deployed for the purpose of counting, supported by 4,624 micro-observers. In Puducherry, elaborate security and monitoring mechanisms are in place. Talking to Akashvani, Puducherry Chief Electoral Officer P. Jawahar said, "The entire process will be conducted in a transparent manner under the supervision of observers appointed by the Election Commission." In Kerala, senior officials reviewed the preparations at all 140 counting centres in the state. An Indian-based startup Galaxy today successfully launched world's first Optosat satellite, Mission Drishti, aboard SpaceX Falcon 9 rocket from California in United States. Weighing 190 kilograms, it is India's largest privately developed Earth observation satellite. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi lauded the successful launch of Mission Drishti satellite. The government today said that it is taking all measures to ensure energy supply, maritime operations and support to Indian nationals amid the evolving situation in West Asia. The Ministry of Petroleum and Natural Gas has said enforcement actions continue across the country to curb hoarding and black marketing of

0: உறுதிமொழி திரைப்பட பாடல் கேட்டோம். இளையராஜ இசையில் பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது. ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல இதம் ரித்தம் கேட்டு இருக்கிற நேரம் 8:15. நேயர்களே, நாளை காலை 9:05 பகல் 1:45 வரை மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல், இடையிடையே செய்தி அறிக்கைகளோடு சென்னையிலிருந்து நேரலையில்.
1: நேர்களே, உங்கள் நினைவுக்கு நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 9:10 ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

0: அம்மா பிள்ளை திரைப்படத்திற்காக சங்கர் கணேசோட இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய அந்த பாட்டு கேட்டோம். 8:25 ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல இதும் ரீதும் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரில் அடுத்து தென்றலை எண்ணெய் தொடு படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானிக்கு பாடின பாட்டை நம்ம கேட்க போறோம். அந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி
1: அறிமுகப்படுத்திக்கிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில்க்.

கேட்ட அந்த பாட்டு உறுதிமொழி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. 8:34 இதம் ரோஹித்தம் கேட்டுட்ருக்கோம் ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்லிருந்து. நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், நேர்களை நாளைய ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கான மரங்களின் தேவை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மேயர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கீர்த்தி பார்த்திபன் அவர்கள். கீக்க தவறாதீங்க. இதும் ரித்தம் நிகழ்ச்சியில அடுத்து நாம கீக்க இருக்கக்கூடிய இந்த பாடல் எஸ் ஜானகி பாடியது தென்றலை எண்ணெய் தொடுத்திருப்பதற்காக.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.

கேட்ட அந்த பாட்டு இளையராஜா இசையில உறுதிமொழி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடியது. 8:45 ஆகாஷவாணி 103 FM-ல இதம் ரிதம் கேட்டுட்டு இருக்கோம். நேர்களே, நாளை காலை 9:05 முதல் 1:45 வரை மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் இடையிடையே செய்தி அறிக்கைகளோடு சென்னையிலிருந்து நேரலையில் இதுமறித்தும் கேட்டுட்டு இருக்கோம். இனி தென்னிலை எண்ணெய் தொடு திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் பாடியது.

கேட்ட அந்த பாடல் சங்கர் கணேஷ் இசையில் வாணி ஜெயராம் மற்றும் குழுவினர் பாடியது அம்மா பிள்ளை திரைப்படத்திற்காக. நேரம் 8:53. அம்மன் TRY TMT கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள் கூறுவோர் நமது ஆகாஷவாணி 103 கோயம்புத்தூரில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள். நேரிலே இதம் ரித்தம் கேட்டுட்டு இருக்கீங்க. தென்றிலே என்னை தொடு திரைப்படத்திலிருந்து இதம் ரித்தம் நிகழ்ச்சி நிறைவான பாடல் SP பாலசுப்ரமணியம் பாடியது.

0: நேர்களே, இதுவரை இதம் ரிதம் நிகழ்ச்சி கேட்டோம். இன்றைய இதம் ரிதம் நிகழ்ச்சியில தென்றிலே இணைத்தோடு இளையராஜா இசையிலையும் உறுதிமொழி திரைப்படத்திலிருந்தும் பாடல்கள் கேட்டோம். அந்த திரைப்படத்திற்கு இசை இளையராஜா, மற்றும் நிறைவாக அம்மா பிள்ளை திரைப்படத்திலிருந்தும் பாடல்கள் கேட்டோம் சங்கர் கணேஷ் இசையில. இதுடன் இதம் ரிதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும், கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸான இருக்கிற உணவுகளும் ரெகுலராக எடுத்துக்கணும். ரெகுலராக ஒரு மினிமம் 10 to 15 minutes ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹாலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
0: நெகிழினும் சில நொடிகளில் 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 9:15. இணைந்திருக்கின்ற நேயர்களே, காலத்தை வென்று நிற்கக்கூடிய காவிய கானங்களாக இந்த ஒரு இனிமையான இரவு நேரத்தில் மயிலிறகு நிகழ்ச்சியில் அழகான பாடல்களை கேட்டு ரசிக்கவிருக்கின்றோம். இன்று நம் நிகழ்ச்சியில் 4 கில்லாடிகள், பார்த்திபன் கனவு, ஆட வந்த தெய்வம் போன்ற திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கவிருக்கின்றோம்.

உடம்பும் சில நேரம் பேசாது, ஆனால் இசை பேசும். மனசு சில நேரம் அமைதியாக இருக்கும், ஆனால் ஒரு பாடல் வந்தால் அது ஒரு கதையாகவே மாறிடும். அந்த மாதிரி தான் மனசை வருடக்கூடிய பாடல்களாக. செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் என்று மெதுவாக மலர்ந்த இந்த பாடலை கேட்டு ரசித்தோம். 4 கில்லாடிகள் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடியதை கேட்டோம்.

ஆயிரம் மங்கும் அந்த ஒரு நொடியில் ஒரு பெண்ணின் மனசு மெதுவாக பேசுவது போல, ஒரு கவிதை போல ஓடக்கூடிய பாடலை கேட்டு ரசித்தோம். எம்எல் வசந்தகுமாரி பாடியது. பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்காக அந்தி நேர காற்றில் மென்மையாக நம் உள்ளத்தை குளிர வைத்த பாடல்.

ஒரு ஆசை ஒரு ஏக்கம், அதை அமுதம் போல சொன்ன ஒரு பாடல். ஆடவந்தம் தெய்வம் திரைப்படத்திற்காக டி ஆர் மகாலிங்கம் பாடியது. காதலில் ஒரு இனிப்பு சுவை சேர்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம்.

0: கேட்ட ஒவ்வொரு நொடிக்கும் நமது உள்ளம் ஒரு அமைதியை தேடும். ஒரு காற்று போல வந்து நம் கவலைகளை தூரம் கொண்டு போக நாம் கேட்டு ரசித்த பாடல் நான்கு கில்லாடிகள் திரைப்படத்திற்காக பி. சுஷிலா பாடியது.
1: நேயர்களே, உங்கள் நினைவுக்கு நமது ஆகாசவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை காலை மணி 9:10 ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

ஒரு பார்வை போதும் ஒரு வாழ்க்கை முழுக்க நினைவாக மாற. அந்த முதல் காதலின் துடிப்பை நம் இதயத்திலே கொண்டு வந்து ஒலித்த ஒரு பாடல். பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்காக ஏ.எம். ராஜா, பி. சுஷிலா பாடியதை கேட்டு ரசித்தோம்.

இன்பம் என்றாலே அளவே இல்லை. அதை கோடி கோடியாக சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் காதலின் உச்சமாக. டி ஆர் மகாலிங்கம் அவருடைய குரல் இந்த ஒரு உயர்ந்த ஸ்வரத்தில் நம்முடைய காதலையே பறக்க வைத்த ஒரு பாடலாக இருந்தது. ஆட வந்த தெய்வம் திரைப்படத்திற்காக பாடலை கேட்டு ரசித்தோம்.

0: அட என்னாயா முழிக்கிற சும்மா?
1: யாரு?
0: நான் தான்.

0: போக்கிரி பைய போக சொன்ன பெங்களூரு, லாரியை எடுத்து போக சொன்ன பெங்களூரு.
1: நாட்டுப்புற வாசனை கொண்ட ஒரு பாடல், ஒரு தெருவின் சிரிப்பு, ஒரு சந்தையின் உற்சாகம், ஒரு கிராமத்தின் உற்சாகத்தையும் உயிரோட்டமான இசையையும் கொடுத்த ஒரு பாடல். எஸ் வி பொன்னுசாமி எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம்.

மல்லிகையின் வாசனை போல காதலை மெதுவாக பரவிய ஒரு பாட்டு கே ஜமுனாராணி மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது. ஒரு திருவிழாவின் மகிழ்ச்சியாகவும் ஒரு சந்தோஷத்தின் ராகமாகவும் அமைந்த ஒரு பாடல். பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்காக பாடலை கேட்டு ரசித்தோம்.

மனசு எப்போதும் ஒரே இடத்திலேயே நிற்காது. ஆனால் காதல் வந்தால் அது நிலையாகிவிடும். ஒரு மென்மையான இரவு காற்றில் நம் உள்ளத்தை குளிர வைத்த ஒரு பாடல் பி. சுஷிலா பாடியது. ஆட வந்த தெய்வம் திரைப்படத்திற்காக.

தமிழ் பேசும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு மலரின் வாசனை போல என்று பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்காக ஏ எம் ராஜா பி சுஷிலா பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 9:59. காலத்தை வென்று நிற்கக்கூடிய காவிய காணங்களாக நம்மளுடைய மயிலிறகு நிகழ்ச்சியில் இன்று நாம் 4 கில்லாடிகள், பார்த்திபன் கனவு, ஆட வந்த தெய்வம் போன்ற பொன்னான திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். அந்த காலத்தின் இனிமையும் மனசை தொட்ட இசையையும் இன்னும் நம்மோடு அந்த நினைவுகளை அழகாக தூண்டக்கூடிய பாடல்களை கேட்டு ரசித்தோம். நேர்களே, தொடர்ந்து 10 மணிக்கு செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து 10:05 மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைவது உங்களுடன் நான், உங்கள் ஐஸ்வர்யா.